இறைபாதம் பணியும் இனிய வேளையில் இசை கொண்டு இறை அருள் வேண்டிக் கொண்டு இருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

இசையில் இறைவனை உணர்ந்து இறை நினைவில் மனதை நனைத்து பக்தியின் தேன் துளிகள் இதயத்தில் சிந்த அருளின் ஒளியால் அகமெல்லாம் நிறைத்திடும் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

புதிய மலர்களின் மனத்தோடு இறைவனை தொழும் கோவில் மணி ஓசையாய் இது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

0: இறைமையின் வாசத்தை நம் சுவாசத்தில் சேர்த்து இனிதே நிறைவுக்கு வருகிறது இன்றைய அருள் மாலை.
1: மஞ்சள்

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். நீர் இருப்பை பொறுத்து தண்ணீர் திறப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடை மேலும் நீட்டிக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் கவரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நுரையீரல் புற்றுநோய் காரணமாக போப்பாண்டவர் 14ஆம் லியோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேர்களே. நேற்று முடியாதது இன்று முடியாது என்று யார் சொன்னது? நம்ம தானங்க சொல்லணும், நம்மளால் முடியும், இன்னைக்கு முடிவெடுங்க, முயற்சி செய்யுங்க, வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறுங்க. கோடை பன்மலை 100.5 ஆரம்பமாகிறது வசந்த விடியல்.

0: உன்மேல் அன்பில்லாத தலைவர்க்கு உன் காதலால் உற்ற நோயை சொல்லத் துடிக்கிற மனமே அதைவிட உன்னுள் ஆர்ப்பரிக்கும் காமக்கடலை வற்றச் செய்ய முயல்வாயாக. குறள் எண் 1200, அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
1: உரார்க்கு உருநோய் உரைப்பாய் கடலை சேராய் வாழிய நெஞ்சு.
0: உன்மேல் அன்பில்லாத தலைவர்க்கு உன் காதலால் உற்ற நோயை சொல்லத் துடிக்கிற மனமே அதைவிட உன்னுள் ஆர்ப்பரிக்கும் காமக்கடலை வற்றச் செய்ய முயல்வாயாக. குறள் எண் 1200, அதிகாரம் தனிப்படர் மிகுதி.

இசைச்சோலை நம் பிரிய கோடை பன்மலையின் 1.5 தரவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கும் வசந்த விடியலில் தொடர்ந்து 6:25 ஆலய உலா, 6:30 அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸ், ஆர்கிஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம் வழங்கும் வசந்த விடியல். இதில் 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்துளிர் நேரம் கேட்கலாம். காலை 7:00 சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னவாசின் இன்று அன்று, காலை 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் நாமக்கல் மாவட்ட நேயர்களை சந்திக்கிறது. 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9:00 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை வழங்கும் வானவில். இன்று வேளாண் விலை பொருட்களின் மதிப்பு கூட்டுதல் குறித்து பேச இருக்கிறது வானவில். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் இ. லா. மாலதி அவர்கள். 9:30 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் வானவில். காலை 10:00 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம் வழங்கும் திரையுலக கலைப்பயணம். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் நடிகர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் ராஜி அவர்களுடன். முற்பகல் 11:00 பாட்டுப்பட்டாளம், நண்பகல் 12:00 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கிஜினை, திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை வழங்கும் மகளிர் நேரத்தில் நாங்களும் நடிப்போம்ல. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டு வழங்கும் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள், சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி டாக்டர் எஸ். விமலா அவர்கள். பகல் 1:00 தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:10 நாளொரு தீபாவளி பலகாரம், 2:00 டோல் தமாக்கா தோல், 3:00 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி வழங்கும் உயிரெழுத்து. இன்று மதுரை மாவட்டம் தனக்கங்குளம் சுந்தரேசன் அவர்களின் தெருவில் பாடல்கள் கேட்கலாம். 3:40 பாட்டும் பதமும், மாலை 4:00 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் விடுகதை வண்ணத்தோரிகை, 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ணத்தோரிகை, மாலை 5:00 ஆர்கேஜி நெய் வழங்கும் சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், மாலை 6:00 கதம மலர்கள், 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், இரவு 7:00 ஆசியில் ஒரு குக்கு, 7:30 சொந்த பந்தம், 7:55 சேவை செய்திகள், இரவு 8:00 இளமை பேசுகிறது இன்றைய விளையாட்டுகள் ஆனா ஆவனா மற்றும் குண்டக்க மண்டக்க.

இரவு 9 மணிக்கு கொடை தென்றல், 10 மணிக்கு நினைவே சுகம் ஈரோடு மாவட்ட நேயர்களை சந்திக்கிறது. இரவு சிறகு 11 மணிக்கு இணைந்திடுங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 உடன். ரசித்திடுங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நள்ளிரவு 12 மணி வரை.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் பொன்னான நேரம் காலை 6:15.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.

0: முறுக்கு இந்த வயல் செம்மையா இருக்கு.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: ஆஹா, செம்ம வாசனை.
4: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ் கோர்ஸ்,
7: கோடை பண்பலை 100.5. இன்று காலை 7:30 க்கு

0: சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: காலத்தால் பழமையும் புராண சிறப்புகளும் வாய்ந்த நீலாயதாக்ஷி உடனுரை காயாரோகணேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்வோம்.

0: நவகிரகங்கள் அனைத்தும் மேற்கு திசை நோக்கி அன்னை ஸ்ரீ மகாலட்சுமியை பார்த்திருக்கும் ஒரே தலம். தன் அடியார் அதிபத்தரின் குலத்தில் எவராவது சிவலோக பதவி அடைந்தால் அவருக்கு இறைவனின் மாலை அணிவிக்கும் ஒரே தலம். கடல் அலையைப் போல ஆடும் பாராவார தரங்க நடனம் நிகழ்த்தும் இறைவன் அருள் செய்யும் தலம். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானோடு மோகினி வடிவத்தில் பெருமாளும் வலம் வரும் ஆலயத்தின் சிறப்புகளை சொல்கிறார்.
1: சிவாய நமக. என் பேர் மணிக்குருக்கள். நீலாயதாட்சி அம்மன் ஆலய அர்ச்சகர். சுவாமி பேரு காயாரோகணீஸ்வரர். அம்பாள் பேரு நீலாயதாட்சி அம்மன். சப்த விரங்கச்சேத்திரத்தில் இதுவும் ஒன்று. திருவாரூர், திருநாகை, திருநள்ளார், திருக்கரவாசல், திருக்குவளை, திருவாயுமூர், திருமறைக்காடுங்கிற வேதாரண்யம். இங்கே சுவாமி பேர் காயா ஆரோகணீஸ்வரர். புண்டரீக மகர்ஷினால் இந்த பேர் ஏற்பட்டது. புண்டரீக மகர்ஷி என்ன வேண்டிக்கிறாருன்னு, இறந்து போய் இந்த ஜீவன் ஒன்றியும் முக்தி அடையக்கூடாது, இந்த சரீரத்தோட உடம்போடு இருக்கணும், அதேமாரி திருக்கைலாயத்தையும் இருக்கணும்னு சொல்லிட்டு தவறுக்கிறார். அவருக்கு முதல்ல திருமண காட்சி கொடுக்குறார் சுவாமி. திருப்பி ஆணி ஆயில நட்சத்திரம் அன்னைக்கு அவருக்கு முக்தி கொடுக்குறார். அர்த்த ஜாமத்தில் பானத்திலேருந்து இறங்கி வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு அழைச்சிட்டு மேலே போயிறார். அதான் காயம் என்பது உடம்பு, ஆரோகணம் என்பது ஏற்றுக்கொள்ளுதல். புண்டரீக மகர்ஷி உடம்போடு ஏற்றுக்கொண்ட வாசி சுவாமி பேர் காயா ஆரோகணேஸ்வரர். அம்பாள் பேர் நீலாயதாட்சி அம்மன். காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி, நாகை நீலாயதாட்சி, திருவாரூர் கமலாயதாட்சி, மதுரை மீனாட்சி.

ஏன் இந்த பக்தி ஊரில் இந்த அஞ்சு ஊரையும் அஞ்சு விடமாக வச்சுருக்காங்கன்னா, அம்பாளுடைய அஞ்சு பருவநிலைகள் இந்த அஞ்சு ஊர்லேயும் நடக்கிறது ஐதீகம். காசியில் வந்து குழந்த பருவமாக இருக்காங்க, காஞ்சியில் வந்து சிறுமி பருவமாக இருக்காங்க. அம்பாள் பார்வதி தேவியை பூப்படைந்த க்ஷேத்திரம் நாகப்பட்டினம். இங்கே அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பான க்ஷேத்திரம் இது. அது மட்டும் இல்லாமல் அம்பாள் இங்கே பூப்படைந்த வாசி, இங்கே திருக்கல்யாண உற்சவம் கிடையாது. திருக்கல்யாண உற்சவம் கும்பாபிஷேகம் வந்து கல்யாண சுந்தரருக்கு தான் நடக்கும், அம்பாளுக்கு கிடையாது. அம்பாளுக்கு முன்னாடி நந்தி இருக்கும், அந்த நந்தி இரட்டை பார்வை நந்தின்னு பேர். அம்பாள் பூப்படைந்த வாசி அதிகார நந்தியிலும் தன் நந்தியே சுவாமி வந்து காவலுக்கு இருக்க சொல்கிறார். அப்போ அந்த பூப்படைந்த பிரகாசமான நேராக என்னால் பார்க்க முடியாது, உங்களையும் என்னால் நேராக பார்க்க முடியாதுன்ட்டு இடதுக்கு நாள் சுவாமியையும் வலதுக்கு நாள் அம்பாளையும் பார்த்துட்டு இருக்கார். அது ரொம்ப விசேஷமானது. அது

0: மட்டும் இல்லாமல் எங்கேயும் இல்லாத தனி சிறப்பு பார்த்தீங்கன்னா, சித்தர் பூஜை ஏற்றுக்கிட்டவர் இங்கே வண்டி தான், நீலாயதாசி தான். இங்கே தான் அம்பாளத்தை அழுது அழுது அடம்பிடிச்சி அம்பாளத்தை முக்தி அடைஞ்சிருக்கார். அவர் பேர் அழுகணி சித்தர். அவர் பேர் அழகர்னர் தான் பேர், மறுபடியும் அழுகணி சித்தர்னு இருந்திருக்கு. அம்பாள் பேரில் வீதி உள்ள ஊரும் இந்த நாகப்பட்டினம் தான். நீலா சன்னதி, நீலா மடவுநாகம், நீலா மேல வீதி, நீலா கீழே வீதி, நீலா தெற்கு, அம்பாள் பேரில் வீதி உள்ள ஊரும் அம்பாள் இங்கே தான்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: கோடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
3: அணில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
4: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா.
5: சத்யா ஏஜென்சிஸ்,
6: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
5: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்,
9: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
5: ஆர்கேஜி நெய்,
10: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
11: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை.
12: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: வழங்கும் வசந்த விடியல். மின்தடங்கள் அறிவிப்பு. இன்று கொடைக்கானல் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் கொடைக்கானல் துணை மின் நிலையத்தில் இருந்து மின் விநியோகம் வழங்கும் பகுதிகளான கொடைக்கானல், பூம்பாறை, மன்னமனூர், கவுஞ்சி, பூண்டி, கிளாவரை, கூக்கால், பழம்புத்தூர், குண்டுபட்டி, கொம்பைக்காடு, வில்பட்டி, பெருமாள்மலை, பிஎல்செட், ஊத்து, பண்ணைக்காடு, தாண்டிக்குடி, மங்களம் கொம்பு, கும்பமால்பட்டி, கேசிப்பட்டி, பெரியூர், பாச்சலூர், கடைசிக்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 2 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என்று வத்தலகுண்டு மின் பகிர்மான செயற்பொறியாளர் தகவல் தந்துள்ளார்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்
2: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
2: உங்கள் குழந்தையின் கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
3: என்ன ஸ்பெஷல்
4: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. ரூபாய் 5 லட்சத்திற்கு ஜுவல்லரிக்கு பர்ச்சேஸ் பண்ணினா ரூபாய் 5000 மதிப்பிலான ஒரு இளையராஜா கான்சர்ட் டிக்கெட் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரூபாய் 50 லட்சத்திற்கு பர்ச்சேஸ் பண்ணினா 10+2 டிக்கெட் ஃப்ரீ. ஜுவல்லரி ஷாப்பிங்கும் சேவிங்ஸும் இளையராஜா இசை விருந்தும் ஒரே இடத்துல. ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ் கோர்ஸ்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
10: கோடை பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
12: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: மழலை மொழியில் மனம் ரசிக்க கோடை பண்பலை 100.5 பூந்தளிர் நேரம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு குட்டி தேவதை வந்திருக்கிறாங்க. அப்படி தலையில வண்ணத்து பூச்சி எல்லாம் அங்கங்க உட்கார்ந்துருக்கு. ஒரு வெள்ளை நிறத்துல அப்படியே படர்ந்து இருக்கிற மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. அந்த அழகோட அந்த மழலை மொழியும் கேட்டுடலாம். வணக்கம், உங்களோட பேர் என்ன?
1: ஜெரோனிகா பிரின்சி.
0: ஜெரோனிகா பிரின்சி, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: கொடைக்கானல்.
0: கொடைக்கானல்ல எந்த பகுதியில் இருக்கீங்க?
1: அப்சர்வேட்டரி.
0: எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க?
1: ஐ அம் ஸ்டடிங் இன் யுகேஜி.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஜயன் மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல்.
0: உங்களுக்கு எத்தனை நண்பர்கள்லாம் இருக்காங்க?
1: நிறைய
0: நண்பர்கள் இருக்காங்க. அப்படியே தலையில நிறைய வண்ணத்து பூச்சிலாம் வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு வண்ணத்து பூச்சி பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: என்னென்ன வண்ணத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்க?
1: பட்டர்ஃப்ளை, ரெட், கிரீன்.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்காக திருக்குறள் சொல்ல போறீங்களா?
1: ஆமா.
0: சொல்லுங்க கேட்கலாம்.
1: அகர முதல எழுத்தலம் ஆகிபவன் உருட்டே உலகு செல்வத்தும் செல்

0: செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்தும் எல்லாம் தலை. தீனா சுட்டப்புல் உள்காரும் ஆகாது, நாவினா சுட்டவரு. கற்கா கசலர கற்பவை கற்றப்பின் நிற்காகக்கு தக. ஒழுக்கம் விழுப்பு தரலாம், ஒழுக்கம் வீடினும் ஓம்பப்படும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா சேதுனின் வேற்றுமையா. இன்று பொழுதின் பிறருக்கும் தன் மகனை சான்றும் என கேட்டதார். கேடல் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவே. இன்னார் செய்தானே ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்துவிடு. தோன்றின் புகழோடு தோன்றுக அப்தியால் தோன்றையில் தோன்றாமே நன்று.
1: அற்புதமா சொன்னீங்க, அழகான குரல். திருக்குறளை இயற்றியவர் யார்?
0: திருவள்ளுவர்.
1: சரியான பதிலையும் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்னென்ன விளையாட்டுலாம் பிடிக்கும்? ஜெரோனிகா பிரின்சி. வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
0: அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சித்தி, பாப்பா, அக்கா.
1: பாப்பாவோட பேர் என்ன?
0: லியான்சி டியாரா.
1: அவங்க உங்ககிட்ட பேசுவாங்களா? என்னென்ன விளையாட்டு விளையாடுவாங்க?
0: ஓடி பிடிச்சி.
1: அவங்க கூட தான் ஓடி பிடிச்சி விளையாடுவீங்களா? சரி, சமத்தா பதில் சொன்னீங்க. நீங்க குட்டி தேவதையா இருக்கீங்கல்ல, படிச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போறீங்க?
0: கலெக்டர்.
1: மாவட்ட ஆட்சியராக போறீங்க. உங்களது கனவு நிறைவேற கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றி.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
3: உங்கள் குழந்தையின் திறமை வளரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
2: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
3: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
2: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: தீபாவளினா அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஆன்டிக் நகைகள் பவுனருக்கு ரூபாய் 10,000 சலுகை. ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட், திண்டுக்கல் கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் பொன்னான நேரம் காலை 6:45.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: கோடி பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
3: சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி,
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்,
3: ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை வளரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: என்ன ஸ்பெஷல்
3: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
8: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: ஆஹா, செம்ம வாசனை.
10: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
11: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
12: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
1: அணில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
2: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: சத்யா ஏஜென்சிஸ்,
4: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
3: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்,
7: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம், 1000 ரூபாய்

0: ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
1: ஆர்கேஜி நெய்.
2: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
1: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை.
4: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
5: வழங்கிய வசந்த விடியல்.
6: நேரம் நமக்கு கிடைத்திருக்கிற பொக்கிஷம், வீணடிக்காமல் அதனை பயன்படுத்திக் கொள்ளுவோம். விடைபெறுகிறது வசந்த விடியல். இனி துவங்குகிறது சுகமான காலை.

காலையில் எழுந்ததுமே வாசலில் ஒரு அழகான சிக்கு கோலம், வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஒரு டம்ளர் டீயோ காப்பியோ இல்லை தண்ணீரோ அதோட ஒரு ஸ்வீட்டு எப்படி இருக்கும் நினைச்சாலே நாவூறுதுல. அந்த ஸ்வீட்டு ஜாங்கிரியோ சிலேபியோவா இருந்தா அது என்ன சிக்கு கோலம், ஸ்வீட்டில் என்ன ஜாங்கிரி இல்லை சிலேபி, சிக்கு கோலம் எவ்வளவு சிக்கல் இருக்குது ஆனால் ஈஸியாக போட்டுடுறாங்க. அதே மாதிரி தாங்க ஜாங்கிரியும் சிலேபியும், எங்கே தொடங்கினாங்க எங்கே முடித்தாங்க தெரியாது ஆனால் டேஸ்ட்டு பிச்சுக்கும். கோலமாக இருக்கட்டும் ஸ்வீட்டாக இருக்கட்டும் நம்ம பொறுமையாக பண்ணால் தான் சரியாக வரும். அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் டிசைன் டிசைனாக சிக்கல்கள் வரும். வர சிக்கல்கள் எல்லாத்துக்கும் சிறிது நேரம் பொறுமையாக காத்திருந்து யோசித்தோன்னா போதுங்க, வழி தானாக கிடச்சிடும். இன்றைக்கும் பொறுமையாக நிதானமாக ஆரம்பிக்கலாமா இன்றைய காலை பொழுதை? கொடை பண்பலை 100.5 சுகமான காலை.

0: திருமலை நூற்புள்ளி ஐந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
0: வழங்கும் மனதோடு ராகம்.
4: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செயற்கை மல்லிகைப்பூ முல்லைப்பூ தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: வேளாண் தகவல்

ரோஸ்டட் ரவா, திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் வானவில். 9:30 சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில் வர காத்திருக்கு. இன்னைக்கு வானவில் தலைப்பு என்ன? வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டுதல். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக யார் பங்கேற்க காத்திருக்காங்க? கரூர் மாவட்டம் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் இள மாலதி அவங்க தான் காத்திருக்காங்க. வாங்க நேயர்களே, உங்களுக்கு வேளாண்ல ஏதாவது சந்தேகம் இருந்தால் வந்து கேளுங்க. இன்று காலை 9 மணிக்கு இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோம் கொடை பண்பலை 100.5 இன் சுகமான காலை. Oh, all the levels in the world, you gotta get down and get into this tune now, 'cause it's about you and your love, and you gotta get lucky.

0: பண்பலை நூறு ஐந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30
2: வைக்கிங் வைன்ஸ் அண்ட் பிரீஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
0: வழங்கும் மனதோடு ராகம்.

பாட்டும் பதமும் இனிய காலை பொழுதை இன்பமாய் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். கொடை பன்மலை 100.5 சுகமான காலை. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், இளம் தமிழா உன்னை காண, தமிழன் என்று சொல்லடா. இதெல்லாம் வந்து 1960 வெளியான கடவுளின் குழந்தை அப்படின்ற படத்துல இடம்பெற்ற பாடல். சரி, இதெல்லாம் ஏன் சொல்றீங்க அப்படியா? இது மட்டும் இல்லைங்க, கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். என்ன காலையிலே இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் சொன்னவர் இவர் வந்து முத்தமிழ்லையும் ஓவிய கலையிலும் வல்லவர். யார் இவர்? இவர் தான்

சொல்லுவாங்க ராமலிங்கம், அதாவது நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எதுக்கு இவரை இப்போ சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு காலைல 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 வாய்க்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம் வர காத்திருக்கு. இன்னைக்கு மனதோடு ராகம் எந்த மாவட்ட நேயர்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க? நாமக்கல் அப்படின்னு, நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொன்னோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நாமக்கல் மாவட்ட நேயர்களோட விருப்ப கானங்களை தர காத்திருக்கு கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு. வாங்க நேயர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு மகிழலாம் இன்று காலை 8 மணிக்கு நமது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இப்போ நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் கேட்கலாம்.

0: பிள்ளை 5:00 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
0: வழங்கும் மனதோடு ராகம்.
4: 7:27 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 சுகமான காலை. இன்று முற்பகல் 11 மணிக்கு நமது கோடை பன்மலை 100.5 பாட்டு பட்டாளம் வர காத்திருக்கிறது. இன்னைக்கு பாட்டு பட்டாளத்துல என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலர் இதுவரைக்கும் நான் நிகழ்ச்சி கேட்டதில்லைங்க, இன்றைக்கி தான் முதல் முறையாக கேட்க போகிறேன் அப்படின்றவங்களுக்காக நம்ம சொல்லிடணும்ல. அதாவது இன்றைக்கி பாட்டு பட்டாளத்தில் என்ன அப்படின்னா, நான் வந்து ஏதோ ஒன்று நல்லதாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே பாடணும். இப்போது அம்மா, எல்லாருக்கும் பிடிச்ச வார்த்தை அப்படின்னா அம்மா. அப்போ அம்மான்னு தொடங்குற பாடல்களையாக நீங்கள் பாடணும். ஒரு 3 நேருக்கு ஒரு வார்த்தை கொடுப்பாங்க. அப்போ அம்மா அப்படின்னா அம்மா, அம்மா நீ சுமந்த பிள்ளை, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள்லாம் நீங்கள் பாடணும். அந்த மாதிரி அவங்க என்ன வார்த்தை வச்சுருக்காங்களோ அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த வார்த்தையில் தொடங்குற பாடல், அந்த வார்த்தையை மாற்றாமல் அந்த வார்த்தை தான் முதல் வரியில் அந்த வார்த்தையாக வரணும், முதல் வார்த்தையாக வரணும். அந்த மாதிரி பாடல்கள் பாடணும் இன்றைக்கி 11:00 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில்.

0: இன்று நண்பகல் 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம் ஆர்கேஜி திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்கமாளிகையின் மகளிர் நேரம். புதன்கிழமை அப்படின்னாலே மகளிர் நேரம், மகளிருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா எங்களுக்கு வராத திறமையாங்க. எங்களுக்கு வர திறமையிலே ரொம்ப சிறப்பான திறமை அப்படின்னா என்னென்னா நடிப்பு தாங்க. நடிப்பு எங்கள் ரத்தத்திலே ஊர்னது அப்படின்னு மகளிர்லாம் சொல்லுவாங்க. ஆமாங்க, இன்றைக்கி வந்து நாங்களும் நடிப்போம்ல, எங்களுக்கும் நடிக்க தெரியும்ல, அதாங்க இன்று நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் நாங்களும் நடிப்போம்ல.
1: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், தீபாவளினா அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
0: தேவிட்டாத கணங்களை தித்திப்பாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

0: ஆர்கேஜி நெய்.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. பெரும்பாலான வெள்ளி பொருட்களுக்கு 0% செய்கூலி சேதாரம். ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட், திண்டுக்கல் கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்.
2: கோடை பண்பலை 5:00 இன்று காலை 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
5: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ்.
2: வழங்கும் மனதோடு ராகம்.
6: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
7: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: வணக்கம் அண்ணா.
9: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். என்ன அமைச்சரே, கையில் பையோடு வந்திருக்கிறீர்கள்?
8: ஆமாம் அண்ணா, வீட்டில் காய்கறிகள் எல்லாம் தீர்ந்து விட்டன, அதனால் தான் தர்பாரை முடித்த கையோடு காய்கறிகளை வாங்கி கொண்டு செல்லலாம் என்று பையோடு வந்து விட்டேன்.
9: ஓ, வீட்டில் காய்கறி வாங்கக்கூடிய வேலைகளை எல்லாம் உங்கள் தலையில் கட்டி விடுகிறார்களோ?
8: என்ன மண்ணா செய்வது, எல்லோருக்கும் உங்களை போன்ற வாழ்க்கையா கிடைக்கிறது? இப்போது உங்களை பாருங்கள், ஒவ்வொரு நாளும் எழுகிறீர்கள், நன்றாக வகை வகையாக சாப்பிடுகிறீர்கள், தூங்குகிறீர்கள், மீண்டும் அடுத்த நாள் எழுகிறீர்கள், மீண்டும் வகை வகையான சாப்பாடு, தூக்கம், இதையே தொடர்ந்து செய்கிறீர்கள். என்ன ஒரு வாழ்க்கை, என்ன ஒரு வாழ்க்கை!
9: அமைச்சரே, என்னுடைய வாழ்வு முறையை பார்த்து கண் வைத்து விடாதீர்கள்.
8: எதற்கும் பயன்படாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறீர்களே என்று குத்தி காட்டிக் கொண்டிருக்கிறேன். அதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் வாழ்க்கை முறையை பார்த்து கண் வைக்காதீர்கள், காது வைக்காதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவரையெல்லாம் என்ன செய்வது?
9: என்ன மச்சரே,
8: கண்ணெல்லாம் வைக்க மாட்டேன், வேண்டுமானால் திஸ்டு போட்டு வைக்கிறேன் என்று சொன்னேன் மன்னா.
9: அதெல்லாம் இருக்கட்டும் அமைச்சரே, ஒரு விஷயத்திற்காக உங்களை நான் பாராட்டியே ஆக வேண்டும்.
8: அப்படியா, எதற்காக மன்னா?
9: கையில் பிளாஸ்டிக் பை கொண்டு வராமல் மஞ்சள் பை கொண்டு வந்திருக்கிறீர்களே, அதற்காக உங்களை நான் பாராட்டுகிறேன் அமைச்சரே.
8: ஆமாம் அண்ணா, பிளாஸ்டிக் பைகள் தான் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்றனவே, அதற்கு இந்த மஞ்சள் பை போன்ற துணிப்பைகள் தானே ஒரே தீர்வு.
9: சரியாக சொன்னீர்கள் அமைச்சரே, ஆனால் இன்னொரு புதிய செய்தி அதையும் சொல்லுகிறேன், கேளுங்கள்.
8: புதிய செய்தியா, அது என்ன?
9: அமைச்சரே, ஜப்பானில் பிளாஸ்டிக்கின் மாசுபாட்டை குறைப்பதற்காக பிளாஸ்டிக்கின் மாற்றாக உருளைக்கிழங்கு மாவால் தயாரிக்கப்பட்ட பசுமை பைகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள்.
8: என்ன, பசுமை பைகளா?
9: ஆமாம் அமைச்சரே, இந்த பசுமை பைகள் நீரில் போட்ட சில நிமிடங்களிலேயே கரைந்து விடுமாம். எந்தவித தீங்கு விளைவிக்கும் கழிவுகளும் இதில் இல்லாததால் மீன்கள், ஆமைகள், பிற

0: கடல்வாழ் உயிரினங்கள் ஆகியவைகளுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக இந்த உருளைக்கிழங்கு மாவால் செய்யப்பட்ட பசுமை பைகள் இருக்கிறதாம் அமைச்சரே.
1: என உருளைக்கிழங்கு மாவால் தயாரிக்கப்பட்ட பசுமை பைகளா, என்னமண்ணா சொல்கிறீர்கள்?
0: ஆமாம் அமைச்சரே, பிளாஸ்டிக் பைகளால் பல ஆண்டுகளாக கடலில் மாசு ஏற்படுத்திக் கொண்டிருந்த நிலையில் இந்த கண்டுபிடிப்பு உலகளாவிய சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வாக பார்க்கப்படுகிறது.
1: ஓ, சிறப்பு மண்ணா, மிகச் சிறப்பு.
0: ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பிளாஸ்டிக் பைகள் கடலில் சென்று கலக்கின்றன. அதனால் எத்தனையோ கடல்வாழ் உயிரினங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆனால் இந்த பசுமை பைகள் பயன்படுத்தப்பட்டால் கடல் சூழலை பாதுகாக்கவும் காலநிலை மாற்றத்தை தடுக்கும் முயற்சியிலும் பெரும் பங்களிப்பாக இருக்கும் என்கிறார்கள் அமைச்சரே.
1: ஓஹோ,
0: இந்த எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த முயற்சி உலக நாடுகள் பசுமையான எதிர்காலத்திற்கு எவ்வாறு செயல்பட முடியும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது.
1: அருமை அருமை, மிகவும் சிறப்பான வியப்பான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் வெற்றியடைந்தால் அது மனித குலத்தை தாண்டி உலகில் இருக்கும் உயிரினங்கள் ஒவ்வொன்றுக்கும் சுற்றுச்சூழல் அரணாக விளங்கும் அல்லவா? மிக்க மகிழ்ச்சி மன்னா.
0: ஆமாம் அமைச்சரே, உண்மைதான். சரி அமைச்சரே, இந்த காய்கறிகளை எல்லாம் வாங்க வேண்டும், அதற்காகத்தான் மஞ்சள் பையை எடுத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னீர்களே. காய்கறிகளை எல்லாம் கடையில் சென்று வாங்கி உங்களுக்கு பழக்கம் இருக்கிறதா?
1: மன்னா, இதில் எல்லாம் எனக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு?
0: அப்படியா? அப்படியானால் இந்த காய்கறிகளை எல்லாம் எப்படி நீங்கள் பேரம் பேசி வாங்குவீர்கள் என்று என்னிடம் கொஞ்சம் நடித்து காட்டுகிறீர்களா?
1: இது என்னமனா பெரிய விஷயம், இதோ இப்போதே நடித்து காட்டுகிறேன் பாருங்கள். யாரங்கே? ஏனப்பா, அந்த தலைமை சமையல்காரரை வர சொல்லுங்கள். ஓ, இங்குதான் இருக்கிறீர்களா? வந்து விட்டீர்களா? இந்த அரண்மனைக்கு காலையில் நிறைய காய்கறிகள் வாங்கினோமே, அதில் ஒவ்வொரு காய்கறியிலும் 2-2 கிலோ எடுத்து இந்த பையில் நிரப்பி என் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள். அவ்வளவுதான் மன்னா, நான் இத்தனை ஆண்டுகளாக காய்கறி வாங்கியதன் பின்னணியில் இருக்கும் ரகசியம்
2: என்ன? 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பைன்ஸ் அண்ட் பிரீஸ். வழங்கும் மனதோடு ராகம்
5: உற்சாகமான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. மனம் தொட்ட பாடல், மனம் மருடும் பாடல், மனம் கலந்த பாடல், மனதோடு பயணிக்கும் பாடல், மனதை இதமாக்கும் பாடல், மனதை பழைய நினைவுகளுக்கு கொண்டு செல்லும் பாடல், இத்தனை பாடலா? இத்தனை பாடலும் எங்கு இடம்பெறும்? வேறங்க, நம்ம கோடை பன்மலை 100.5 தான் பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் கடித வழி விருப்பகானங்களாய் நெஞ்சில் நிறைந்தவை. உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணுமா? எழுதி அனுப்புங்க. உடனே இடம்பெறும் பகல் 1 மணிக்கு கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்த விழா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாடல், இடம்பெற்ற திரைப்படத்தையும், யார் யார் விரும்பி கேட்குறீங்க அப்படின்ற பெயரையும் ஒரு கடிதத்தில் எழுதி இந்த முகவரிக்கு அனுப்புங்க. எந்த முகவரி? நிலை இயக்குனர் நெஞ்சில் நிறைந்தவை பகுதி, பன்மலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் காலை 7:45.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: இந்த மனமருடும் பாடல் வந்து பழைய பாடல்கள் மட்டுமா அப்படின்லாம் நினைப்பீங்க. இல்லைங்க, கோடைப்பண்பலை 100.5 வர பாடல் எல்லாமே நம்ம மனசோடு அப்படி பயணிக்கிறது, நம்ம மனசோட பதிஞ்சது, நம்ம மனசுக்கு பிடிச்ச பாடல் தான். அப்படி ஒரு பாடல் இப்போ கேட்டலாமா?

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
2: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி. நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி. நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடை பண்பலை நூறு ஐந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக. தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் மனதோடு ராகம்

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமன்ஸ் இனவர்
1: பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
2: இன்று
3: அக்டோபர் 14 1643
2: இந்தியாவின் முகலாய மன்னன்
3: முதலாம் பகதூர் ஷா
2: பிறந்த தினம் இன்று.
3: நாவலாசிரியர்,
2: சிறுகதை எழுத்தாளர்,
3: கவிஞர்,
2: நவீன தமிழ் இலக்கியத்தில் தமிழ் மொழியினை பல்வேறு தளங்களில் சேர்த்தவர்,
3: கவிதைகள் எழுதினார்,
2: பசுவையா என்ற பெயரில்
3: அபிமானம் கொண்டிருந்தார்,
2: தோமுசி ரகுநாதன் பெயரில்
3: தொடங்கினார் கதை எழுத,
2: 1953 பத்திரிகை சாந்தியில்
3: நிறைவு செய்தார்,
2: சிறுகதையை 2005 ஜகதியில்
3: 72 சிறுகதைகள்,
2: 3 நாவல்கள்,
3: 3 மொழிபெயர்ப்பு நூல்கள்
2: என தொடர்ந்தன இவரின் தமிழ் பணிகள்.
3: இவர் பெயரில் விருதுகள் வருடா வருடம் வழங்குகிறது கனடா.
2: இளம் படைப்பாளி ஒருவருக்கு விருது வழங்குகிறது நெய்தல் இலக்கியா.
3: 2005
2: தமிழ் எழுத்தாளர்
3: சுந்தர ராமசாமியின்
2: நினைவு தினம் இன்று.
3: கொனேரி வெள்ளியப்பா முத்தம்மா
2: யார் இவர்?
3: இந்திய குடியுரிமை பணி தேர்வில் வெற்றி அடைந்த முதல் பெண்,
2: இந்தியாவின் முதல் வெளியுறவுத்துறை அதிகாரி பெண்,
3: போராடி பெற்ற பணி இது.
2: ஆணுக்கு பெண் சமமற்ற அந்த காலத்தில்
3: வெளியுறவுத்துறை பணி விதிகள் பிரிவு
2: 8:2 சமமற்றுதான் இருந்தது.
3: சமமற்ற விதியை சமன் செய்வதுதானே சரிநிகர் சமானம்.
2: என்ன செய்யலாம்?
3: ஏறினார் நீதிமன்றம்,
2: மாற்றினார்
3: ஆண் பெண் பாகுபாடு,
2: கிடைத்தது வெளியுறவுத்துறை தூதர் பதவி.
3: அது முதலே ஜனநாயக நியதி.
2: 2009
3: இந்திய குடியுரிமை பணியில் வெற்றி பெற்ற முதல் பெண்,
2: சிபி முத்தம்மாவின் நினைவு தினம் இன்று.
3: காந்திய வழியில் அமெரிக்க அறப்போராட்டம்,
2: அந்நாளில் நிலவிய நிறவெறி குறித்து மனவாட்டம்,
3: 1955 மான்ட்கோமரி பேருந்து புறக்கணிப்பு,
2: அதே ஆண்டில் கிழக்காசிய தலைவர்களின் மாநாடு,
3: 1962 நிறவெறிக்கெதிரான போராட்டம்,
2: 1963 வாஷிங்டன் நோக்கிய அணியோட்டம்
3: அன்று நிகழ்த்தினார் சொற்பொழிவு.
2: தலைப்பு
3: எனக்கு ஒரு கனவு.
2: இது வரலாற்றில் முக்கிய நிகழ்வு.
3: 1964
2: மார்ட்டின் லூதர் கிங்
3: சமாதானத்திற்கான நோபல் பரிசு பெற்ற தினம் இன்று.
2: உலக தர நிர்ணய நாள் இன்று.
3: பணம் கொடுத்தே வாங்குகிறோம் பொருட்களை,
2: ஏன் கவனிக்க மறக்கிறோம் அதன் தரத்தை?
3: கணக்கிட்டால் கொஞ்சம் தான் கூடும் தரமதின் விலை, கவனத்தில் வைப்போம்.
2: BIS முத்திரை.
0: குழந்தை இல்லாத இளம் தம்பதியின் மெல்லிய உணர்வுகளை சித்தரிக்கும் முதல் சிறுகதை
4: அவர்கள் பேசட்டும்.
0: மது பழக்கத்திற்கு ஆளானவர் பற்றிய இரண்டாம் சிறுகதை
4: உனக்கு தெரியுமா?
0: அதன் பின் எழுதினார் பல சிறுகதைகள்,
4: தொடர்கதைகள்,
0: குறும்புதினங்கள்
4: பல எழுதியவரும்
0: 2010
4: சிறந்த நூலாசிரியருக்கான
0: தமிழ் வளர்ச்சிக்கான சிறந்த நூலுக்கான பரிசினை வென்ற
4: தமிழக எழுத்தாளர் சிவசங்கரி பிறந்த நாள்
0: இன்று.
4: ஆண்டு
0: 1900

0: 42 கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
1: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
2: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நம்ம மனசு எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதாங்க, கொஞ்சம் மகிழ்ச்சி, கொஞ்சம் ஆறுதல், கொஞ்சம் நிம்மதி, கொஞ்சமோ நிறையாவோ. அது இன்னைக்கு கிடைச்சா நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அந்த நம்பிக்கையோட இன்றைய நாளை கடப்போம். நிகழ்ச்சியை தந்த மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேர்களே.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம், 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: இனி கேட்கலாம் மங்களன் மங்கள். திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சி வரும் முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்து பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் குறித்த மூன்று நாள் மாநாடு தில்லி

தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடை மேலும் நீட்டிக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். சாமானிய மக்களின் மீது தாவேக் அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டுப் போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர், லடாக், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வெல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: பண்பலை 100.5 நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இனிய வணக்கம் நேர்களே, இன்னைக்கு மனதோடு ராகம் எல்லாருக்கும் பேசணும்னு ஆசை இருக்கும். ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு மாவட்ட நேயர்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். யாருக்குன்னு சொல்லிடுவோம். போக்குவரத்து நகரம், முட்டை நகரம் அப்படின்னு சிறப்பு பெயர்கள் இருக்குது இந்த மாவட்டத்துக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஆசியாவிலேயே சுற்றுச்சூழல் மேலாண்மைக்காக ISO 2004 தர சான்றிதழ் பெற்ற முதல் முதல் நகராட்சியா அப்போ இந்த மாவட்டம் தான். அதோடு பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள் நிறைந்த கொல்லிமலை நம்மளுக்கு தெரியும் இல்லையா. இந்த கொல்லிமலை வந்து இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி பேசவாங்க அறிமுக நேயர்களுக்காக 2424 உங்களுக்கு பிடிச்ச புது பாடலை கேட்கணும் அப்படின்னா மகளிர் வாங்க 2424 2129 வழக்கமாக பேசுகிற நேயர்களுக்காக 2424 2426 கொடைக்கானலோட முன்னிணைப்பு என்ன 0-45-42 சேர்த்துக்குங்க. இப்போ நம்மள்கிட்ட பேசுறதுக்காக நேயர் இணைப்பில் வந்துட்டாங்க. வணக்கம், வாங்க.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க சொல்லுங்க.
3: நான் நாமக்கல் மாவட்டம் வெனந்தூர்ல இருந்து புவனா முருகேசன் பேசுறேன்.
2: சரிங்க.

0: புவனா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்போம்?
1: மண்டாடி படத்துல இருந்து உசுரே நீதான் பிள்ளை.
0: உசுரே நீதான் பிள்ளை, இப்படி யாரு உங்களை பார்த்து பாடிருக்கா? முதல் நேரா பேசுறது.
1: சொல்லுங்க.
0: சரிங்க புவனா, உங்க கூட பேசினது மகிழ்ச்சி. இப்ப நீங்க கேட்ட பாடல் கேளுங்க கோடை பண்பலையில. நன்றி.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்?

தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: ஆர்கேஜி நெய்
1: பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: அடிகருப்பு நிறத்தழகு, அடிகருப்பு நிறத்தழகு,
4: அடிகருப்பு நிறத்தழகி, உதட்டு சவப்பழகி, சில்லறைய சதறிட்டி, போன்சிரிப்பில் சில்லறைய சதறிட்டி.
5: வணக்கங்க, நான் தான் உங்க பின்னணி பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
3: என் கண்ணே
5: கோடை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 3 கோடி மக்களுடைய மனதில் வந்து நீங்க இடம்பெற்று மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்க இருக்கிறது நம்ம கோடை எஃப்எம். இந்த கோடை எஃப்எம்னுடைய அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். கோடை எஃப்எம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.

0: நேர்களே, இது உங்கள் கோடை பன்மலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட நேர்கள் பங்கேற்க நிகழ்ச்சியில் பங்கேற்று ஒரு புது பாடல் கேட்கறதுக்கு அன்போடு அழைக்கிறோம் கோடை பன்மலைக்கு. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் இன் நேரம் காலை 8:15.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
5: ஒரு செய்தி நம்முடைய மனதுக்கு உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சில மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தணும். இப்போ ஒரு சின்ன விஷயம், ஒரு மாத்திரை மாதிரி, கேப்சூல் மாதிரி, இது உங்களுக்குள்ள சரியானபடி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய என்டையர் லைஃப், அதாவது ஒரு முழு வாழ்க்கையுமே மாறி போயிடும். பேங்க்கில் பாஸ்புக் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. நல்ல வேளை ஃபெயில் புக்குன்னு கொடுக்காம பாஸ்புக்குன்னு அவங்களாவது பாஸ் போடுறாங்க. என்ட்ரி, பேங்க்கில் நம்மளுடைய டிரான்சாக்ஷன், நம்ம வங்கியில் வைத்திருக்கிற போடுறது எடுக்கிறது, நமக்கு வரவு செலவு இவைகளை எல்லாம் பதிவு பண்ணுற ஒரு புத்தகம் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுடைய பொருளாதார பழக்க வழக்கங்கள், ஃபினான்சியல் ஹேபிட்ஸ், நம்ம சேமிக்கிற பழக்கம் உள்ளவங்களா, எதிர்காலத்தை பற்றிய யோசனை உள்ளவங்களா, செலவாளியா, எதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ தெர்மாமீட்டரை வச்சு பார்க்கும்போது நம்முடைய ஜுரம் தெரிகிற மாதிரி, நம்முடைய பிபி அப்பாரட்டஸ், பிளட் ப்ரெஷர், அது என்னன்னு பார்க்கறதுக்கு ஒரு கருவி இருக்கிற மாதிரி, உங்களுடைய ஃபினான்ஷியல்

0: ஹேபிட்ஸ். அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், வெளியிலேருந்து யாரும் சொல்ல முடியாது. இப்போ சிகரெட் பிடிக்கிறவரா இல்லையா இதெல்லாம் வெளியிலேருந்து பார்த்து ஒருத்தர் சொல்லிடலாம், குடிக்கிறவரா இல்லையா இதெல்லாம் சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் பொருளாதார ரீதியாக புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறவரா அப்படின்னு உங்களுக்கு காட்டக்கூடிய மானி, மானினா அளவுகோல் அப்படின்னு அர்த்தம். அந்த மானி எது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பாஸ்புக். யுவர் பேங்க் அக்கௌண்ட் ரிவீல்ஸ் யுவர் ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ். பாருங்க என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்கள் ஆங்கிலத்தில், அது ஃபினான்ஷியல் ஹேபிட். அது ஒரு பழக்கம், சின்ன வயசுலேருந்து சேமிக்கிறது ஒரு பழக்கம், இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பழக்கம். வாரியார் சாமி அவருடைய வரவு செலவு கணக்கை எழுதிட்டு தான் ராத்திரி படுக்க போவார். புஸ்தகம் விற்றுருக்கும், வேறு பல சம்பளம் கொடுத்துருப்பார் அந்த பக்கவாத்தியம் வாசித்தவங்களுக்கு. எல்லா கணக்கையும் இரவு எழுதிட்டு தான் அந்த மனிதர் படுக்க போவார். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான குவாலிட்டி, ஃபினான்ஷியல் ஹேபிட் அப்படிங்கிறது. யுவர் வெயிட் ரிவீல்ஸ் யுவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ். நீ சாப்பிட்ற பழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து அதை எது உனக்கு எடுத்து காட்டக்கூடியது, உன்னோட வெயிட்டு. போய் ஒரு வெயிங் மிஷினில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, எடை பார்க்குற ஒரு கருவி, அது முடியாமல் அம்மா என்னால் முடியலப்பா உன் வெயிட்டை காட்டுறதுக்குன்னு முக்கி முனைக்கு ஒரு அட்டையை வெளியே தள்ளுது அப்படின்னு சொன்னால், நம்முடைய அந்த அட்டை எதை காட்டுது, இல்லை நீங்கள் பார்க்குற அந்த ரீடிங் எதை காட்டுதுன்னா நம்முடைய உணவு பழக்கத்தை காட்டுது. இது ஓரளவுக்கு உண்மை, ஓரளவு கொஞ்சம் கற்பனை. இப்போது என்னை பொறுத்த அளவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடற்பயிற்சி கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் இல்லை குறைவு. அப்புறம் இனிப்புனா எனக்கு உயிர், நான் என்ன பண்ண முடியும், எனக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது. ஆனால் தவறு தானே அது, அப்போ நான் யோசிக்கணும் இல்லை. ஸோ உங்களுடைய எடை அந்த அட்டை இருக்கு இல்லையா, அது உங்களுடைய உணவு பழக்கத்தை காட்டுது. உங்கள் பாஸ்புக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஹேபிட்டை காட்டுது. உங்களுடைய அந்த எடை பார்க்குற அந்த கருவி இருக்கு இல்லையா, அது வெயிட்டு. அந்த வெயிட் என்ன காட்டுது, உங்கள் எடை, உங்களுடைய உணவு பழக்கம் என்ன அப்படிங்கிறத காட்டுது. அச்சாம் பாருங்கள் மூணாவது விஷயம், யுவர் நாலெட்ஜ். உங்களுக்கு புத்தி இருக்கா புத்தி இல்லையா, உங்களுக்கு பல விஷயம் தெரியுமா தெரியாதா, இதெல்லாம் எதை வெளிப்படுத்தும் தெரியுமா, யுவர் நாலெட்ஜ் ரிவீல்ஸ் யுவர் ரீடிங் ஹேபிட்ஸ். ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவ் சைடுக்கு கொண்டு போகலாம். யுவர் நாலெட்ஜ், நோயிங் சம்திங், அதுதான் நாலெட்ஜாக மாறுது இல்லையா. அது எப்படி முடியும், புத்தகங்களை படித்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியல, நமக்கு எப்படி தெரியும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி, பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம், வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
3: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஆன்டிக் நகைகள் பவுனருக்கு ரூபாய் 10,000 சலுகை. ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ் கோர்ஸ்.
1: பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: இது உங்கள் பிரிய கோடை பன்மலை 100.5. நேரம் 8:21. இன்னைக்கு மனதோடு ராகம் நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களும் பேசிட்டு இருக்காங்க, இப்ப அடுத்த நேரத்தை பேசிடுவோம்.
6: ஹலோ,
5: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
6: பரமத்தி வேலூர் நலியாம்பாளையத்துல இருந்து விஜயலட்சுமி பேசுறேன்.
5: விஜயலட்சுமி நிறைய தடவை பேசி இருக்கீங்கல்ல?
6: என்ன பாட்டுங்க?

0: பாடல் தரோம். சரிங்க சரி விஜயலட்சுமி சொல்லுங்க. என்னங்க நன்றி பாட்டு கொடுத்தா போதும்னு முடிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல பேசிக்குவோம் ஏதாவது. என்ன யோசிக்கிறீங்க? என்ன கேட்க போறீங்க அப்படின்னு? சரி இப்ப நம்ம வீட்டு வேலை செய்யறோம் அல்லாட்டி ஒரு அலுவலகத்துக்கு போறோம் அங்க வேலை பாக்குறோம். அது தவிர மற்ற நேரங்கள்ல சில நேரங்கள்ல சும்மா இருக்கும் அப்படி இருக்கிறது சரியா?
1: இல்லங்க சரி இல்லை.
0: ஏன்
1: நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வயசு இருக்கல முடிஞ்ச வேலையை செய்யணும்.
0: முடிஞ்ச வேலையை வந்து செஞ்சிடணும், சும்மா மட்டும் இருக்க கூடாது.
1: சும்மா இருக்க கூடாது.
0: அருமைங்க அழகு.
1: முடிஞ்ச வேலையை நம்மளால வயசு இருக்கிற வேலை தானே செய்ய முடியும்.
0: அது கரெக்ட், வயசு இருக்கிற வரைக்கும் தான் உழைக்க முடியும். சரிங்க சரிங்க விஜயலட்சுமி ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் நன்றி. இப்ப உங்களுக்காக நீங்க கேட்ட பாடல் கேளுங்க. நன்றி.

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இடைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
5: ஆனந்த துயிலும் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே

0: மழை.
1: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
2: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
3: பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் பொன்னான நேரம் காலை 8:30.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காற்று தூரிகையின் இசை ஓவியம் இது உங்க கோடை பண்பலையின் 1.5 மனதோடு ராகம். இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக இப்போ இணைப்புல நம்மள்ட்ட பேச காத்துட்டு இருக்க அடுத்த நேயர்கிட்ட பேச போறோம். வாங்க. வணக்கம். வணக்கம்ங்க.
2: தேனிலே மெனிய செங்கருமான கோடை பண்பலைக்கு நாமக்கல் மாவட்டம் அரட்டூர் பிள்ளைக்கல் பாளையம் கரும்பு முருகனும் என் அன்பு தங்கைகளுக்கு பாச வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கும். பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: ஆமாமா, அம்மாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுக்குமா.
1: சரிங்க, என்ன பாட்டுங்கயா வேணும் சொல்லுங்க.
2: அம்மா அந்த ரெட்டோவுல இருந்துங்கம்மா. சரி, நல்ல பாட்டா போடுங்கம்மா.
1: சரி, பாடல் குடுக்கறோம். அது என்ன கரும்பு முருகன் புனை பெயர் வச்சீங்களா?
2: அம்மா, நான் கரும்பு சம்பந்தமான அனைத்து தொழிலும் பண்ணிட்டு இருக்கறேன்மா.
1: அதனால
2: கரும்பு

0: வெட்டுறதுங்க, கரும்பு விற்கிறது, கரும்பு ஆலைங்க, கரும்பு நாட்டு சக்கரைங்க, கரும்பு சம்பந்தமான அனைத்து தொழிலும் நான் பண்ணிட்டு இருக்கிறேம்மா. நான் ஒரு சிறிய கரும்பு விவசாயிங்கம்மா.
1: சரிங்க, நீங்க பேசுறதும் இனிப்பாதான் இருக்கு கரும்பு மாதிரி. சரிங்க,
0: ரொம்ப சந்தோஷங்கம்மா.
1: சரிங்க,
0: அன்பு தங்கை சொன்னா நான் மனசார ஏத்துக்கிறேங்கம்மா.
1: சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இப்ப பாடல் தரோம் கேளுங்க.
0: ரொம்ப நன்றிங்க கண்ணா, ரொம்ப நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆஹா, செம்ம வாசனை.
2: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்குங்க. ஸோ இப்போது நிகழ்ச்சியில் பேச அடுத்த நேயர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
7: வணக்கம்க்கா. என் முத்தான கோடை பண்பலைக்கு இனிய காலை வணக்கம் கூறுவது நாமக்கல் மாவட்டம் மாவட்டிப்பட்டியிலேருந்து சபிதாங்க்கா.
6: சபிதா?
7: ஆமாங்க்கா.
6: எப்படி இருக்கீங்க சபிதா?
7: அக்கா நல்லா இருக்கேங்க்கா. பண்பலையில் எல்லாரும் நல்லா இருக்காங்களாங்க்கா?
6: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
7: சரிங்க்கா.
6: என்ன பதட்டமா இருக்கா பேசுறதுக்கு?
7: கொஞ்சம் பதட்டமா இருக்குங்க்கா.
6: தெரியுது தெரியுது. சரிங்க்கா.
7: சொல்லுங்க,
6: என்ன பாட்டு கேட்போம்
7: அக்கா? விடுதலை படத்துல இருந்து வழிநடுக்க காட்டும் மலி பாட்டு வேணுங்க்கா.
6: யாருக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்?
7: நம்ம பண்பலை நேயர் எல்லாத்துக்கும் டெடிகேட் பண்றேங்கக்கா.
6: அதனால
7: எனக்கு இந்த பாட்டு ரொம்ப கொஞ்சம் பிடிக்குங்கக்கா.
6: சரி சரிங்க. சரி
7: சரிங்கக்கா.
6: தபிதா, ஏதாவது சில நேரங்கள்ல நம்ம அதாவது வேலை செய்யற நேரம் தவிர்த்து மற்ற நேரங்கள்ல என்ன பண்ணுவீங்க பொழுதுபோக்கா?
7: அக்கா பொழுதுபோக்கு விவசாயம் பண்றேங்கக்கா.
6: அப்படிங்களா?
7: ஆடு மாடு வேலைங்கக்கா, அதே சரியா இருக்குங்க எனக்கு.
6: அதனால வந்து எனக்கு டைம் எல்லாம் இருக்காது அப்படின்னா?
7: அக்கா டைம் வந்து எனி டைம் கோடை பண்பல வீட்டுல பாடிட்டே இருக்குங்கக்கா.
6: சரி சரி. உங்களுக்கு நான் ஓய்வெல்லாம் எடுத்துக்க மாட்டீங்களா?
7: எடுத்துக்குவங்கக்கா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கரெக்டா டைமிங் வச்சுக்குவங்கக்கா.
6: சரி சரி.
7: அப்ப வந்து பாப்பா தம்பி ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு போவேன், வீட்டு வேலை முடிச்சுட்டு ஆடு மாடு வேலை கரெக்டா காட்டு வேலை சரியா இருக்குங்கக்கா.
6: அதனால வந்து அவன் எப்பயுமே தன்னை பிஸியா வச்சுக்குவீங்க.
7: ஆமாங்கக்கா, ஓரளவுக்கு பிஸியாவே வச்சுக்குவங்க.
6: ஏதோ சில நேரம் மட்டும்தான் அந்த ஓய்வுக்கான நேரம் கிடைக்குது.
7: ஆமாங்கக்கா.
6: வேலை செய்யணும், நம்ம வந்து சும்மா இருக்க கூடாது, ஆனா நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் வந்து சில நேரங்கள்ல ஓய்வு தேவை. சரிங்க. நல்லா சொன்னீங்க, நல்லா பேசுனீங்க. அதனால நாங்க சபிதாக்காக இப்ப பாடல் தரப்போறோம், கேளுங்க. நன்றி.
7: நன்றிங்க.

0: என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
0: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: ஆனந்த் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நேரம் காலை 8:45.
4: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களே, இன்னும் 15 நிமிஷங்களில் வர இருக்கு கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை வழங்கக்கூடிய வானவில்ங்க இன்னைக்கு வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டுதல் குறித்து பேச இருக்கிறது வானவில். சிறப்பு விருந்தினராக பங்கேற்க போகிறாங்க கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்.

0: முனைவர் இ. லா. மாலதி அவர்கள். இன்னைக்கு மனதோடு ராகம் நிகழ்ச்சியில நாமக்கல் மாவட்ட நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு வட்டம், செப்பாறை, சிபி ஆறுமுக நகர்.
0: சரி, உங்க பேருங்க? சாந்தி.
1: சாந்திங்க.
0: எப்படி இருக்கீங்க சாந்தி?
1: நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். இதுதான் நீங்க முதன்முறையா பேசுறதா?
1: ஆமாங்க.
0: அப்ப உங்களை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சு நிக்கணும் நாங்க ஆசைப்படுறோம், சொல்லுங்க. என்ன பாட்டு கேட்கலான்னு ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க.
1: ஜனநாயகத்துல எந்த படம்? ஏதோ ஒரு பாட்டு.
0: சரிங்க, சொன்னேன்னு சாந்தியை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்.
1: மளிகை கடை வச்சிருக்கேங்க.
0: சரி.
1: டெய்லருங்க.
0: சரி.
1: மாடெல்லாம் வச்சிருக்கேன், பால் மாடு. பால் மாடு பார்த்துக்கோங்க.
0: சரி சரி சரிங்க சாந்தி. அதாவது நம்ம சில இதுகளை வந்து சேமிச்சு வைக்கணும், சில விஷயங்களை. என்ன நினைக்கிறீங்க நீங்க? என்ன நினைக்கிறீங்க?
1: நம்ம சம்பாதிக்கிறது கொஞ்சம் பாதி செலவு போக சேமிக்கணும்.
0: சரி, அப்புறம் வேற என்ன சேமிக்கணும்?
1: வேற என்ன?
0: தண்ணி சேமிக்கணும், மின்சாரம்
1: சேமிக்கணும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும்.
0: இல்ல, நம்ம சேமிச்சு வைக்கணும்னு கேட்டேன். சரிங்க சரிங்க சாந்தி, முதன் முறையா பேசுறீங்க. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா நான் என்னதான் பண்றது அப்படின்னு யோசிக்காதீங்க. பாடல் கொடுக்கறோம், கேளுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுதான், நாம ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம், ஆனால் நான் மட்டும் தீப்பிடிச்சி எரிஞ்சு போகிறேன், நீ அப்படியே இருக்கிறியே அப்படின்னு தான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லியிருக்குது, உனக்கு தலையில் கணம் இருக்குது அதனால் அழிஞ்சு போகிற அப்படின்னு தான். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பதில். தலையில் கணம் உள்ளவங்க யாருமே சரியாக இருக்க முடியாது, எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம்தான் அது. கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. இதை விளக்கிறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானான், அப்போது தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானான். ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான், ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு. ராமன் மிகச்சிறந்த வில் வீரன், அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு போயும் போயும் ஒன்றை மாதிரி குரங்குகளை துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னானான். அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டு தான் குரங்கு. ஏன் முடியாது, என்னால் முடியுமேன்ட்ருக்கான் அர்ஜுனன். அம்பால் பாலம் கட்டலாம், இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தால் அது தாங்குமா, அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்னுது குரங்கு சொல்லித்தான். அப்படியே சொல்கிற, நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ அது மேலே ஏறி நடந்து பார், பாலம் விழுந்துட்டுதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதித்து உயிர் தியாகம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு நான் ரொம்ப கோபமாக. உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துகிட்டு தான், கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன். பார்த்தா, என்னுடைய தலைவர் ராமரியா இழிவாக பேசுகிற, நீ இப்போ பாலம் கட்டு, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னு அனுமன். அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிபத்தை எடுக்கிறான், சரமாரியாக அம்புகளை விடுறான், அதெல்லாம் உன்னோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது. அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்னான். அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான். பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளாக. என்ன அர்ஜுனா இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு நான் ஏளனமா. அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான், சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக 3 தடவை சுற்றி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். என்ன அர்ஜுனா, என்ன நடக்குது, என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான், நடந்ததை சொன்னான். அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னா அனுமன். கிருஷ்ணர் யோசனை பண்ணார், நல்லது, இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி, பெரிய ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார். அதனால் என்ன, இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்திவிட்டா போச்சு, என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னு அனுமன். சரி, இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான், அனுமன் ஏறி குதித்தான், பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்குது. இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான். அர்ஜுனன் நன்றியோடு நிமிர்ந்து பார்த்தான். கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகுலேயும் ரத்தம். என்ன சுவாமி, என்ன நடந்ததுன்னு நான் பதறிப்போய், உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன், அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை, பின்ன உன்னுடைய அம்பு பாலத்தினாலேயா பாலம் நின்னுதுன்னு நினைக்கிற அப்படின்னாரான். முதல்ல வந்து அர்ஜுனன், அப்புறம் அனுமன், ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம் ஆகிட்டு தான், அதாவது அவங்கக்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. யாராக இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ரெண்டு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்களாம். அதில் உரமாக சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி, அந்த விஷயத்தை பற்றி அழகாக 1 மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம். உடனே இன்னொருமா, அது என்ன பிரமாதம், என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை, விஷயமே இல்லாமல் நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில்

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: கம்பளை நுறுப்புலியைந்தில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோடு ராகம்.
1: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கிங்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மனதோட ராகம் நிகழ்ச்சி நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நாமக்கல் மாவட்ட நேயர்கள் ரொம்ப அழகாக பேசினாங்க, அருமையாக பேசினாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசின அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. கோடை பண்பலை 100.5 இனி வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டுதல் குறித்து பேச இருக்கிறது வானவில். முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நவராத்திரி விழாவின் நான்காம் நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுக்கு இருநாட்டு எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்து பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் குறித்த மூன்று நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவேக் அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில

தலைவர் திரு நயனா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனஅடியாக உள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் சதர்பான் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வெல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா,
4: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை.
5: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
1: விளங்கும் வானவில் கோடை பண்பலை 100.5 வானவில் புதன்கிழமை தோறும் வளம் வரும் வேளாண் வானவில் இன்று தரும் தலைப்பு வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டுதல். வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டுதல் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கரூர் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் இள மாலதி அவர்கள். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கு பெறும் ஒரு நேயர் முத்தான நேயராக தேர்வு செய்யப்பட்டு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுவார். நேயர்கள் வரவேண்டிய எண்கள் 24 24 26 மற்றும் ஒரு எண் 24 24 29 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து இன்றைய வானவில் நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் செல்வபாலா.
6: நன்றி தீபா. வணக்கம் தமிழ், வணக்கம் நேர்களே.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண் விலை பொருட்களை மதிப்பு கூட்டுதல் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் விதமாக வலம் வர காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் கரூர் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய புழுதேரி வேளாண் அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர், மனையியல் துறையினுடைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் இளா மாலதி அவர்கள். 13 காலம் இந்த மனையியல் துறையில் அனுபவம் வாய்ந்தவங்க. பொதுவாக வேளாண் விளைபொருட்களை வந்து உடனடியாக சந்தைப்படுத்துதல்னால பெரிய அளவில் லாபம் ஈட்ட முடியாது, அதை ரொம்ப நாள் வச்சும் பயன்படுத்த முடியாது. இதை எப்படியெல்லாம் மதிப்பு கூட்டலாம், எந்தெந்த பொருளிலிருந்து என்ன மாதிரியான மதிப்பு கூட்டல் பொருள்கள்லாம் செய்ய முடியும், அதற்கான பயிற்சிகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, தனிநபரே மதிப்பு கூட்டிட முடியுமா அல்லது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மாதிரியான பெரும் கூட்டமைப்பு தான் செய்ய முடியுமா, இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகளுக்கும் விடையளிக்க இருக்கிறாங்க. அவங்கள சந்திக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: நலமா இருக்கீங்களா?
1: இருக்கேன்.
0: மகிழ்ச்சிங்க உங்களை சந்திக்கிறதுல. பொதுவாகவே இந்த வேளாண் விளைபொருட்கள் வந்து உடனடியாக சந்தைப்படுத்திடுறோம், எல்லா விவசாயிகளுமே அப்படிதான் பண்ணுறாங்க. சில விளைபொருட்கள் உடனடியாக சந்தைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும். சில தானிய வகைகள், சிறுதானியங்கள் இதெல்லாமே கூட நீங்கள் ஆண்டு கணக்கில் வச்சுருக்கிறதுக்கும் பயன்படும், அதே மாதிரி மதிப்பு கூட்டியும் விற்பனை செய்யலாம். காய்கறி, தக்காளி, கத்தரி இந்த மாதிரியான காய்கறி பயிர்கள்லேருந்து வரக்கூடிய விளைபொருட்களை உடனடியாக நம்ம சந்தைப்படுத்த வேண்டியது இருக்குது, அதற்கு தேவையான மதிப்பு கூட்டல் என்னென்ன மாதிரிலாம்
1: இருக்குது? கோடை பண்பலை வாசகர் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இப்ப பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்து மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து விளைபொருட்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா ஒண்ணு இருக்கு. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா காய்கறி பழங்கள், தக்காளி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு சில டைம்ல 2 ரூபாய்க்கும் விற்கும், அதே இது பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 150 ரூபாய் வரைக்கும் விற்கும். அதேதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காய்கறிகளுக்கும், தேங்காயாகட்டும் ஒரு சில டைம்ல கேரட் ஆகட்டும் அனைத்திற்கும். இப்ப நம்ம வந்து என்னன்னா மதிப்பு கூட்டி விற்கும் போது என்னன்னா நமக்கு வந்து எல்லா சீசன்லயும் நமக்கு காய்கறிகளும் பழங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா மதிப்பு கூட்டும் போது விற்பனையாளர்கள் இருக்காங்களா, உற்பத்தி பண்றாங்க இல்லைங்களா விவசாயிகள், அவங்களுக்கு அதிக மதிப்பு கிடைக்கும். இதே வந்து அவங்க வந்து விவசாயிகளையும் மதிப்பு கூட்டி வித்தாங்க அப்படின்னீங்கன்னா விவசாயிகளுக்கும் லாபம், அதே வந்து நுகர்வோருக்கும் அதிக அளவு லாபம் கிடைக்கும். ஆமா, இடைத்தரகர்களை தவிர்த்தலாங்க. இது முந்திதான் வந்து இடைத்தரகர் வந்து ரொம்ப முக்கியமா இருந்தாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா எல்லாருமே வந்து இணைய வழி மூலம் எளிதா வந்து நம்மளுடைய பொருட்களை வந்து விற்பனை பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால அது மூலம் பண்ணும் போது வந்து நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப சிறுதானியங்கள் அப்படின்னா அதாவது வந்து உலர் பொருட்கள், தானியங்கள், பயிறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், இதெல்லாம் நம்ம முறைப்படி காய வச்சு வச்சோம் அப்படின்னம்னா குறைஞ்சது 1 இயர் வரைக்கும் நம்மளால பாதுகாத்துக்க முடியும். அதே காய்கறி பழங்கள் கீரைகள் இதெல்லாம் வந்து அதிகபட்சம் ஒரு சிலது வந்து 1 நாள் மட்டும்தான் தாங்கும், ஒரு சிலது வந்து 1-2 நாள் 3 நாள் 1 வாரம் வரைக்கும் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இத வந்து நம்ம வந்து மதிப்பு கூட்டும் போது, மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறது ஒரு உணவு பொருளா மாற்றணுங்கிறது கிடையாது, அதை வந்து தரம் பிரித்து என்ன சொல்றது அந்த நீட்டா ஒரு பேக்கிங்ல போட்டு சேல் பண்ணும் போதும் அதனுடைய விற்பனைகள் வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும், விலையும் அதிகமா கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு போகணும்.
0: நல்லதுங்கம்மா, ஒரு நல்லது ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்குறீங்க, நேர்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மதிப்பு கூட்டல்லாம் என்ன, எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம், எப்படியெல்லாம் தரம் பிரிக்கலாம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களையும் தகவல்களையும் கொடுத்துருக்குறீங்க. இப்போது காத்திருக்கக்கூடிய முதலாவது நேயரை சந்திக்கலாம். வாங்க வணக்கம்.
2: ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் நல்லா இருக்கீங்க ஐயா.
0: மகிழ்ச்சிங்க.
2: அம்மா திருப்பூர்
0: அறிமுகப்படுத்திக்கலாங்களா?
2: நான் விருதுநகர் மாவட்டத்துலேருந்து எம் அழகாவூர்லேருந்து திலகராஜ் பேசுகிறேங்கம்மா.
0: சொல்லுங்க.
1: வணக்கம் சார்.
2: அதாவதுங்கம்மா இப்ப நாங்க மானாவாரி தான் மக்காச்சோளம் தான் போடுவோம். மானாவாரி மக்காச்சோளம் வந்து ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா விலை வந்து உயரும், ஒரு நேரம் குறையும். அந்த நேரம் பாத்தீங்கன்னா மழையும் பெஞ்சிருதா அவசரப்பட்டு கொடுத்துடுறோம், களத்துல கொண்டு வந்து போட்டு அதே மாதிரி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா

0: ஒரு எங்க ஊர் பக்கத்து ஊர்ல ஒரு குடவுன் மாதிரி கட்டிருக்காங்க. அந்த குடவுன்ல வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அது ஒரு சிலவங்களுக்கு பேர் தான் அந்த குடவுன் மூட சாக்கு வைக்க முடியுது. நாங்களே எங்க கொண்டு போய் வேற இடத்துல வச்சு நாங்களே பேரம் பேச முடியுமா?
1: ஐயா, ஒழுங்குமுறை விற்பனை கூடம்னு இருக்கும் இங்கே அந்தந்த பகுதியில் இருக்கும், அதை நீங்கள் பதிவு செஞ்சு உறுப்பினர் ஆகிக்கிட்டீங்கன்னா யார் வேணாலும் வச்சுக்கலாங்க. இது தொடர்பான விளக்கத்தை அம்மா கொடுக்குறாங்க, கேளுங்க.
2: ஐயா, ஐயா சொன்னது தாங்க. ஒன்னு, நீங்க வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துல ஒரு மெம்பரா ஆயிக்கலாம். ரொம்ப அதிக அளவு நீங்க பே பண்ணணுங்கிறது கிடையாது, 1000 ரூபாய் அவ்வளவுதான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும். நீங்க மெம்பர் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அது மூலியம் இருக்க

0: வச்சிருக்காங்க. அங்க நீங்க மெம்பர் ஆயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய பொருளை கொண்டுட்டு போய் வச்சுக்கலாம். இந்த நீங்க கட்டுற பணமும் வந்து என்னன்னா அந்த இதை மெயின்டைன் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த வாய்ப்பை நீங்க நல்ல விதமா யூஸ் பண்ணிக்கங்க.
1: நிச்சயமாக நிறைய வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டிருக்குது, பயன்படுத்திக்கிங்க திலகராஜ் அவர்களை. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: ஒரு நல்ல CFL லாம்ப் கொடுங்க.
3: இந்தாங்க,
2: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
3: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர், அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
2: ISI முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
2: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
2: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
5: என்ன ஸ்பெஷல்
6: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர்.
8: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரெண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
9: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
10: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
11: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: திண்டுக்கல்ல ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதி ஸ்டோர்ல இந்த ஃபெஸ்டிவ் சீசன் ஷாப்பிங்க்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஆஃபர். இசை ஞானி இளையராஜா அவர்களின் நேரடி இசை நிகழ்ச்சிய நேர்ல கண்டு ரசிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒவ்வொரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஜுவல்லரியா ஷாப்பிங் பண்ணும் வாடிக்கையாளர்களுக்கு ₹5000 மதிப்பிலான ஒரு கான்சர்ட் டிக்கெட் ஃப்ரீ. ஷாப்பிங்கோட சேர்த்து இளையராஜா அவர்களின் இசை விருந்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதி ஸ்டோர், CSI ஸ்கூல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், சாலை ரோடு, திண்டுக்கல், TMB பக்கத்துல.
13: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
14: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
15: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை
14: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் இல மாலதி அவர்கள் நம்மோடு இணைந்து பல்வேறு தகவல்களை தந்துட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். யார் இங்கிருந்து?
1: வணக்கங்க ஐயா, நாமக்கல் சின்னமனடி முருகேஷ்.
0: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது நம்ம பகுதியில் எங்கள் பகுதியில் மானாவரியில் கொள்ளு பாசி பெருந்தாங்க அதிகமாக இது பண்ணுவோம். இந்த ரெண்டு தானியங்களில் எப்படி எல்லாம் மதிப்பு கூட்டுதல் பண்ணலாங்கிறத சொல்லுங்க ஐயா.
0: கொள்ளும் பாசி பயிருங்களா?
1: ஆமாங்க ஐயா.
0: சரிங்க.
2: வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொள்ளு. கொள்ளு வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து இப்ப கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா உடம்பு வந்து இழைக்கிறதுக்கு கொள்ளு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த சூழ்நிலையை வச்சு நீங்க வந்து கொள்ள வச்சு வெயிட் லாஸ் பவுடர்ஸ் அப்படிங்கறது ஒண்ணு தயாரிக்கலாம். அப்புறம் கொள்ளுல இருந்து நம்ம வந்து லட்டு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க சாப்பிடுற வரைக்கும் இனிப்பு மற்றும் காரம் போட்டு லட்டு செய்யலாம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கொள்ளு கஞ்சி மிக்ஸ். நம்ம காலையில வந்து உணவை தவிர்த்துட்டு அதாவது பிரேக்ஃபாஸ்ட் காலை சிற்றுண்டிக்கு பதில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கஞ்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த கஞ்சியில கூட வந்து நம்மளுடைய பாரம்பரிய அரிசி இது எல்லாமே கூட பாசி பயிறு இது எல்லாமே போட்டும் நம்ம கஞ்சி மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கொள்ளு சாத பொடி இட்லி பொடி இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாமே செய்யலாம். கொள்ளுல அடை மிக்ஸ் இந்த மாதிரி நம்ம என்ன சொல்றது திடீர் உணவுகள் அதாவது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்றதை விட நம்ம அதை விட அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டோம்னா நம்ம சாப்பாட்டுல சாப்பிடுற மாதிரியான உணவுகள் வந்து தயாரிக்க முடியும். கொள்ளு சூப் மிக்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல நீங்க வந்து என்னன்னா ரெகுலரா பண்றீங்க அப்படின்னீங்கன்னா கொள்ளு சுண்டல் கொள்ளு சூப்பு கொள்ளு துவையல் கொள்ளு குழம்பு கொள்ளு ரசம் கொள்ளு ரசப்பொடி நீங்க தயாரிக்கலாம். இந்த மாதிரி மதிப்பு கூட்டி விற்கும் போது வந்து விலை வந்து அதிகமா கிடைக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னா கொள்ளுக்கு வந்து நம்ம வந்து மருந்து வந்து அடிக்கவே மாட்டோம். மற்ற பயிர்களுக்கு கூட அடிப்போம், கொள்ளுக்கு வந்து அடிக்க மாட்டோம். அதனால கொள்ளு வந்து நல்ல ஒரு ஆர்கானிக்கான ப்ராடக்ட்னு சொல்லி சேல் பண்ணலாம். இன்னொன்னு நீங்க ப்ராடக்ட் தயாரிக்கும் போது பாத்தீங்கன்னா அதை வந்து நல்லா வறுத்துட்டு அதாவது அந்த மனம் வராது மட்டும் முக்கியம் கிடையாது, அதுல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் இருக்கும். அது போற வரைக்கும் நல்லா பொரிய வறுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். இது ஒண்ணுங்க. அடுத்து வந்து பாசி பயிறு பச்சை பயிறு கேட்டிருந்தீங்க. இதுலயும் அதே மாதிரிதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச லட்டு செய்யலாங்க. அப்புறம் வந்து என்னன்னா இப்ப வந்து பன்னீருக்கு பதில் வந்து நம்ம அந்த கியூப்ஸ் புரோட்டீன் கியூப்ஸ் செஞ்சு நீங்க வந்து ரெகுலரா ஆர்டர் பேஸ்ல நீங்க பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பாசிப்பயிர் வந்து அடை மிக்ஸ் அப்புறம் வந்து தோசை மிக்ஸ் இது மாதிரி உணவுப் பொருட்கள்லாம் நீங்க தயாரிச்சு விற்பனை பண்ணலாம். நீங்க எல்லாம் ரெகுலரா பண்றீங்க அப்படின்னீங்கன்னா பாசிப்பயிருக்குள்ள வந்து இனிப்பு உருண்டை பாசிப்பயிறு சுண்டல் துவையல் அப்புறம் வந்து குழம்பு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நீங்க பண்ணலாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா கொங்கு பெல்ட்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா பாசிப்பயிறு கடைசியில ரெகுலரா பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணும்போது உடலுக்கு தேவையான புரோட்டீன் நல்லா கிடைக்கும். இது வந்து வயிற்றுக்கு வந்து ஒரு இதமான நல்ல புரோட்டீன். அதனால இதை நீங்க அதை சொல்லி சேல்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை பத்தி நம்ம சொல்லியே இருக்க மாட்டோம். பச்சை பயிறு வாங்கிக்கோங்க பச்சை பயிறு விற்கிறோம் தான் சொல்லியிருப்போம். ஆனா வந்து இப்ப நீங்க சொல்லுங்க இது புரோட்டீன் ரிச் வயிறு வந்து கெடுக்காது. இப்ப துவரம்பருப்பு சாப்பிட்டா கூட வயிறு வந்து கொஞ்சம் புடபடன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பாசிப்பயிறு வந்து வயிற்றுக்கு வந்து ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்ல ஒரு இது. வயிற்றுல வந்து எந்த ஒரு உபாதைகளையும் ஏற்படுத்தாது.
0: சிறப்பு அருமையா சொன்னீங்க. கொள்ளு அப்படிங்கிறது கெட்ட கொலஸ்ட்ரால கரைச்சி வெளியேற்றக்கூடியது. பழமொழி கூட உண்டு, கொள்ள வந்து கொழுப்பு அதிகமாக உள்ளவர்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்த நேயர் என்ன கேள்வியோட காத்திருக்காங்க, வாங்க. வணக்கம்
3: ஐயா. காலை வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
3: நான் ஈரோடு சூரமடி வளர்ச்சி வந்து இளங்கோ பேசுறேங்கய்யா.
0: சொல்லுங்க ஐயா.
3: அம்மா காலை வணக்கம்மா.
2: வணக்கங்க ஐயா.
3: எங்க பகுதியை பொறுத்த வரைக்கும் தக்காளி சின்ன வெங்காயம் அதிகமா விளைச்சல் இருக்குது, அதிகமா வாங்கி எங்க நண்பர்கள் வியாபாரம் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றா, ஒரு சில நேரத்துக்கு எனக்கு தக்காளி எல்லாம் நஷ்டமாயிருச்சு, வெங்காயத்தை நஷ்டமாயிருச்சு, நான் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலங்கிறாங்க. நான் என்ன பண்ணலாம்னா தக்காளியில ஊறுகாய் போடுறாங்க, சின்ன வெங்காயத்துல ஊறுகாய் போட்டு விற்கிறாங்க. அது இல்லாம இந்த சிப்ஸ் மாதிரி இந்த இது மாதிரி இந்த அப்பளம் மாதிரி பண்றாங்க தக்காளியில. அதே மாதிரி சின்ன வெங்காயம் தக்காளியில நான் வந்து என் நண்பர்களோட சேர்த்து செய்ய

மேகவேதியில் ராகவூர் வரும்பது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்து பேசிக்கொண்டு

0: புதுமையா செய்யணும், ஒரு நல்ல வளர்ச்சி வரணும், ஒரு புதுமையை ஏற்படுத்தினா இந்த தக்காளி சின்ன வெங்காயத்துல எது மாதிரி பதப்படுத்தி லாபம் அடையலாங்கிறது என்னுடைய கேள்விமா.
1: ஆ சரிங்க, இப்ப தக்காளி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு, அது பாத்தீங்கன்னா நம்ம கெச்சப், இதுதான் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி உருகா பண்ணலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கிசான் ஜாம் மாதிரி எல்லாம் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா, அந்த ஜாம்ல ஃப்ரூட்ஸோட ரேஷியோவை குறைச்சு கொடுத்து இந்த தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ணி நீங்க வந்து ஜாம் செஞ்சீங்க அப்படின்னீங்கன்னா ஜாமோட தன்மையில வந்து பெருசா எந்த ஒரு மாற்றமும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால நீங்க வந்து அதை ஆட் பண்ணி பண்ணுங்க, உண்மையாலுமே நல்லா இருக்கும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா தக்காளியில வந்து பவுடர் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒன்னு நீங்க பிளேக்ஸ் மாதிரியும் பண்ணலாம், அல்லது பூரி மாதிரி பண்ணியும் காய வச்சு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா விலை அதிகமா இருக்கும் போது நீங்க வீட்டு யூஸ்க்கும் பண்ணிக்கலாம், அல்லது அந்த டைம்ல நீங்க சேல்ஸும் பண்ணலாம். ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து என்னன்னா நிறைய வந்து ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்றவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சூப் மிக்ஸ் ஆகட்டும், அப்புறம் நிறைய இதுல வந்து ட்ரை டொமேட்டோ பவுடர்ஸ் அண்ட் ஆனியன் பவுடர்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. அது வந்து ஆர்கானிக்கா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதனால வெங்காயம்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒண்ணு வந்து உலர் வெங்காயம் தயாரிச்சு வச்சுக்கலாம். வெங்காயத்தை வந்து நீங்க நீள் நீளமா கட் பண்ணிட்டு 10% சால்ட் சொல்யூஷன்ல போட்டு ஒரு 20 minutes ஊற வச்சுட்டு எடுத்து வெயில்ல காய வச்சுட்டீங்கன்னா அப்படின்னீங்கன்னா அதாவது நீங்க பயங்கரமான வெயில்ல காய வைக்கண்டா இளம் வெயில்ல காய வச்சுக்கங்க. எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா குறைஞ்சது 3-4 months வரைக்கும் அதோட தன்மைகள் மாறாம நல்லா இருக்கும். நீங்க ஏர்டைட்டா வச்சுக்கணும். அப்படி இல்ல அப்படின்னீங்கன்னா நீங்க அதுலயே பவுடர் பண்ணியும் நீங்க சேல் பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா தக்காளியில் தக்காளியும் வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊறுகா பண்ணி சேல் பண்ணலாம். வெங்காயத்துல ஊறுகாவும் நீங்க சேல் பண்ணலாம். இதுதாங்க மத்தபடிக்கு வந்து ஏன்னா ரெண்டுமே வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் காலம் வரைக்கும் வெங்காய தக்காளிங்கும் போது வந்து நீங்க வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம் இப்ப இருக்கிற தக்காளிய. வெங்காயத்தை நீங்க வந்து கிட்டத்தட்ட 3 months வரைக்கும் நீங்க பரன் கரெக்டா வச்சு பண்ணீங்கன்னா 6 months வரைக்குமே வச்சிருக்கலாம். இந்த மாதிரி மதிப்பு கூட்டும் போது அதனுடைய விலை வந்து அதிகமா விற்கலாம்.
2: பொதுவாக வெங்காயத்தை வந்து மாலை நேரங்களில் கட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் யூஸ் பண்ணக்கூடாது, அது பாய்சன் ஆயிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை எப்படி நீளமாக கட் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணோன்னா ரொம்ப காலம் வச்சிருக்க முடியுமா
1: சார்? ப்ரிசர்வேட்டிவ் கிடையாதுங்க சார். நீங்க வந்து என்னன்னா அதுக்கு தான் சார் கட் பண்ணினதையும் நீங்க நல்ல ஒரு சுத்தமான தண்ணியில ஒரு 1 liter தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா வேணா நீங்க 1 cup உப்பு போட்டுக்குங்க. அல்லது நீங்க ஒரு 10% சொன்னா அதெல்லாம் புரியாதுங்க, 1 cup கல்லுப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு நீங்க வெட்டினதையும் அந்த வெங்காயத்தை வந்து தண்ணியில போட்டுருங்க. போட்டீங்கன்னா அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த எவாப்ரேட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து நின்றும். அதுக்கப்புறம் அதை நீங்க வெயில்ல உலர்த்தும் போது வந்து அந்த என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு நீங்க ஏர்டைட்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதோடது நல்லா இருக்கும்.
2: சிறப்பு சிறப்பு ரொம்ப அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் கொடைக்கானல் பந்தலை 100.5.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: யானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
0: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
7: மணி மணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி

0: ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
3: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
2: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
3: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
2: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
4: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா,
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது,
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா,
4: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை.
5: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
1: வழங்கிய வானவில்.
6: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் பொன்னான நேரம் காலை 9:30.
5: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
7: உங்கள் சத்யாவில் டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
8: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
9: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: வழங்கும் வானவில்.
10: வானலையில் கனமழை, இது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலைங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் விலை பொருட்களில் மதிப்பு கூட்டுதல் குறித்த பல்வேறு தகவல்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது. நேயர்களுக்காக நேயர்களுக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர், கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் இலா மாலதி அவர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம்.
11: செல்வபாலா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களுக்கும் வணக்கம்.
10: வணக்கங்க.
11: ஈரோடு மாவட்டம் அஞ்சல் வட்டம் கோசவட்டியிலிருந்து வெங்கட்ராமன் பேசுகிறேன்.
10: வெங்கட்ராமன்,
11: ஆமாங்க.
10: என்ன ஊருங்க?
11: ஈரோடு மாவட்டம் அஞ்சல் வட்டம் ஓசவட்டிங்க.
10: சரிங்க வெங்கட்ராமன் ஐயா, சொல்லுங்க என்ன கேள்வி வச்சிருக்கீங்க?
11: இந்த வேளாண் அறிவியல் நிலையங்கள் மூலமாக வேளாண் பொருள்களை மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் குறித்த இலவச பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு.
10: சரிங்க.
12: வணக்கம் ஐயா. இப்ப பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேளாண் அறிவியல் மையம் இருக்குங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா விவசாயம் சார்ந்த அனைத்து பொருட்களும் மதிப்பு கூட்டுதல் மற்றும் விற்பனைக்கான இலவச பயிற்சி மற்றும் கட்டண பயிற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. நீங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க அந்தந்த மாவட்டத்தினுடைய வேளாண் அறிவியல் மையத்தை அணுகுனீங்க அப்படின்னீங்கன்னா எந்த டேட்ல ட்ரைனிங் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்க கலந்து கொண்டு பயிற்சி பெறலாம்.
10: அது ஒரு மாத பயிற்சியா இல்ல 15 நாள் பயிற்சி அப்படிங்கிறது அவங்க?
12: அதாவது ஒரு நாள் பயிற்சி இருக்குங்க. இப்ப வந்து என்ன நீண்டகால பயிற்சின்னு சொல்லிட்டு 3 நாள் பயிற்சி, 5 நாள் பயிற்சி இந்த மாதிரி இருக்குங்க. இதுல கட்டண பயிற்சி

0: பயிற்சியும் இருக்கு, இலவச பயிற்சியும் இருக்கு.
1: சரிங்க, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் இருந்து?
2: பாச பண்பலைக்கும் அன்பு அறிவிப்பு அனைவருக்கும் காலை வணக்கம். சிறப்பு பிறந்த அம்மாவுக்கும் காலை வணக்கம்.
1: சொல்லுங்க, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க
2: சார்? வந்து குத்தகைக்கு நிலம் பாக்குறான்.
1: சரிங்க.
2: கோவா அவரை போட்டிருக்கான். இதை எப்படி நாங்க மதிப்பு கூட்டி வைக்கிறது? ஒரு வியாபாரிட்ட ஒரு கிடைக்க முடியல. விவசாயம் வந்து இப்ப மழை, போதிய மழை இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: சரி, உங்க பேரையும் ஊரையும் சொல்லுங்க.
2: எப்படிங்க நாங்க மதிப்பு கூட்டி வைக்கிறது?
1: கூட்டலாம், மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாங்க. உங்க பேரும் ஊரும் சொல்லுங்க.
2: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வர்.
1: சரிங்க.
0: வணக்கம் ஐயா. சார், இவங்க வந்து என்னன்னா கொய்யா சொன்னாங்களா?
1: கோவை, கோவைக்காய்.
0: கோவைக்காய்.
1: ஆமாங்க
0: சார். கோவைக்காயில வந்து என்னன்னா வத்தலை தவிர வேற ஒண்ணுமே பெருசா மதிப்பு கூட்டி
1: விற்பதற்கான
0: வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங் சார்.
1: அவரையும் சொன்னாங்க.
0: அவரை, அவரையிலையும் பெருசா மதிப்பு கூட்டுதல் கிடையாது.
1: வத்தல் அது மாதிரி மட்டும் தான் செய்ய முடியும்
0: சார். வத்தல் வந்து கொத்தவரையில மட்டும் நல்லா இருக்கும் சார். நம்ம நார்மல் அவரைக்காயில வந்து பண்ண முடியாதுங்க. இதே கோழி அவரை பாத்தீங்கன்னா கிலோ வந்து 200-150 இந்த ரேஞ்சலதான் முக்காவாசி விக்குதுங்க.
1: சீசன்ல
0: மட்டும்தான் கம்மியா விக்குது. அந்த பட்டை வர பச்சை வர வருஷம் முழுசும் கிடைக்கும். இன்னொன்னு நார்மலான ரேட்ல கிடைக்குதுங்க. ஆனா இதுல மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப கம்மிங் சார். ஆனா என்னன்னா நமக்கு வந்து என்ன கன்சியூமர்ஸ்க்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. கோவக்காய் நல்லா ஆர்கானிக்கா கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஆனா வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது.
1: நிச்சயமா, நிச்சயமா.
0: ஆனா அது வந்து என்ன, நான் டவுன்லதான் இருக்கேங்க சார். எனக்கு வந்து அந்த மாதிரி ஆர்கானிக்கா கோவக்காய் வந்து ரெகுலரா கிடைக்கிறது இல்லைங்க.
1: கோவக்காய் கிடைக்குது, ஆனா ஆர்கானிக்கா தான் கிடைக்குது.
0: ஆர்கானிக்கா கிடைக்கிறது இல்ல,
1: சந்தேகம் தான். சரிங்கம்மா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள் பயிற்சிகள்லாம் கிடைக்குது வேளாண் அறிவியல் மையங்கள்ல அப்படின்னு சொல்றீங்க. இது தனிநபருக்கான பயிற்சிங்களா, இல்ல விவசாய கூட்டமைப்புகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான பயிற்சிகள் கொடுத்து அரசனுடைய மானியங்கள் உதவிகள்லாம் கொடுக்கப்படுதா
0: சார்? அதாவது வந்து என்னன்னா இதுல வந்து மானியம்ங்கிறதே கிடையாதுங்க சார் வேளாண் அறிவியல் மையத்துல. அதாவது வந்து 12 பேர் இருந்தாங்கன்னாவே வந்து அவங்க வந்து குழுவாகவும் இருக்கலாம், அல்லது விவசாயிகளாகவும் இருக்கலாம், அல்லது ப்ரொடியூசர் கம்பெனி மெம்பர்ஸாகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அந்தந்த மாவட்டம், இப்ப நான் கரூர் அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருக்கும் அந்த பயிற்சி வந்து இலவசம் தான் சார். இப்ப சப்போஸ் வந்து யாராவது வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாங்கன்னா, ஒரு 3 பேர் அந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா ஒரு கட்டண பயிற்சியோ அந்த மாதிரி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க.
1: சரிங்க,
0: முடிஞ்ச அளவுக்கு வந்து இலவசம் தான்.
1: சரிங்க மேம், சிறப்பா சொன்னீங்க. அதாவது இந்த வேளாண் விளைபொருட்கள்ல இருந்து எப்படியெல்லாம் மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கறத மட்டும்தான் பயிற்சி கொடுக்குறீங்களா, இல்ல அது எப்படி பேக்கடு ஃபுட்டா மாத்துறது, வெளிநாடுகளுக்கு எப்படி ஏற்றுமதி செய்யறது, இது மாதிரியான எல்லா அது தொடர்பான சந்தைப்படுத்துதல் வரைக்கும் எல்லா அது தொடர்பான எல்லா விஷயங்களுக்குமே பயிற்சி உண்டுங்களா?
0: கட்டாயம் எல்லாத்துக்குமே பயிற்சிகள் உண்டுங்க சார். இப்ப வந்து என்னன்னா ஒரு பொருள் மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டா மட்டும் சேல்ஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. அதுக்கு எப்படி FSSAI லைசன்ஸ் எடுக்கணும், எப்படி பேக்கெட் பண்ணணும், எப்படி வந்து லேபிள் பண்ணணும், இந்த மாதிரி அனைத்து வந்து அவங்களுக்கு சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் அளிச்சிருவாங்க சார். இப்ப வந்து எந்தெந்த துறையை நீங்க அணுகுறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்றுமதிக்கான உங்களுக்கு கருத்துக்கள் வழங்குவாங்க, ஆலோசனைகள் கொடுப்பாங்க. இன்னும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலும் நாங்களும் கட்டண பயிற்சியாவோ அல்லது யாராவது ஸ்பெஷல் ரிசோர்ஸ் பர்சன் கூப்பிட்டு அவங்களுக்கு அதுக்கான பயிற்சிகள் கொடுப்போம் சார்.
1: நல்லது மேம், சிறப்பான ஒரு தகவலை கொடுத்தீங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
3: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
4: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
3: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
5: இன்று BIS Care மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திருங்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மார்பக புற்றுநோய் குணப்படுத்தக்கூடிய ஒன்று, பயப்பட தேவையில்லை.
2: 40 வயதை கடந்த பெண்கள் கண்டிப்பா மார்பக பரிசோதனை செய்வது அவசியம். கே எம் சி ஹெச்

0: மருத்துவமனை நடத்தும் மார்பக பரிசோதனை முகாம் நவம்பர் 5 வரை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் 1200 ரூபாய்க்கு 3D மேமோகிராம், 50% சலுகை கட்டணத்தில் மருத்துவர் ஆலோசனை, 600 ரூபாய்க்கு அரித்துள்ளிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனைகளை சலுகை கட்டணத்தில் செய்து கொள்ளலாம்.
0: KMCH மருத்துவமனை, அவினாசி ரோட், கோவை. கால் 7418887411.
2: என்ன ஸ்பெஷல்
3: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. ரூபாய் 5 லட்சத்திற்கு ஜுவல்லரிக்கு பர்ச்சேஸ் பண்ணினா ரூபாய் 5000 மதிப்பிலான ஒரு இளையராஜா கான்சர்ட் டிக்கெட் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரூபாய் 50 லட்சத்திற்கு பர்ச்சேஸ் பண்ணினா 10+2 டிக்கெட் ஃப்ரீ. ஜுவல்லரி ஷாப்பிங்கும் சேவிங்ஸும் இளையராஜா இசை விருந்தும் ஒரே இடத்துல. ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ்கோர்ஸ்,

0: திசையெங்கும் இசை பொங்கும் கொடைக்கானல் பண்பலை 100.5 தலைங்க நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வேளாண் விலை பொருட்களை எப்படியெல்லாம் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம், என்னென்ன மாதிரியான மதிப்பு கூட்டெல்லாம் இருக்குது, அது தொடர்பான பயிற்சிகள் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்க, இது மாதிரியான பல்வேறு கேள்விகளோட நேயர்கள் காத்துட்ருக்கிறாங்க. அவங்கள சந்திக்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. யார், இங்கிருந்து? வணக்கம், பேசுங்க ஐயா. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சுப்பிரமணி பேசுறேன்.
0: சுப்பிரமணி ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம், வாழவந்தி கிராமம்.
0: சரிங்க.
1: இப்ப வெங்காயம் 3-4
0: சரிங்க.
1: இப்ப பண்ற கொஞ்சம் போட்டு, இந்த வெங்காயம் வந்து பண்ணோம்னா
0: சரிங்க,
1: அதுக்கு படிப்பு முக்கியமா இல்ல பொருளாதாரம்
0: ஐயா? நீங்க கேட்கறது விட்டு விட்டு வருதுங்கய்யா. வெங்காயம் உற்பத்தி செய்யறீங்க, பட்டறை போட்டு வச்சிருக்கீங்க, அதுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு கேக்குறீங்களா?
1: ஆமா.
0: சரிங்க சுப்பிரமணி ஐயா, இந்த அம்மா சொல்றாங்க கேளுங்க.
2: ஐயா வணக்கங்க. ஐயா, மாவட்ட தொழில் மையம் டிக்குன்னு இருக்குங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கும். அங்க போய் நீங்க அணுகுனீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து ஏற்றுமதிக்கான அனைத்து விதமான பயிற்சிகளும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஐயா. அங்க போய் நீங்க கட்டாயம் பாருங்க.
0: சரிங்க மேம். இந்த ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா அதுக்கான தரச்சான்று வாங்குறது, அதே மாதிரி ஆர்கானிக்கா இருந்தா தான் செய்ய முடியுமா?
2: ஆமா, ஆர்கானிக் சர்டிபிகேஷன். அதாவது என்னன்னா சார், எந்த நீங்க கண்ட்ரிக்கு நீங்க பண்றீங்க, ஏற்றுமதி பண்றீங்க, வெளிநாடுகளுக்கு பண்றீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய வேளாண் விளைபொருட்ல எவ்வளோ பூச்சி மருந்தோ அல்லது உரத்தினோட அளவு பரிந்துரைக்கப்பட்ட வரமுறை வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்ம பிரச்சனை இல்லைங்க. இல்ல நீங்க ஆர்கானிக்கா நாங்க பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு விற்பனை விலை அதிகமா கிடைக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் சர்டிபிகேஷன் சென்டர் இருக்குங்க, அங்க போய் நீங்க உங்களுடைய பொருளை கொடுத்து உங்களுடைய தோட்டத்தை வந்து ஆய்வு பண்ணிட்டு அவங்க வந்து நீங்க ஆர்கானிக்கா தான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டீங்கன்னா ஆர்கானிக்கா நீங்க பண்ணலாங்க. இல்ல நீங்க ஆர்கானிக்கா பண்ணலன்னா நீங்க போட்டிருக்கக்கூடிய உரம் மற்றும் பூச்சி மருந்து மற்ற எந்த கெமிக்கல்ஸ் நீங்க உள்ள போட்டிருந்தீங்கனாலும் அவங்க கொடுத்த வரைமுறைக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. வரைமுறைக்கு மீறி போகும்போதுதான் நம்மளுடைய வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆகுங்க.
0: சரிங்க மேம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய

0: நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஐயா வணக்கங்க. ஐயா
0: வணக்கங்க.
1: திருச்சி மாவட்டம் தொட்டியம் கூண்டாக்கம்பட்டி
0: பேர்
1: பிச்சைமுத்து பேசுறேங்க. ஐயா
0: பிச்சைமுத்து ஐயா சொல்லுங்க, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க?
1: நெல் சாவலி பண்றேங்க ஐயா எங்க ஏரியாவில்.
0: சரிங்க.
1: அதுக்குண்டான ஒரு வழி
0: நெல்
1: சாரிங்க ஐயா.
0: நெல்ல எப்படி
1: மதிப்பு கூட்டு சரியா வரலையா அதுக்கு தான் கேக்குறாங்க.
0: சரிங்க. நெல்ல இருந்து எப்படி எல்லாம் மதிப்பு கூட்டலாம்னு கேக்குறீங்களா?
1: ஆ அதே தான்.
0: சரிங்க சரிங்க
2: ஐயா. நெல்லுல வரக்கும்
1: ஐயா பண்ணுனா
0: ஆர்கானிக்
1: உண்டான மதிப்பு கூட்டு வரி கிடைக்குங்களா அப்படிங்கறது கேக்குறேன்.
0: நீங்க என்ன முறையில பண்றீங்க ஐயா? அங்கக வேளாண்மை
1: பண்றீங்களா?
0: ம், ரசாயன உரமும் பயன்படுத்துறீங்க, அங்கக வேளாண்மையும் பண்றீங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: சரிங்க சொல்லுங்க மேம். அவங்க வந்து ரெண்டு விதமாவும்
2: நெல்லுல மதிப்பு கூட்டுதலாங்க சார்.
0: ஆமாங்க மேம்.
2: சார் நெல்லுல மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா பச்சரிசியும் பார்பாயில் ரைஸ் தான் சார். அதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம வந்து எல்லா காலை சிற்றுண்டி உணவாகட்டும், அப்புறம் மதியில மதியம் பண்ணக்கூடிய வெரைட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி பண்ணலாங்க சார். இப்போ உதாரணத்துக்கு இட்லி மிக்ஸ், தோசை மிக்ஸ், புட்டு மிக்ஸ், இடியாப்பம் மிக்ஸ், முறுக்கு மிக்ஸ், முறுக்குலையும் ரைஸ் போடுறோம் நம்ம. இவங்க என்ன நெல் பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு, இப்ப உதாரணத்துக்கு பாரம்பரிய நெல் பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா சுகரை குறைக்க கூடியதுக்கு ஒரு சில நெல் இருக்குங்க, அதை வச்சு நீங்க வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்னு சொல்லிட்டு ஒரு சத்துமாவு பண்ணலாங்க, அல்லது ஃபுட்டுமே நம்ம பண்ணலாம். இப்ப தோசையில வந்து இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், இதுல வந்து நம்ம தோசை மாவு பண்ணலாம், அல்லது அடை மிக்ஸ் கொஞ்சம் பருப்பு ஆட் பண்ணி பண்ணோம் அப்படின்னம்னா சுகர் பேஷண்ட்ஸுக்குன்னு சேல் பண்ணலாங்க. இல்ல வந்து என்னன்னா இப்ப மாப்பிள்ளை சம்பா அந்த மாதிரி இருந்ததுன்னா உடல் எடை ஏறதுக்காக பண்ணலாம். ஒரு சில அரிசிகள் இருக்கு, அது கூட என்னென்ன மிக்ஸ் பண்ணி பண்ணலாமோ அந்த மாதிரி பண்ணலாங்க. இந்த மாதிரி அதனுடைய மருத்துவ குணத்தை வச்சு மதிப்பு கூட்டுதல் பண்ணனா வாய்ப்புகள் அதிகங்க. மத்தபடிக்கு அரிசியை நம்ம நார்மலா நெல்ல வந்து அரிசியா மாத்தி கொடுக்கறதுதான் பரவாயில்லைங்க.
0: சிறப்புங்க சிறப்புங்க. இந்த அரிசி அல்லது நெல் உற்பத்தி அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் பல காலமாக உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். சிவகலையில் வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி பணி நடந்துகிட்டு இருக்குது. அங்கே கிடச்சிருக்கக்கூடிய ஒரு மண்பாண்டத்தில் ஒரே ஒரு நெல்மணி கிடச்சிருக்கான். அந்த நெல்மணியை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கிமு 1300 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு கிட்டத்தட்ட 3300 ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே தமிழர்கள் நெல்லை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. பாரம்பரிய அரிசியாக இருந்தால் அதில் பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கும், அதை சொல்லி நீங்கள் தாராளமாக விற்பனை செய்யலாம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
3: பண்பலை 100.5
4: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி சத்யா ஏஜென்சிஸ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: கொடைக்கானல் பண்பரையின் ஒரு புள்ளி ஐந்தில் இணைந்திருக்கிறோம். வானவில் நிகழ்ச்சியில் இன்று வேளாண் வானவிலாக விரைந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண் விலை பொருட்களை மதிப்பு கூட்டுதல் தொடர்பான பல்வேறு தகவல்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் நமது சிறப்பு விருந்தினர், கரூர் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் இலா மாலதி அவர்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வாங்க வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, யாருங்கிறது?
1: வணக்கம். வணக்கம் ஐயா, நான் தேனி மாவட்டம் ரோசனப்பட்டியிலிருந்து வேலுசாமி பேசுறேன். வணக்கம். மக்காச்சோளம், கம்பு, இதுகளை நாங்க உற்பத்தி பண்றோம். அது ஒரு குண்டால் ரெண்டு குண்டால் தான் பந்தஸ்து பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் விலை கூட பிறகு வித்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு 40 குண்டால் 50 குண்டால் வைக்கையில அதை புழுத்து போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்?
2: ஐயா, இப்ப பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வசம்பு கரைசல்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில்

0: இருக்குங்க.
1: சரி,
0: அத வாங்கி நீங்க தெளிச்சிட்டும் நீங்க வந்து பயிரை வந்து பாதுகாக்கலாம். இன்னொன்னு வந்து என்னன்னா, ப்ரோ பேக்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக் இருக்குங்க. நீங்க வந்து பயிரை வந்து நல்லா காய், பயிரோ தானியமோ எதுவாக இருந்தாலும் சரி, நல்லா காய வச்சுட்டு அதுல போட்டுட்டு நீங்க வந்து ரெண்டு லாக், நம்ம அந்த ஜிப் லாக்மா இருக்கும், அதை போட்டுட்டோம் அப்படின்னம்னா அதுல காத்தே உள்ள போகாதுங்க. கிட்டத்தட்ட நீங்க வந்து 6 மாசம் வரைக்கும் அந்த பொருளினுடைய தரம் வந்து அப்படியே இருக்குங்க. சப்போஸ் இன் கேஸ் அதுல வந்து வண்டு இருந்தாலும் அந்த வண்டு வந்து இறந்துருது, ஏன்னா காற்று இல்லாம. அந்த மாதிரி நீங்க பண்ணலாங்க. பண்ணும்போது வந்து நீண்ட காலம் சேமிச்சு வச்சு நீங்க வந்து பண்ணிக்கலாங்க. அது தவிர நம்ம நார்மலா பாரம்பரிய முறையில பண்ணுவோம் இல்லைங்களா, வசம்பு குச்சியை உடச்சு உள்ள போடுறது, அப்புறம் வந்து மிளகு, மிளகா, அப்புறம் வந்து வேப்பிலை, நொச்சி இலை, இதெல்லாம் போட்டுட்டும் நீங்க வந்து பாதுகாக்கலாங்க. இதை விட முக்கியமானது, நீங்க வந்து கரெக்டா வெயில்ல காய வச்சு வச்சு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா பல மாசங்கள் வச்சிருக்கலாம். இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான்.
1: நிச்சயமா இதனுடைய தொடர்புடைய இன்னொரு கேள்வியும் கூட இருக்குது. காய வச்சு நீங்க பாதுகாப்பா வைக்கணும்னு சொன்னீங்க, இந்த பயிர் வகை பயிர்கள் அல்லது தானிய வகைகள் இதுல ரெண்டுக்குமே எத்தனை சதவீதம் ஈரப்பதம் இருக்கணுங்க
0: சார்? அதாவது வந்து இந்த பயிர் வகைகள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 10-12% மாய்ஸ்சர் இருந்தா போதும் சார்.
1: சரிங்க,
0: அவ்வளவுதாங்க. தானிய பயிர், அதாவது விவசாயிகளுக்கு வந்து நம்ம மாய்ஸ்சர் பார்க்க கரெக்டா முடியாதுங்க, ஏன்னா எல்லாரும் மாய்ஸ்சர் மீட்டர் வச்சிருக்க முடியாது. அவங்களுக்கே தெரியுங்க, நல்லா ஒரு நாள் காஞ்சா போதும். பத்தையா இருக்கும் போது வந்து நல்லா காஞ்சிருந்தா போதும், காய வைக்கணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் காஞ்சா போதுங்க. முறையா மாசத்துல ஒரு தடவையோ ஏதோ ஒண்ணு, அப்ப பாத்தீங்கன்னா பௌர்ணமி நிலவுல போடுவாங்க, அமாவாசை ஏதோ இதுல போடுவாங்க, அப்படி எல்லாம் காய வச்சீங்க அப்படின்னீங்கனாவே போதுங்க.
1: இந்த மதிப்பு கூட்டுதல் தொடர்பாக வேற ஏதேனும் தகவல் தேவைப்படுது அப்படின்னா, இணைப்பு கிடைக்காத நேர்களுக்காக உங்களுடைய அலைபேசி எண் சொல்லலாமா?
0: என்னுடைய அலைபேசி எண்
1: சொல்லுங்க.
0: 97 505 777 777 00 00.
1: 10 மணிக்கு பிறகு இந்த அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு மதிப்பு கூட்டுதல் தொடர்பாக பயிற்சிகள், எந்தெந்த பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டலாம், இந்த மாதிரியான மேலதிக தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா, கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தரச்சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தரச்சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.

0: குறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

கொடைக்கானல் பண்பலை 100.5 வேளாண் வானிலோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மேம், நிறைய தகவல்கள் சொன்னீங்க. ஏதாவது இயந்திரங்களை பயன்படுத்தி, அப்புறம் பெரிய பெரிய தொழிற்சாலைகளை பயன்படுத்தி, அதாவது சின்ன அளவிலான தொழிற்சாலைகளை பயன்படுத்தி வறுக்கிறது, அதை பதப்படுத்துறது, இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அது தொடர்பான பயிற்சிகள், அந்த இயந்திரங்கள் வாங்கிறதுக்கு, கோல்டு ஸ்டோரேஜ் அது மாதிரி கட்டுறதுக்கு அரசனுடைய மானியங்கள்லாம்

0: காதுக்கு வழிகாட்டுறீங்களா
1: சார்? இதாவது வந்து அரசு மானியங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் எங்ககிட்ட கிடையாது சார்.
0: சரிங்க
1: சார், நாங்க வந்து முழுக்க முழுக்க பயிற்சி கொடுக்கறது தான் சார் வேளாண். தொழில்நுட்பத்தை வந்து மக்களுக்கு வந்து பரப்புறது தான் சார் வேளாண் அறிவியல் மையத்தோட முக்கிய நோக்கம் சார். இதுக்கு வந்து என்னன்னா, நீங்க கோல்டு ஸ்டோரேஜஸ் மத்த மாதிரி இருக்கும்போது அக்ரிகல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதுக்குன்னு தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. மண் வளத்துக்கு தனியா இருக்கு, விற்பனைக்கு தனியா இருக்குது, இந்த மாதிரி கோல்டு ஸ்டோரேஜ் கட்டித்தரத்துக்கு தனியா இருக்குங்க, இயந்திரங்களுக்கு அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. அவங்களை அணுகுனீங்க அப்படின்னீங்கன்னா, குழுவா இருந்தீங்க அப்படிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து இயந்திரங்கள் வந்து ஒரு 50% 80% மானியம் வரைக்கும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம் சார்.
0: அந்த இயந்திரங்களை வாங்குறதுக்கு அவங்க கிட்ட மானியம் தொடர்பான விஷயங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆனா அந்த இயந்திரங்களை இயக்குறதுக்கு அது என்னென்ன பொருள்களை மதிப்பு கூட்டுறதுக்கு பயன்படுத்துறது அது மாதிரியான விஷயங்களுக்கு
1: சார், அதுக்கு வந்து எங்ககிட்ட கேட்கலாங்க சார். வேளாண் அறிவியல் மையத்தை அணுகலாங்க சார். அது அந்தந்த மாவட்டத்திலேயே இருக்குங்க சார். அவங்க கிட்ட கேட்டாங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கான தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க சார்.
0: இப்போ உதாரணத்துக்கு மக்காச்சோளம் இருக்குது, அதை வந்து பாப்கார்னா மாத்தணும் அப்படின்னா அதை புரிய வைக்கிறதுக்கான இயந்திரங்கள்
1: புரிய வைக்கிறதுக்கான இயந்திரம் சார். இப்ப நீங்க இது தவிர பாத்தீங்கன்னா, நீங்க அறுவடை விவசாயம் உலரதுல இருந்து அறுவடை பண்றதுக்கான அனைத்து மிஷின்ஸ பத்தியுமே நீங்க வேளாண் அறிவியல் மையத்துல கேட்டுக்கலாங்க சார். அதற்கான அனைத்து வல்லுநர்களும் இருப்பாங்க சார் வேளாண் அறிவியல் மையத்துல.
0: சரிங்க.
1: உங்களுக்கு பூச்சி நோய் தாக்கமா இருந்தாலும் சரி, கால்நடை வளர்ப்பா இருந்தாலும் சரி, மதிப்பு கூட்டுதலா இருந்தாலும் சரி, மண் பரிசோதனையா இருந்தாலும் சரி, காய்கறி தோட்டக்கால் பயிற்சிக்கு அதுக்கான எல்லாத்துக்குமே வந்து வேளாண் மருவத்துல தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்காங்க.
0: சரிங்க மேம். இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் இங்கிருந்து?
2: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாருங்க சார்.
0: சொல்லுங்க.
2: சிறப்பு விருந்தின அம்மாவுக்கு வணக்கம். அம்மா
1: வணக்கம் ஐயா.
2: எங்க சேலம் மாவட்டம், நாங்க ஓம்பலூர் தகுதியில ஓம்பலூர் பகுதியில இருக்கோம் மேடம்.
1: இங்க
2: வந்து கேழ்வரகு, அந்த கேழ்வரகுங்க எங்க பகுதி வந்து ஆரியம் அப்படிம்பாங்க மேடம். அந்த ஆரியத்தை வச்சு இங்க அதிகம் இங்கதான் ஆரியம் விளைச்சல் அதிகம் விலையமா விளையுது. எங்க கிட்டலாம் கண்டகம் வந்து ஒரு 10 கண்டகம் 20 கண்டகம் என்ன, சின்ன குழந்தைங்க அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க அந்த ஆரியத்தை. அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு கேட்கிறேன் மேடம் சார்.
1: ஓகேங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து அந்த கேழ்வரக வச்சு குழந்தைங்க சாப்பிடுற மாதிரி அப்படின்னீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைங்க வந்து இணை உணவு ஸ்டார்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அரிசி கஞ்சிக்கு அப்புறம் வந்து ராகி கஞ்சி தான் ரெடி பண்ணுவோம். அத வந்து நீங்க வந்து ராகிய வந்து முளைக்கட்டி அத வந்து அரைச்சு பால் எடுத்து அந்த பாலை வந்து வெயில்ல காய வச்சு அதை வந்து நீங்க பவுடர் பண்ணி நீங்க வந்து கொடுக்கலாம். அது வந்து குழந்தைக்கான முதல் இணை உணவு, அதை கொடுக்கலாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, வளர்ந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்க அதை கொடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, மாவை கேழ்வரகை வந்து முளைக்கட்டி மாவா மாத்தி நல்லா சைலிச்சுட்டு அது கூட வந்து நீங்க வந்து இந்த சாக்லேட் பவுடர்ஸோ ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் அப்புறம் வந்து நாட்டு சக்கரை இது மாதிரி கலந்து இப்ப வைக்கக்கூடிய கடையில விற்கிது இல்லைங்களா பூஸ்ட் ஹார்லிக்ஸ், அதுக்கு பதில் மாற்று ஒரு ட்ரிங்கா நீங்க குடுக்கலாம். அது தவிர பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, பிஸ்கட்ஸ் ரெடி பண்ணி தரலாம். இதுல வந்து பிஸ்கட்ஸ்ல பாத்தீங்கன்னா கலர் மட்டும்தான் ஒரு மாதிரி தெரியும், அதுல நீங்க டாக்கோஸ் போட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா பெருசா உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா தினம் ஒரு லட்டுல வந்து நீங்க ராகி லட்டு தரலாம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ராகி தோசை அடை இதெல்லாம் வந்து நீங்க சாக்லேட் அப்படிங்கிற பேஸ பேஸ் பண்ணி நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கொடுக்கும்போது வந்து ஆரோக்கியமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் ப்ரிஃபேர் பண்றவங்க தொழில் முனைவோர் ஆகட்டும் யாரா இருந்தாலும் சரி, நம்ம பண்ணக்கூடிய உணவு வந்து நம்ம குழந்தைக்கு கொடுப்போமா, அதுல அவ்வளவு கெமிக்கல்ஸ் தான் போட்டிருக்கோமா, இல்ல கெமிக்கலே போடாம இருக்கோமா, அல்லது தெரியாமையே நம்ம ஒரு சில பொருட்களை சேர்க்கிறோமா அப்படிங்கறத, நம்ம குழந்தை எந்த ஒரு உணவை உண்ணுமோ அந்த உணவை வந்து நீங்க மக்களுக்கும் கொடுங்க, விற்பனை பண்ணுங்க. இதுதான் வந்து நான் கேக்குற ஒவ்வொருத்தையும் கேக்குறது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ப்ரிசர்வேட்டிவ் எவ்வளவு லெவல்ல போடணுங்கிறது தெரிஞ்சு போடுறீங்களா தெரியாம போடுறீங்களான்னு தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அடிட்டிவ்ஸ் எப்படி போடுறீங்கன்னு தெரியல, கலர்ஸ் ஃபிளேவர்ஸ் எசன்ஸ் இது எல்லாமே. அப்புறம் வந்து என்னன்னா, நீங்க போடக்கூடிய ஆயில் எப்படிப்பட்ட ஆயில்னு பாருங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதனுடைய ஆயுட்காலத்தை செக் பண்ணிட்டு கொடுங்க. ஏன்னா ரான்சிடிட்டி வந்துரும், அல்லது ஒரு சிலது பூச்சி வந்திருக்கும் சளிச்சிட்டு கொடுத்துருவாங்க, அந்த மாதிரில எதுவும் பண்ணாம கட்டாயம் நல்ல ஒரு தனமான உணர்வா கொடுங்க.
0: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒவ்வொரு நாளும் வானவில் 9 மணிக்கு வலம் வரக்கூடிய வானவில் நிகழ்ச்சியில் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக முத்தான நேயரை தேர்வு செய்வோம்.

0: இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாமக்கல் சுப்பிரமணி அவர்கள் தேர்வாகிறார். வாழ்த்துக்கள் நேரே. மேம், இப்போது ஒரு நிமிடத்துக்குள்ளே சொல்லுங்கள், மதிப்பு கூட்டல் அப்படின்னா மக்களுக்கு புரிகிற மாதிரி என்ன சொல்லலாம்?
1: சார், மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு உணவினுடைய விலையை ஏற்றுவது, அவ்வளவுதான். ஒரே லைன்ல சொல்லணும்னா சார், அது வந்து நீங்க எந்த வழியில வேணாலும் பண்ணலாம். ஒண்ணு, ஒரு உணவுப் பொருளா மாத்தலாம், அல்லது நான் முதல்ல சொன்ன மாதிரியே தரம் பிரிச்சு பாக்கெட் போட்டு நீங்க சேல் பண்ணலாம். ஆள் பாதி ஆடை பாதி தான் எப்பயுமே சார் பிசினஸ்ல. அதனால நீங்க எதுவாக மாற்ற வேண்டுமா விற்கலாம். உங்களுடைய உற்பத்தி விலையிலிருந்து விற்பனை விலை அதிகமா இருக்கணும், லாபம் கிடைக்கணும், அவ்வளவுதான்.
0: சிறப்பு, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்கள் எதுவாக மாற்ற விரும்புகிறீர்களோ அதுவாக மாற்றி விற்கும் பொழுது உங்களுடைய உற்பத்தி விலையிலிருந்து பல மடங்கு நமக்கு லாபமும் கிடைக்கும். அதே போல் அதை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கும் அது எளிய வழியில் தரமானதாகவும் சென்று சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஒரு மணி நேரமும் நிறைய தகவல்கள் மதிப்பு கூட்டுதல் தொடர்பாக நேர்களுக்காக கொடுத்தீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க சார்.
0: மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை நிச்சயம் ஒரு நாள் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: உங்கள் சத்யாவில் டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
3: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கிய வானவில்.

கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் செல்வபாலா. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் கரூர் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் இள மாலதி அவர்கள். இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ், ஓபி பிஜு, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு லிசா, கணினியின் கைவண்ணம் பூஜா. இனி கேட்கலாம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம் வழங்கும் திரையுலக கலைப்பயணம். நிகழ்ச்சி வரும் முன்பாய் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நவராத்திரி விழாவின் 4ஆம் நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுக்கு இருநாட்டு எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்த பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் குறித்த 3 நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனஅடியாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்து 1,08,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா FC அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நானே
1: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.
1: கலைப்பயணம்,
0: கலைப்பயணம், கலை. இந்த உலகத்துல நம்ம உடனே எப்பொழுதும் பயணிச்சுட்டு வரக்கூடிய ஒண்ணு. சின்ன வயசுல நம்ம ரொம்ப ஆர்வமா செஞ்சது, வளர வளர கொஞ்சம் அதை விட்டு தள்ளி வந்தது. பின்னாடி என்னைக்காவது நமக்கு மனசுல ஒரு பாரமோ ரொம்ப மகிழ்ச்சியோ பொங்கி வழியும் போது, அப்ப மறுபடியும் ஏதேனும் ஒரு கலை வழியாகத்தான் அது தன்னை ஓடி கலக்கிறது. அதுபோல நிறைய நபர்கள் நமக்குள்ள இருக்கத்தான் செய்யறோம். சில பேர் அதை அமுக்கி விடாம அப்படியே அதை தன்னை மேல கொண்டு போறதுக்கான தன்னுடைய வாழ்வியல் கலையாக, தன்னுடைய பயணமாக பல பேர் பயணிச்சுட்டு போறாங்க. சில பேர் பொருளாதார சூழல், குடும்ப சூழல், வாழ்க்கையில இன்னொரு அத்தியாயம் அப்படிங்கறது போல அதை மூடி வச்சுட்டு இன்னொரு வழியில பயணிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மீண்டும் அந்த புள்ளியில அவர்களுடைய மனசோ சூழலோ கொண்டு போய் அவர்களை சேர்த்தாம விடுறது கிடையாது. இருந்த போதிலும் திரைத்துறை சார்ந்த பல்வேறு கலைஞர் பெருமக்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நேர்காணல் செய்து அவர்களுடைய கலைப்பயணத்தை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்வுதான் கோடை பன்மொழி 100.5 கலைப்பயணம். சரி, இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சி யாரை சந்திக்கவிருக்கிறது? பொதுவா கலைஞன் அப்படின்னு சொன்னாவே ஏதேனும் ஒரு சில கலையில மிகவும் கைதேர்ந்த நபர்களாக இருப்பாங்க. காரணம், அப்பதான் அந்த துறையில மிக முக்கியமான ஒரு இடத்தை பங்களிப்ப தனக்கான இடமாக பெற முடியும் அப்படிங்கறதுனால. அதையும் மிஞ்சி போனா பன்முக திறமையாளர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. என்னன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஏகப்பட்ட திறமைகளை உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றதான். அஷ்டாவதானி, தசாவதானி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அதன் அடிப்படையில தான் சொல்லப்படுது. இப்பவெல்லாம் பன்முக திறமையாளர் அப்படிங்கிறவங்க நிறைய ஆகிட்டாங்க. முதன் முதலாக நமக்கு தெரிஞ்ச டி ராஜேந்திரன் அவர்கள் கதை, திரைக்கதை, வசனம், பாடல், இயக்கம், இசை, நடிப்பு அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு அவர் பேர் வரும்போது, என்ன இந்த மனுஷன் இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கிறாரா, ஒரே ஆள் எப்படி செய்வாரு அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்பட்ட காலம் எல்லாம் உண்டு. அப்புறம் நமக்கு அந்த தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும்போது அது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அப்படியும் சில நபர்கள் இன்றைய காலகட்டத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சியில நாம சந்திக்கவிருக்கின்றோம். அவர் எந்த வகையில வகைப்படுத்துறது அப்படின்னு கேட்கும் போது அவர்கிட்டயே ஒரு சில நிமிடங்கள் உரையாட வேண்டி இருந்தது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எதை முதன்மைப்படுத்துவது, எந்த விஷயங்களை பிரதிநிதித்துவப்படுத்துறது அப்படிங்கறதன் ஊடாக ஒரு சில நிமிடங்கள் நாங்க பேசதான் செஞ்சோம். இருந்த போதிலும் அவருடைய சமீபத்திய ஒரு புது கலைப்பயணமாக, அவருடைய ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரைக்கும் ரொம்ப அடித்தளமாக அவருடைய கலைப்பயணத்தில் இட்டிருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான விஷயங்களை குறிப்பிடணும். அது நடிகராகவும் சரி, தொழில்நுட்ப கலைஞராகவும் சரி, தன்னுடைய கலைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜை அவர்களை தான் இன்றைய தினம் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியில நாம சந்திக்கவிருக்கின்றோம். சிறப்பு விருந்தினரை தற்போது வரவேற்கலாம். வணக்கம் திரு ராஜை அவர்களே.
2: வணக்கம் சார. வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன் ராஜை.

0: அப்படிங்கிறவரு ஒரு நடிகராகவும் தொழில்நுட்ப கலைஞராகவும் நாங்கள் இப்போ அறியப்படுறோம். ராஜையோட பிறந்த ஊர், எங்கே வளர்ந்தாரு, அவருடைய பள்ளிக்கூடம் கல்லூரி கால கட்டமெல்லாம் எப்படி அமைஞ்சது அப்படிங்கிற அந்த அடிப்படை விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா?
1: என் பேர் ராஜன், என்னோட உண்மையான பேர் வந்து நாகராஜ். சினிமாவுக்குள்ள வரணும் இருக்கா, அந்த சைடு வந்து சில நியூமராஜி அதெல்லாம் நம்பிக்கை இருக்கனால ராஜின்னு ஒரு பேர். நான் படித்து வளர்ந்தது எல்லாமே வந்து சிங்கமுனேரி சிவகங்கை மாவட்டத்தில், அங்கே இருக்க ஒரு சின்ன கிராமத்தில். அதுக்கப்புறம் பிளஸ் ஒன் டென்த் வரையும் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் அங்கே படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி சரியா இருந்தாங்க. பிளஸ் ஒன் பிளஸ் டூ பக்கத்தில் இருக்க திருப்பத்தூர் ஊரில் போய் படிச்சுட்டு வந்தேன். நான் காலேஜ் வந்து பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் குரூப்பப்பட்டு தான் இருக்கேன். ஸோ எடிட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அந்த ஸ்கிரிப்ட் டைரக்ஷனும் ஒரு விஷயமா அந்த மூணு வருஷம் நல்லாவே கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அதில் என்னோட பிரயாணத்தை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக, அப்புறம் எம்பிஏ பிஜி ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுன்னு சொல்லி வீட்டில் கோர்ஸ் பண்ணாலும் எம்பிஏ பண்ணேன். ஸோ இது ரெண்டும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ யூஜி சர்டிஃபிகேட் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இருந்தாலும் டெக்னிக்கலாக சினிமாவோட சைடை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் இந்த மாதிரி எடிட்டிங்கில் ஜாயின் பண்ணேன். அந்த டைம்ல பிலிம் ரெஸ்டரேஷன் யூனிட்ல அந்த மாதிரி பழைய படங்களை புதுப்பிச்சு எடுக்க அந்த CNFA சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்திருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல இது பண்ணி நிறைய படங்கள் லோட் பண்ணேன். அது போக 4K ரெசல்யூஷன் மாத்திரம் எக்ஸாம்பிள் அந்த அழகி கில்லி அப்புறம் நிறைய படங்கள்ல ரீமாஸ்டிங் பண்ண ப்ராஜெக்ட்ல அதுக்கும் ஒர்க் பண்ணி. ஸோ இதுவும் தாண்டி அங்க வந்து ஆன் ஸ்பாட்ல வந்து சில படங்கள் வந்து ஷூட் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஷூட் ஸ்பாட் வந்து வாடகைக்கு எடுத்து பெரிய பெரிய படங்கள்லாம் ஷூட் பண்ணாங்க. அந்த டைமில் 2024 டைமில் கோட்டை ரசால்தா டூ ட்ராகன் தக்லீஃப் அந்த மாதிரி படங்களில் ஸ்பாட் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் செட் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
0: சரி சரி, இப்படி உங்களுடைய கலைப்பயணமானது இந்த கலையில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ தான் மக்களுக்கு எங்களுடைய நேர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எவ்வளவோ சொன்னால் இப்போ எந்த வகையில் வகைப்படுத்துறது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இப்போ பிரதானமாக நடிகராக உங்களுடைய புது கலைப்பயணமானது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களை பற்றியான இன்னும் பல்வேறு விஷயங்களும் உங்களுடைய கலைப்பயணம் தொடர்பாக நாங்கள் தெரிஞ்சுக்க காத்திருக்கிறோம். நேர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: ஒரு நல்ல CFL லாம்ப் கொடுங்க.
1: இந்தாங்க.
0: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
1: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர், அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
0: ISI முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
2: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
3: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
1: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
4: என்ன ஸ்பெஷல்
5: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
6: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர்.
7: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில்

0: கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
3: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
5: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம். வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
6: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டுட்டு இருக்கிறோம் கலைப்பயணம். இன்றைய தினம் நடிகரும் தொழில்நுட்ப கலைஞருமான திரு ராஜை அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நிறைய விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. பிஎஸ்சி விஸ்காம் படிச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு திரைத்துறை சார்ந்து எங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு, அந்த முதல் வாய்ப்பு இருக்கும் அல்லவா? இப்ப நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க, முதன் முதலாக எங்காவது போகணும், சேரணும், ஒரு உதவியாளரா செஞ்சு ஒரு பணியை தொடங்க ஆரம்பிக்கணும், அப்புறம் தான் அதுக்கு பிறகு பல்வேறு இடத்துக்கு நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம். அந்த முதல் வாய்ப்பு அல்லது முதல் அணுகுமுறை எங்க போய் சேர்ந்தீங்க, எப்படி இருந்தது, முதல் வாய்ப்பு கேட்கும் போது சூழல் எப்படி அமைஞ்சது?
7: ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும் போதே வந்து எனக்கு இந்த மிமிக்ரி, அப்புறம் நிறைய வந்து இன்டர் காலேஜ் ஃபெஸ்ட்லாம் போய் சாங்ஸ், சிங்கிங் காம்படிஷன், அப்புறம் அந்த மிமிக்ரி காம்படிஷன்லலாம் விஜய் சார் மேரஜின் சார் மிமிக்ரி பண்ணிட்டு அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தான் யூஜி செகண்ட் இயர் டைமில் பாபி சும்மா சார் படம் ஒன்று தடை உடையன்னு சொல்லி, அது எங்கள் ஊர்கிட்ட தான் எடுத்தேன். டைரக்ஷன் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்க ஒரு 7 days அந்த ரூரல் போர்ஷன்ஸ் மட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டேன். அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே நான் வந்து அந்த விஸ்காம் அந்த ஒரு எலிஜிபிலிட்டியோட மட்டும் ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் அது வந்து பாபி சும்மா சார் தான் தேங்க்ஸ். இப்போதுமே பர்சனலாக என்னோட கணக்கில் ஒர்க் கூட நான் இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, தொடர்ந்து இப்போ வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பிரசாத் ஸ்டுடியோவில் எடிட்டிங் அந்த நார்மலாக என்னோடய பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த குவாலிஃபிகேஷன் வச்சு ஜாயின் பண்ணேன். தொடர்ந்து நிறைய எடிட்டிங் எல்லாம் ஒரு 8 months ஒர்க் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஆர்ஜே கொஞ்சம் அந்த வாய்ஸ் அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அதில் கொஞ்சம் வாய்ஸஸ்லாம் நிறையா போனேன். யூடியூப் சேனல் சிம்பிளி டைம் பாஸ்ன்னு சொல்லி அங்கே இப்போ வந்து ஜாயின் பண்ணி 1 year ஆச்சு. ஒரு 150+ ஷார்ட் ஃபிலிம்ஸ், அப்புறம் ஒரு 4 வெப்சீரிஸ் பண்ணியிருக்கேன். தாய் மாமன், பெண்ணன் பொம்மை, பெரிய வீட்டு மருமட அக்னிச்சரஸ். ஸோ இப்போ வந்து ஆக்டிங்லாம் ஃபுல் கான்சன்ட்ரேஷன்லேயே இருக்குது. அப்போ வந்து டெக்னிக்கலாக நான் இருக்கும்போது ஆஸ் அ செட் அசிஸ்டண்ட்டாகவும் ஒரு ஸ்பாட் எடிட்டராகவும் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் அண்ட் ஆல்சோ இந்த ஆர்ஜே இதுலும் அந்த ரேங்க் அப்படி இருந்துச்சு. இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே 1 year வந்து நான் ஒரு 6 months ஆக்டிங் ஸ்கூலில் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்டிங் லேர்ன் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆக்சுவலாக அது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 1 சம்வசம் தான் அப்படி லேர்ன் பண்ணிட்டு வந்தேன். நான் ஜஸ்ட் ஒரு 6 months அது பேசிக்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணிவிட்டு இந்த சேனல் பண்ணேன். இப்போ 1 year ஒரு 4 வெப்சீரிஸ் பண்ணியிருக்கேன், அது என்னோடய ப்ரொஃபைலாக இருக்குது சார். ஸோ இந்த மாதிரி தான் அங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்போ என்னோடய ஆக்டிங் ப்ரொஃபஷனே என்னோட பேஷன் நோக்கி போகிற உத்தியோடு போயிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக சின்னத்திரை நடிகர் சங்கம்ல இந்த மாதிரி கார்டு எடுத்திருக்கேன். அது மூலமாக ஒரு 3 series வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மேபி நெக்ஸ்ட் டே ஃபுல்லாகவே அதை ப்ரொசீவ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இப்போதைக்கு அதை நோக்கி போயிட்டுருக்கேன்.
6: சரி, உங்களுடைய கலைப்பயணமானது இப்படி தொடர்ந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நல்லது, ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்கள். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: ஆசியாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுக்க.
3: ஆஹா, சம்ம வாசனை, அட அட அம்மா வந்திருக்காங்க, அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏய் அம்மா எங்க?
2: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
5: திண்டுக்கல்ல ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதி ஸ்டோர்ல இந்த ஃபெஸ்டிவ் சீசன் ஷாப்பிங்க்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஆஃபர். இசை ஞானி இளையராஜா அவர்களின் நேரடி இசை நிகழ்ச்சிய நேர்ல கண்டு ரசிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒவ்வொரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஜுவல்லரியா ஷாப்பிங் பண்ணும் வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் 5000 மதிப்பிலான ஒரு கான்சர்ட் டிக்கெட் ஃப்ரீ. ஷாப்பிங்கோட சேர்த்து இளையராஜா அவர்களின் இசை விருந்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதி ஸ்டோர், சிஎஸ்ஐ ஸ்கூல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், சாலை ரோடு, திண்டுக்கல், டிஎம்பி பக்கத்துல.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
7: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல், வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள்

0: அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
2: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
2: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
1: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
4: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல், வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
6: நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற iOS மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக நீங்க கேட்டு இருக்கீங்க கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம். இன்றைய தினம் நடிகரும் தொழில்நுட்ப கலைஞருமான திரு ராஜை அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அவரோடு நாம பேசலாம். சார், நீங்க பொதுவா சொன்னீங்க இந்த ஸ்பாட் எடிட்டர் அப்படின்னு சொன்னீங்க, டிராகன், டஃப் லைஃப், அப்புறம் வந்து இன்னும் நிறைய படங்களுக்கு இந்த ஸ்பாட் எடிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணியை செஞ்சு அப்படின்னீங்க. இந்த ஸ்பாட் எடிட்டர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன வேலை அந்த இடத்துல, அது என்ன அர்த்தம் ஸ்பாட் எடிட்டர் அப்படின்னா?
7: ஆக்சுவலா அது வந்து ஒரு அதுக்கான சாஃப்ட்வேர் ஆப்னு சொல்லி ஒண்ணு ப்ரோக்ராம் பண்ணோம். பொதுவாக இந்த சினிமா சைட் எடிட்டிங்க்குன்னு ஒண்ணு யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர். அந்த படங்களுக்கு எடிட்டர்னு ஒருத்தவங்க டீம் ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட அசிஸ்டன்ஸ் வாங்குவோம். இது வந்து சின்ன சின்ன படங்களுக்கு வந்து இப்போ ஃபோட்டேஜ் எடுத்துட்டு போயிட்டு இங்க எங்க சேனல்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணுவோம், மறுநாள் வந்து எடிட் பண்ணி அப்ப ரிலீஸ் பண்ணுவோம். பட் இது டைரக்டர் விஷனுக்கு ஸ்ட்ரெயிட் கனெக்டர், அந்த ஸ்பாட்ல எனக்கு வந்து இந்த சீன் இப்படி வேணும் அப்படிங்கிறப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த ஃபோட்டேஜஸ் வந்து ராவா எங்களுக்கு வரும். ஸோ அது வந்து ஆனா அதுல கேட்கற அந்த டிஏடிஎச்ல மிஸ் பண்ணி இப்ப நம்ம விஷுவலா படங்கள் தியேட்டர்ல பாக்குறோம் இல்லையா, அத்தளவு தலைவங்க அந்த எஃபெக்ட்மே இருக்கு. ரா ஃபோட்டேஜ் வரும், அதை டைரக்டருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுக்காகவும், எடிட்டிங் எடிட்டருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுக்காகவும் ஃபோட்டேஜ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்க கேட்கற ஷார்ட்டை வந்து அந்த சாஃப்ட்வேர்ல அப்ளை பண்ணி அதை போட்டுக்கா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்பாட் எடிட்டிங்ல அந்த ஒரு 3-4 மெம்பர்ஸ் வந்து அந்த டீம்ல இருப்பாங்க. அதுல நான் இந்த மாதிரி தொடர்ந்து பிரசாத் ஸ்டுடியோல இருந்ததுனால எனக்கு அந்த மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ்ல சான்சஸ் கிடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ண.
6: அந்த படம் முழுக்க இந்த ஸ்பாட் எடிட்டர் உட்காந்து வேலை பார்ப்பாங்களா, இல்ல இயக்குனர் இன்னைக்கு தேவை இந்த மாதிரியான ஷார்ட் எடுக்க போறேன் அப்ப தேவை அப்படிங்கிறப்ப மட்டும் கூப்பிடுவாங்களா?
7: இல்ல, குரூல எல்லா டைம்ல தான் இருப்பாங்க. இப்ப சின்ன சின்ன படங்களுக்குமே ஸ்பாட் எடிட்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 கோடி கீழே எடுக்கிற படங்களையும் சரி, பெரிய பெரிய படங்களையும் சரி, அது அந்தந்த ப்ரொடியூசர்ஸ் வாண்டடா இந்த படத்துக்கு எனக்கு ஸ்பாட் எடிட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஹையர் பண்ணாங்கன்னா அதுக்கான டீம் எப்பவுமே வேணாம்னா வேணாம், அது அவங்கவுங்க ப்ரொடியூசர்ஸ் அந்த டைரக்டர்ஸோட டிமாண்ட் பொறுத்து. ஆனா பெரிய பெரிய படங்களுக்கு அது 95% ஸ்பாட் எடிட்டர்ஸ் இல்லாம போக மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், என்னன்னா இப்ப என்ன ஷார்ட் போகுது எனக்கு, இந்த ஒயிட்ல ஒண்ணு இந்த பயோ, இது விஷுவலா எனக்கு எப்படி வரப்போகுது அப்படிங்கறத எனக்கு வந்து என்னன்னு போட்டு காட்டுங்க, அது மூலமா டைரக்டருக்கு ஐடியா கிடைக்கும். அப்படிதான் போயிட்டே இருக்கும். ஸ்பாட்ல ஷூட் பண்ண அந்த பேஜ் பண்ணி ஒரு நார்மல் ஒரு பிளாக் பிளாக் போட்டு அந்த இடத்துல யாரும் விசிபிளா இல்லாம இருக்கு, அந்த டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் நாங்க 3 பேர் உட்காந்து அதை வந்து ஷோ பண்ணி காட்டுறோம். ஸோ இதுதான் ஸ்பாட் எடிட்டருக்கான வேலை. மேக்ஸிமம் இப்போ எல்லா படங்களுக்குமே வந்து ஸ்பாட் எடிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க, வேலைகளை வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குற மாதிரி.
6: சரி, இப்போ ஸ்பாட் எடிட்டர் வந்து சில சீன்ஸ் எல்லாம் இல்லை இப்படி வரலாங்க இந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை எல்லாம் எதுவும் பண்ணுவீங்களா, இல்லை கிடைக்கிற ஃபுட்டேஜை மட்டும் எடிட் பண்ணி கொடுப்பீங்களா?
7: அவங்க கேட்கறத மட்டும் தான் அந்த இடத்துல பண்ணணும், நம்ம எந்த பரிந்துரை சஜஷன்ஸும் கொடுக்க முடியாது. என்ன டிமாண்ட் பண்றாங்களோ இந்த மாதிரி எனக்கு ஷார்ட் வேணும், இந்த சீன்ஸ்ல வந்து எனக்கு இந்த ஒரு மூவிங் ஒன்று வேணும், இந்த ஃபார்வர்ட் பிளாக்ல இங்கே ஒன்று, இந்த க்ளோஸ் ஒன்று, மிட் ஒன்றுங்கிற அந்த ஒரு விஷயத்த அவங்க டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எடிட்டர் ப்ராப்பராக சொல்லிப்பாங்க, அதை கொடுக்குற மட்டும்தான் சீஃப் எடிட்டருக்கு நீங்கள் சொல்கிற அந்த கன்சென்ஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றதுனால அந்த ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்ல இந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது, அவங்க எக்ஸ்பிளைன் பண்றது, நாங்கள் பண்ணி கொடுக்குறது அந்த இடத்துல வேலையா இருக்கும். அதுதான் ஸ்பாட் எடிட்டர்.
6: சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்கள். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.

0: கோடை பண்பலையின் ஒரு புலி ஐந்தில் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
2: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டுக்கிறோம் கலைப்பயணம். இன்றைய தினம் நடிகரும் தொழில்நுட்ப கலைஞருமான திரு ராஜை அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கோம். அது இல்லாம நீங்க ராயன் திரைப்படத்துல அந்த கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அல்லவா?
3: அது வந்து அந்த இன்டர்வல்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று CGI சொல்லி, அதுல வந்து அந்த ரெயின் எஃபெக்ட்டுக்காக ஒரு சேமியதே வந்து அதுக்கு வந்து டேவன்சி ரிசால்வ்ஸ் அந்த சாஃப்ட்வேர்ல சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல, அதுவும் பிரசாத்துக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு. அந்த பர்டிகுலர் சீன்ஸ்க்கு அந்த ஸ்லோமோல போட்டு பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், நடுவில் வந்து தனுஷ், அந்த ஷார்ட்டே வந்து ஒரு அந்த கலரிங்க்கு வந்து நம்ம பிரசாத்ல வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ சீஃப் எடிட்டர் எங்க டீம் தான் வந்து அந்த ஒரு சீனுக்கு மட்டும் தான்.
2: இப்போ அந்த மாதிரி எடிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எடிட்டர் இருக்கிறாருன்னா அவர் தான் எல்லாம் பண்ணுவார் நாங்க நினைச்சோம். ஆனா இப்ப நீங்க சொல்றபடி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சிக்காக வேண்டும்னா அங்க எந்த எங்க பெஸ்டா இருக்கோ அங்க கொடுத்து அந்த வேலை பார்க்கற அந்த தன்மையும் உண்டு திரைத்துறையில.
3: கண்டிப்பா உண்டு.
2: சரி, இந்த ஃபைனல் மிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரேமலு அப்படிங்கிற ஒரு படத்துக்கு நீங்க பண்ணியிருக்கிறீங்க, மகாராஜா, வாழை திரைப்படம், கருடன் திரைப்படத்துக்கெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த ஃபைனல் மிக்ஸிங்னா என்ன? நம்ம படத்தை கரெக்டா எல்லாம் எடிட்டிங் பண்ணி ஃபைனலா ரெண்டரிங் பண்றதா?
3: அது ஆக்சுவலா சார், இப்போ எல்லாமே ஓவராலா ஸ்கிரிப்ட், டயலாக், டைரக்ஷன், எல்லா விஷயமுமே ஓவராலா முடிச்சு ஷூட் முடிஞ்சிருச்சு. ஓவராலா அவன் பிளான் பண்ண எல்லாத்தையும் எடுத்தாச்சு. படம் வந்து நார்மலா வந்து இப்ப நம்ம தியேட்டர்ல ஒரு படத்தோட டியூரேஷன் என்னவா இருக்கு நீங்க சொல்லு?
2: ஒரு 2.5 மணி நேரம், 2.5 மணி நேரம் நம்ம பார்ப்போம்.
3: அப்படி பாக்குற படம் ஃபர்ஸ்ட் மிக்ஸ்னு ஒன்னு இருக்கும், அதுல வந்து 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் வரையிலும் ஒரு படம். இப்போ ரீசெண்டா இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற ஜெயிலர் 2 இருக்கட்டும், 4.5 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கிட்ட போட்டேஜ்னு அதை வந்து மினிமைஸ் பண்றதுக்கு பேர் தான் இன்னொரு வெர்ஷன் பேர் தான் ஃபைனல் மிக்ஸ்னு சொல்லுவோம். பிஃபோர் த ரீம், அந்த ரிலீஸ் ரீலுக்கு முந்தின ரீலர், அதை உட்காந்து அந்த தேவையில்லாத ஷார்ட்ஸ் அதெல்லாம் மினிமைஸ் பண்ணி ஃபைனல் மிக்ஸிங்ல பண்ணி அது மூலமா ஐமேக்ஸ், கியூப், டால்பி அட்மாஸ் இருக்க நிறைய இதில் மிக்ஸ் பண்றது ஃபைனல் மிக்ஸ்னு சொல்லுவோம். சவுண்ட் குவாலிட்டியில இருந்து படத்தோட லைட்டிங் எஃபெக்ட்ல இருந்து ஒவ்வொரு மைனூட்டான விஷயங்களும் என்னென்ன விஷயங்கள்னா அங்க ரா ஃபுட்டேஜ்ல பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் 80% கிளியர் ஆகிற இடம் தான் ஃபைனல் மிக்ஸ். அந்த ப்ராசஸ் முடிஞ்சுதான் நமக்கு வந்து தியேட்டர்ல பாக்குறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் படம், 3 மணி நேரம் படமா நம்ம கிட்ட.
2: அப்ப சீஃப் எடிட்டருக்கு கீழே நீங்க இந்த ஃபைனல் மிக்ஸிங்கான எடிட்டிங் வேலை எல்லாம் நடக்கும்?
3: ஆமா.
2: ஓ,

0: ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஃபைனல் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எடிட்டர் அவருக்கு அப்புறம் மறுபடியும் அவர் உட்காந்து அந்த ஃபைனலை பார்த்து அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணுமோ அந்த ஆல்ட்ரேஷன் சொல்லப்படக்கூடியதெல்லாம் செஞ்சு ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக கொடுப்பாரோ?
1: அதை வந்து ப்ரொடக்ஷன்கிட்ட வந்து போட்டு காட்டுவோம். அவங்க சொன்ன டிமாண்டில் நம்ம இந்த பிரசாத்தில் வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்திருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து எங்கள் டீமுக்கு வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் அவங்களுக்குமானது அவங்க கொடுத்த கிராஃப் தான்ப்பா இதுக்குள்ள இந்த சீன்ஸை வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபோட்டேஜாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரிம் பண்ணி ஃபில்டரிங் பண்ணி அது ஃபைனல் மிக்ஸாக ஒரு ஃபோட்டேஜ் வரும். அது எங்கள் சீப் எடிட்டர் ஓகே பண்ணி அதுக்கு மேலே இருக்க ப்ரொடக்ஷனில் படத்தில் இருக்க எடிட்டர் வந்து அவர் ஓகே பண்ணதுப்பா அவங்க ப்ரொடக்ஷனில் போட்டு காட்டுவாங்க. ஸோ அதில் ஃபைனல் மிக்ஸ் முடிஞ்ச உடனே சென்சார் டிபார்ட்மெண்ட் CBFC சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் கார்பரேஷன் அங்கே போய் அது யூவா யூபாரியாவா அப்படிங்கிற விஷயம் அது ஃபுல்லாகவே வந்து சென்சார் ரிலேட்டட்.
0: சரி, அப்போ ஒரு திரைப்படத்தில் ஒரு எடிட்டிங்லேயே ஸ்பாட் எடிட்டரு, ஃபர்ஸ்ட் எடிட்டரு, அப்புறம் ஃபைனல் மிக்ஸுக்கான ஒரு எடிட்டரு, அதுக்கப்புறம் சீஃப் எடிட்டரு, அதுக்கப்புறம் டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்து ஓகே பண்ண பிறகு வர்றது. அடேங்கப்பா, ஓ எடிட்டிங்லேயே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு முன்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குன்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக தான் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
1: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
0: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
2: இன்று BIS கார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்தீர்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है?
2: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के सीपी ग्राम्स पोर्टल पर समाधान दीदी।
1: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है। आपको बस अपनी शिकायत को बोलना है। समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुँचाती है।
2: आज ही www.pjportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें।
1: सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स சமாதான் தீதி.
3: மார்பக புற்றுநோய் குணப்படுத்தக்கூடிய ஒன்று, பயப்பட தேவையில்லை.
4: 40 வயதை கடந்த பெண்கள் கண்டிப்பா மார்பக பரிசோதனை செய்வது அவசியம். KMCH மருத்துவமனை நடத்தும் மார்பக பரிசோதனை முகாம் நவம்பர் 5 வரை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
3: இம்முகாமில் 1200 ரூபாய்க்கு 3D மேமோகிராம், 50% சலுகை கட்டணத்தில் மருத்துவர் ஆலோசனை, 600 ரூபாய்க்கு அதித்துள்ளிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனைகளை சலுகை கட்டணத்தில் செய்து கொள்ளலாம்.
4: KMCH மருத்துவமனை, அவினாசி ரோட், கோவை. கால் 7418 8741.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: மணி மணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
3: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல், வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை, வசந்தன்கோ.

0: ஆர்கேஜி நெய் கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
1: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல், வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை, வசந்தன்கோ.
3: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பு எனும் நிகழ்ச்சியை நாம கேட்டுக்கிறோம். இன்றைய தினம் நடிகரும் தொழில்நுட்ப கலைஞருமான ராஜை அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். நீங்க இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனா இதற்கு இடையில நடிப்பு தான் என்னுடைய வந்து அடிப்படை அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. இந்த தொழில்நுட்பம் எல்லாம் வந்து நீங்க செய்யும் போது அது வந்ததா, இல்ல முன்னாடியே இருந்ததுனால சரி தொழில்நுட்பத்துக்குள்ள போயிட்டு அங்கிருந்து அப்படியே நம்ம ஒரு பயணத்தை நடிப்புக்குள்ள போறதுக்கு வழி வந்து ரொம்ப எளிமையாக இருக்குங்கிறதுனால அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்களா?
4: எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆக்டிங்ல தான் சார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட். அது அறியாத வயசுல இருந்தே வந்து ரஜினி சார் படங்கள் பார்த்து, விஜய் படங்கள் பார்த்து அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி நான் அந்த காலேஜ் டைம்ல ஸ்கூல் டைம்ல எல்லாம் அவங்கள மாதிரி வந்து இமிட்டேட் பண்ணி சில ஸ்டேஜ் ஷோஸ் வந்து எங்க ஊர்லயே நான் பண்ணிட்டு இருக்கேன். அது போக சில காலேஜஸ் எல்லாம் கோயம்புத்தூர்ல இந்துஸ்தான் காலேஜ், பார்க் காலேஜ், அப்புறம் சேலம் பக்கத்து ஒவ்வொரு இன்ட்ரா காலேஜ் பெஸ்ட்மென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி தான் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு நம்ம விஸ்காம் படிச்சுன்னா நமக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சும்மா ஒரு இடத்துல ப்ரொப்பேர் இருந்து போயிட்டு டிக்டாக் வீடியோ நம்ம ஆச்சு. ஸோ என்னங்கிறத ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூல் போனேன் சென்னையில வந்து, கலை கலாச்சாரம் சொல்லி ஒரு 6 மாசம் என்னாலும் இருந்தது. அந்த தைரியத்தோட ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணேன், வீரதீர ஸ்கூல்னு சொல்லி ஒரு 800 பேர்கிட்ட வந்திருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண ஆடிஷன் அந்த ஒரு அங்கே ஆக்டிங் ஸ்கூல்ல நான் அங்கே கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என்னால் அந்த ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஒரு ஆடிஷன்ஸ் ஒன்னே அட்டன் பண்ணேன். ரெண்டாவது இடம் இந்த வந்து இந்த ஜெய்வேதி என்டர்பிரைஸ் சிம்பிளி எம்ப்ரஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ல அது பண்ணப்ப என்னை செலக்ட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தவறுகளாக வந்து இது பண்ணிட்டு முதல்ல ஃபுல் நெகட்டிவ் வேடஸ் தான் சேனல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா, அதுக்கப்புறம் வந்து ஒரு மேல ஆர்டிஸ்டா, மெயின் ஆர்டிஸ்டா, அப்புறம் வந்து ஒரு 4 சீரீஸ் பண்ணேன், தாய் மாமன், பெண்ணனு பொம்மை, பெரிய வீட்டு முறை, அட்மிச்சர். இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு இங்கே வந்து எல்லா ரோல்ஸுமே இந்த சேனல்ஸுக்குன்னு வந்து எந்த ரோல்ஸ் கொடுத்தாலும் நான் பண்ணுவேங்கிற அந்த ஒரு ப்ராமிசிங் வந்து எங்கள் டேரக்டர்ஸ்க்கு நான் கொடுத்துருங்க அந்த ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு பிரயாணம் அப்படி நோக்கி போயிட்டு இருக்கு. இதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் இப்போ சின்ன திரை நடிகை சங்கம்ல ஒரு சேர்ந்து இந்த மாதிரி கார்டு வாங்கி ஒரு 3 சீரியல்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு போயிருக்கேன். ஸோ எல்லாருமே ஒரு முயற்சி தான் எடுத்தோன்னே வந்து அந்த சும்மா டிக்டாக் பண்ண அந்த ஒரு சைல்டிஷான ஹேபிட்டோடு நான் வரலை. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு ப்ராப்பர் லேர்னிங் இருந்தால் தான் இந்த ஃபீல்ட் பொறுத்தவரை ஊடகத்துறை வரையும் நினச்சி வைக்க முடியும்.
3: அதனால் அடிப்படையிலிருந்து வரணுங்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய பயணத்தை அப்படி தொடர்ந்துருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த 4K ரெசல்யூஷன் அப்படின்னு சொன்னாங்க, முன்னாடி எடுத்த படமெல்லாம் 4K இருக்காது, அந்த NTS என்னங்களா இந்த CD போட்டு பார்க்கும்போதெல்லாம் ஒரு பால் அப்படின்னு ஒரு மோடு இருக்கும், அப்புறம் NTSC நினைக்கிறேன் என்னமோ ஒரு மோடு இருக்கும், அந்த மாதிரி மோடு தான் மாற்றி பார்ப்போம். ஏன்னா கலரெல்லாம் வித்தியாசமாக வருதுன்னு அடிக்கடி மாற்றி பார்ப்போம். இப்போ தான் வந்து இந்த 4K 2K அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது. அழகி படம், கில்லி, இந்தியன் 1, இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் 4K நீங்கள் மாற்றிருக்கிறீங்க. அது எப்படி 4K மாற்றுறது, சாஃப்ட்வேர் மூலயமா மாற்றுவீங்களா, அதில் என்ன பண்ணி நடக்கும் சார்?
4: சேம் இதே மாதிரியான அந்த ஆபிட் சாஃப்ட்வேரில் நடக்கிற அதே ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறது ரொம்ப. இது வந்து ரெஸ்டரேஷன் கொள்ள வர ரெஸ்டரேஷன் வந்து பழைய படங்களை புதுப்படமாக புதுப்பிச்சு அது வேறு, ரெஸ்டரேஷன் வேறு, ரீமாஸ்டிங்
3: ஓகே,
4: ரீமாஸ்டிங் இன் 4K அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போது அந்த ஃபைனல்

0: ஒரு விஷயம் பார்த்தோன்னா 6 மணி நேரம் போட்டேஜ் அதை இது பண்ணி தேட்டரில் ஒரு விஷுவல் எக்ஸ்ட்ராக்ஸாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படமாக. அப்படி வந்த ஒரு படத்தை, ஒரு கல்ட் கிளாசிக்ஸை 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணுறப்ப இன்னொரு அப்டேட்டட் ஃபைனல் மிக்ஸ் வெர்ஷன் தான் வந்து ரீமாஸ்டர். குவாலிட்டியாக இருக்கட்டும், பிரிண்டோட சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், அந்த டிடிஎஸ் சவுண்டாக இருக்கட்டும், பிக்சல்ஸ் அந்த ஸ்க்ரீனில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸோட அந்த பிக்சல் தடி வாங்க இருக்கட்டும், அந்த பேஸ் எஃபெக்ட்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அப்போ வந்து அப்போ இருக்க வந்து ஃபிலிமில் எடுத்த படங்கள் தான் இந்தியன் ஒன்றாங்க. அதை இப்போ ரீமாஸ்டிங் ஒன்று பண்ணால் ஒரு புது பொலிவோட அதை விஷுவலாக பார்க்குறப்போ ஒரு பொலிவு கிடைக்கும். கண்டிப்பாக சீன்ஸ் இதில் ட்ரிம் பண்ண மாட்டாங்க, அதை குவாலிட்டியாக நம்ம இப்போ பார்க்குறக்கு அப்போ பார்த்து ஒரு தேட்டரில் பார்க்குறப்போ ஒரு 4K அந்த குவாலிட்டிங்கிறது டோட்டலாக பிக்சல்ஸ் சவுண்ட் எஃபெக்ட் குவாலிட்டின்னு எல்லாமே வந்து மாறுபட்டுருக்கும். அப்போ நம்ம இப்போ இந்தியன் ஒன்று ஒரு இதில் பார்க்குறோம், அப்போ தில்லி ஒரு இதில் பார்க்குறோம், அப்போ அலைய ஒரு இதில் பார்க்குறோம், இப்போ தேட்டரில் பார்த்துட்டு வேற மாதிரி வந்து 2023 ஃபேன்ஸுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக
1: அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு உணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த வேலைப்பாடு
0: பொலிவு தான் முழுக்க முழுக்க பொலிவு சம்மந்தப்பட்ட.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மெய்யுலகின் திரைப்படத்தில் நீங்கள் ஃபைனல் மிக்ஸிங்கை ஏற்கனவே நம்ம பேசினது போல் நீங்கள் வேலை பார்த்தீங்க. அப்புறம் இந்த சென்சார் டிபார்ட்மெண்ட்னு சொல்லப்படக்கூடிய தணிக்கை துறையிலையும் தணிக்கைத்துறை சார்ந்த செயலும் ஈடுபட்டதாக நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அது என்ன மெய்யுலகின் படத்தில் என்ன என்ன பண்ணீங்க அப்படி?
0: சென்சார் போர்டு தாங்க, அதனால சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபைனல் மிக்ஸ் சிபிஎஃப்சின்னு சொல்லி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் கார்பரேஷன் சொல்லி. இப்போ வந்து மூவி ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்போ எல்லாம் பண்ணி அது வந்து தணிக்கை சான்றிதழ்னு ஒன்று ரொம்ப ரொம்ப, அது இல்லைன்னா வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு அந்த ப்ராப்பர் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கு. அதில் வந்து நிறையா சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து A1+PSUUBARA அண்ட் ஃபுல் கிளீன் யூ, இதில் வந்து நீங்கள் கேள்விப்பட்ட இதுவாக இருக்கும்.
1: நாங்கள் கேள்விப்பட்டது UUBARA அப்புறம் ஏ, இந்த இந்த மூணு இதுவும் அடிக்கடி நாங்கள் படத்தில் பார்த்துருக்குறோம், அந்த எழுத்து பிக்சர் போடுவாங்க.
0: அதெல்லாம் வந்து வழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு படங்கள் வந்து இப்போ நம்ம ஒரு 2.5 மணி நேரம் அந்த ஃபைனல் மிக்ஸில் வந்து ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த ப்ரொடியூசர் முடிவு பண்ண எஸ்டிமேட்டட் ரன்னிங் டைம்ல நம்மகிட்ட போட்டுட்டு வர்றப்போ சிவிஎஃப்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த படம் போகிறப்போ இதுக்கு வந்து என்ன மாதிரி சான்றிதழ் கொடுக்கலாம், இவனா வந்து எல்லாருமே பார்க்குற படமா, ஏபிசி மூணு சீசன்ற ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி படமா, எந்த ஒரு வரையறன்ஸும் இருக்காது, ஒரு மென்மையாக இருக்கும், இல்லைன்னா ஒரு சோஷியல் ஓரியன்ட் கண்டென்ட் ஆகும், இல்லைனா ஃபுல் காமெடி படமாக இருக்கும், இல்லைனா வந்து ஒரு மெட்டாஃபர் ரிலேட்டடாக படமாக இருக்கும், அதையும் தாண்டி ஒரு மாக்குமெட்ரி டாக்குமெண்ட்ரி ரிலேட்டடாக இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது கதைகளுக்கு யூன்னு சொல்லுவோம். UUBARAங்கிறதுலே வந்து ரெண்டு கேட்டகரி, 13+16+ ரெண்டுமே வந்து பேரண்டல் அட்வைசரியோட நார்மலாக வந்து இப்போ அந்த 13+16+னா அந்த வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் அந்த படம் பார்க்கணும், அது கீழே உள்ளவங்க பேரண்டல் அட்வைசரியெல்லாம் தியேட்டரில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாப்பர் அதுக்கான பிரிவுகள் இருக்கு. ஒவ்வொரு படத்துக்கும் டிசைட் பண்றது அந்த படத்தை பார்த்துதான், எந்த அளவுக்கு வைலன்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு அந்த கதை என்ன சொல்ல வருது, இந்த இடத்துல இந்த சீன்ஸ் வந்து மியூட் பண்ணுவாங்க சில விஷயங்கள், அண்ட் கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு எதிரான சில வார்த்தைகள், அப்புறம் ரிலீஜியஸ் சைன் அந்த மாதிரி வைலன்ஸ் அதிகமாக இருக்கிறது சில விஷயங்கள் மியூட் பண்ணுவாங்க, அதிக மியூட்டட் அண்ட் கட்டட் போர்ஷன்ஸ்ங்கிறத அவங்களே கட் பண்ணுவாங்க. அதை மேபி ரிலீஸ்க்கு அப்புறம் ஆடியன்ஸோட ஹைப் இருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷனே வந்து யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரிலாம் நிறையா காட்சிகளே கட்டும். இப்போ அந்த ஃபைனல்ஸில் நம்ம ஒரு 2.5 மணி நேரம் அனுப்புகிறோம்னா அவங்க நினச்சா அதை வந்து 2 மணி நேரம் படமாக இருக்கும், ஏன்னா அந்த 1.5 மணி நேரம் வந்து நீ வைலன்ஸ் கொண்டிருக்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லும். ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாகவே வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் தணிக்கை சான்றிதழ் பற்றி.
1: சரி, இப்போ தணிக்கை சான்றிதழ் பார்க்கும்போது அவங்க சொல்ல அந்த கட் பண்ணுங்க இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எடிட்டிங்லேயும் நீங்கள் வேலை பார்த்துருக்குறீங்க.
0: அந்த கன்சிடர் பண்ற அந்த 6 பேர் கொண்ட டீம் தான் இருப்பாங்க, அதுல
1: அது டெக்னிக்கலாக ஒவ்வொருத்தரா போடுவாங்களா சார், இல்ல எந்த மாதிரி போடுவாங்க அந்த தேர்ந்தெடுக்கிறதுல?
0: எனக்கு வந்து இந்த யூனிட் மூலமா தான் கிடைக்கும் அந்த ஃபிலிம் கார்பரேஷன், அது ரிலேட்டடா ப்ராப்பரா வந்து அங்க ஒரு கெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள மீட் பண்ணி அப்படி போனோம் ஏழகன் படம்.
1: சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 இலிருந்து கலை பயணம்.
2: பயமா

0: ஒரு நல்ல CFL லாம் கொடுங்க.
1: இந்தாங்க.
0: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
1: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம்தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர், அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
0: ISI முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.
2: என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
9: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல், வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை, வசந்தன்கோ.
11: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
12: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நிறைய டைம் அந்த 35 இயர்ஸ், 35 வயசு, 40 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெண்கள் திடீர்னு இருந்தாப்புல எனக்கு பீரியட்ஸ் டைத்துல ரொம்ப அடிவேர் வலிக்குது, சும்மா டைத்துல எனக்கு ரொம்ப அடிவேர் வலிக்குது டாக்டர், இது கன்சர்ன் பண்ணணுமா, இதை நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்ல வர விஷயம், எப்பவுமே எந்த ஒரு வழியா இருக்கட்டும் அது நார்மலாக தான் இருக்கும், அது இப்படியா தான் இருக்கும், அப்படியா தான் இருக்கும்னு கெஸ் பண்ணுற லெவலில் நம்ம வந்து அந்த காலத்தில் இல்லை. இப்பெல்லாம் ஸ்கேன்ஸாக இருக்கட்டும், ஒரு பெரிய பெரிய டயக்னோசிஸுமே நம்ம கை கெட்டின தூரத்தில் எல்லா இடத்துலையுமே குட்டி குட்டி ஊர்களில் கூட கிடைக்கிற லெவலுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்போ இருக்குது. வெறும் பெல்விக் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இதனுடைய ப்ராப்ளம் என்ன எல்லாங்கிறத உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, என்னென்ன காரணங்களால் உங்களுக்கு அடிவேர் வலி வரைக்கலாம், பீரியட்ஸ் டைத்தில் பெயின் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், இது வரைக்கும் நீங்கள் வலி இல்லாதவங்களாக இருக்கீங்க, இப்போ தான் வலி புதுசாக வருது அப்படின்னா எண்டோமெட்ரியோசிஸ் தான் மோஸ்ட் காமன் காசாக இருக்கலாம். சில சமயம் என்ன ஆகும்னா, உங்கள் கர்ப்பப்பை சென்டர் லேயரில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் வேறு எங்கேயாவது இடத்துல இருக்கும், அதனால் என்னாகும், உங்களுக்கு ஒவ்வொரு பீரியட்ஸ் டைத்துலையும் அந்த இடத்துல ப்ராக்ரெசிவாக பெயின் கிரியேட் ஆகிட்டே இருக்கும், அதனால பெயின் வந்துட்டே இருக்கும். அதே எண்டோமெட்ரியோஸ் கர்ப்பப்பைக்குள்ளே இருந்துச்சுன்னா அடினோமயோசிஸ்னு சொல்லுவோம், அதுலேயும் இதே மாதிரி அதிகமான பெயின் இருக்கலாம். கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு கட்டிகள் ஏதாவது அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்தாலும் பக்கத்தில் இருக்க ஆர்கன்ஸை கம்ப்ரஸ் பண்ணும்போது ஒரு பெயின் கிரியேட் ஆகலாம். மூணாவது, ஏதாவது இன்ஃபெக்ஷன், நிறைய தமிழ் கர்ப்பப்பையில் நம்ம ஃபேமிலி லைஃப்பில் இருக்கும்போது பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது வரும்போது அதனாலவும் அடிவேர் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கலாம், சும்மா

0: எத்தனையும் பெயின் வரலாம், இந்த மாதிரி இருக்கலாம். சில சமயம் கரு முட்டைகளில் சிஸ்ட், ஏதாவது ஃபங்க்ஷனல் சிஸ்ட், இல்லை ஒரு தண்ணி கட்டி, இல்லை சாக்லேட் சிஸ்ட், இது எது வேணால் இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய டைம் நம்ம ஏதாவது காப்பாற்றி வச்சுருப்போம், அதை மறந்து கூட விட்டுருப்பாங்க. அப்படி கூட பெயின்லேருந்து வந்த பேஷண்ட்லாம் கூட பார்த்துருக்கோம். சில சமயம் கர்ப்பவதிக்குள்ளே ஏதாவது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஏதாவது ஒட்டியிருக்கும், அதனால அங்கே ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அட்கஷன்ஸ், இதெல்லாமும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படி இது நிறைய விதமான காரணங்கள் இருக்குது. உங்கள் டாக்டர் உங்கள் ப்ராப்பராக ஹிஸ்ட்ரி கேட்கும்போது என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதுக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன் கொடுப்பாங்க. 99% ஆஃப் பீப்புளுக்கு வெறும் ஸ்கேனை தாண்டி வேறு எந்த இன்வெஸ்டிகேஷனும் தேவைப்படாது. இதுலேயே உங்களுக்கு நான் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய டிசீஸ் கண்ட்ரோலபிள் டிசீஸாக இருந்தாலோ இல்லை மினிமமாக இருக்கலாம், கண்டிப்பாக நார்மல் ட்ரீட்மெண்ட்லேயே கன்சிடர் சரி பண்ண முடியும். அதுவே கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குன்னா அதுக்கு தக்கன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பெட்டரான விஷயம். எதையுமே பிரச்சனை இல்லாத சின்ன விஷயமா இருக்கும்போது பார்க்கும்போது அதுக்கான ரிசல்ட்டு உங்களுக்கும் நல்லா இருக்கும். பின்னாடி பெருசாக மிஸ் பண்ணிட்டோமே, இதை விட்டுட்டோமே, அதை விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி கவலைப்படாமல் இருக்கலாம். நம்ம எதையுமே சின்னதில் இருக்கும்போதே சரி பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும்.
1: மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
2: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுருக்கிறோம். இன்றைய தினம் நடிகரும் தொழில்நுட்ப கலைஞருமான ராஜி அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க உங்களுடைய கலைப்பயணத்துல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு 7 வேலை பார்த்தீங்க. அதில் தொடங்கினது செட் அசிஸ்டண்ட்டு, ஸ்பாட் எடிட்டரு, ஃபைனல் மிக்ஸு, சிஜிஐ, அப்புறம் சென்சார் போர்டில் வந்து மிக முக்கியமான அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆள், அப்புறம் ரெஸ்டோரேஷன் சொல்லப்படக்கூடிய பழைய திரைப்படங்களை மீட்டு கொண்டு வர்றது, 4K ரெசல்யூஷனுக்கு கன்வர்ஷன் சொல்லப்படக்கூடிய மாற்றி அமைக்கிறது, இப்படி நிறைய துறைகள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறீங்க, ஸ்க்ரீன் ரைட்டர், திரைக்கதை எழுதுகிற ஆளாக இருக்கிறீங்க, வசனகர்த்தா இருக்கிறீங்க, இதுக்குன்னு ஏகப்பட்ட இதில் இப்போ இவ்வளோ திறமைகள் இருக்குது. அப்படிங்கும்போது கடைசியில் இப்போ நடிகர் அப்படிங்கிற ஒரு அவதாரத்தில் வந்து நிற்கிறீங்க. இதில் எல்லாம் கிடைக்காத ஒரு திருப்தி நடிகரில் என்ன கிடைக்கும்னு நினச்சதுனால நீங்கள் அந்த துறையில் தொடர்ந்து பயணிக்க ஆசைப்படுறீங்க?
1: ஆசைங்க தாண்டி ஒரு பிரயாணம் செய்யணும்னு நினச்சது சின்ன வயசுலேருந்து இந்த நடிப்புலம். அதெல்லாம் வந்து உள்ளாவே இப்போ சொன்னது எல்லாமே படிப்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு டெக்னிக்கல் உள்ளாவே வந்து தொழில்நுட்ப ரீதியான ஒரு அதுலேயும் வந்து நான் நினச்சிருந்தேன். ரொம்ப நாள் வந்து அதில் கன்சிஸ்டண்ட்டாக நான் இருந்திருக்கேன். பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட பேசிக்ஸ்லாம் எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராப்பராக கிடைச்சது. அங்கங்கிறது இப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயும் அந்த சிஜிஐயாக இருக்கட்டும், 4K நான் ஒர்க் பண்ண வைக்கட்டும், ஸ்பாட் எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராப்பர் லேர்னிங் கிடைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகதான். ஆக்டிங் மட்டும்தான், நடிப்பில் மட்டும்தான் இப்போ ஒரு 1 பிரயாணம் போயிட்டு அது கொண்டு போய் இப்போ சீரியல் வரைக்கும் கொண்டு போய் பட்டி. ஸோ அதுக்கான ஒரு இதாக தான் இருக்கும். நடிப்பு தான் வந்து நான் நினச்சி வந்தது.
0: எங்கள் வாழ்க்கையில் எந்த வழியாக பயணம் செஞ்சாலும் சரி, நான் சென்று சேரக்கூடிய இடம் நடிப்பு அப்படிங்கிற ஒரு இடம் தான் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கிறீங்க.
1: கண்டிப்பாக
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கலைப்பயணம் ரொம்ப அற்புதமாக தொடங்கியிருக்கிறது. வழிநடிகளும் எண்ணற்ற பயணங்கள் இருந்தாலும் கூட நிறைவு பயணம் என்பது இந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு பயணம் வழியாக தொடரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறீங்க. ஏற்கனவே திரைத்துறையில் இருந்தாலும் கூட நடிகனாவதற்கு முன்னாடி அதை பற்றிய அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது இன்னும் சிறப்பாக உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற அந்த புரிதல் ரொம்ப அழகானது ஒரு புரிதல். ரொம்ப அற்புதமான இந்த கலைப்பயணத்தை தொடர்ந்து நீங்கள் முன்னெடுக்கிறதுக்கு வாயிலாக மிகச்சிறந்த ஒரு இடத்தை இந்த திரைத்துறையில் அடைவதற்கு எங்களோட நேர்களின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.
1: ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு அளித்து இந்த இன்டர்வியூக்கு எனக்கு என்ன அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கோடை பண்படுத்தி ரொம்ப
0: நேர்களின் நிறைவுக்கு வருகிறது. கொடைக்கானல் பண்பலை 100.5 இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் நடிகரும் தொழில்நுட்ப கலைஞருமான திரு ராஜை அவர்களை தான் நாம் சந்தித்தோம். வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு கலையின் வாயிலாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை

மிகச்சிறப்பான ஒரு இடத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறைய பேர் முயல்றாங்க. ஆனால் பன்முகத் திறமையோடு வைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ராஜை அவர்கள் என்னுடைய நிறைவாக இருக்கக்கூடிய இந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் என்னுடைய பயணம் மிகச்சிறப்பானதாக அமைய போகிறது அப்படிங்கிறத தொடர்ந்திருக்கிறாரு. திரைத்துறையில் பயணங்கள் மேற்கொண்டிருந்தாலும் இந்த பயணம் மிகவும் மனதிற்கு நெருக்கமான பயணமாக இருக்கிறது. அவருக்கு ஒரு முறை மனதார வாழ்த்து சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியானது இன்றைய தினம் இந்த அளவிற்கு நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு திரைக்கலைஞரோடு கொடைக்கானல் பரம்பளை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி உங்களை வந்து சந்திக்கும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். மோகன் மோகன் நன்றி. வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நவராத்திரி விழாவின் நான்காம் நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ள திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பாலதண்டாயுதம் கார்த்திகேயன் ஆகியோருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டு திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்த பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய இந்திய கலாச்சார தொடர்புகள் குறித்த மூன்று நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சம்பா தாளடி நெற்பயிர்களை காப்பீடு செய்ய அடுத்த மாதம் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்து 1,08,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் சதார்பன் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர், ரக்ஷிதா ஸ்ரீ, தன்யா ஹேமந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்போடு பாடும் நேயர்களுக்காக ஒரு வாய்ப்பு. கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். இன்னைக்கு ஒரே வார்த்தையில் தொடங்கக்கூடிய பாடல்களை பாட நேயர்களை அன்போடு அழைக்கிறோம் கோடை பண்பலைக்கு. அறிமுக நேயர்களுக்காக 2424 24, மகளிருக்காக 2424 29, வழக்கமாக பாடுற நேயர்களுக்காக 2424 26 முன்னிணைப்பாக சேர்த்துக்கங்க 0 45 42. வணக்கம் பாலா.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் பாலா.
2: மகிழ்ச்சி. வழக்கம் போலவே 11 மணி பாட்டு பட்டாலும் புதன்கிழமை அப்படின்னா ஒரு சொல் கொடுப்போம், அந்த சொல்லை தொடங்கி நேர்கள் பாடணும் இல்லையா?
1: ஆமாம்.
2: அந்த சொல்லு நம்ம தான் கொடுப்போம். 4 வரியாவது குறைஞ்சபட்சம் பாடணும். அந்த பாடலில் ஒரிஜினலாக பாடியிருப்பாங்க இல்லையா, அந்த பாடலில் எப்படி பாடியிருக்கிறாங்களோ அதே மாதிரி 4 வரியாவது பாடணும். அவ்வளோதான் நம்ம கேட்குறது. ரொம்ப எளிமையான வார்த்தைகள், பாடல் நிறையா இருக்கக்கூடிய வார்த்தைகளாக தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம்.
1: அதனால் வந்து இன்னைக்கு அவங்களுக்கும் பாடுறதுக்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா சுலபமான வார்த்தை தான் கொடுக்க போகிறோம். இப்போ நேர்களும் இணைப்பில் வந்துட்டாங்க, நாங்கள் பாடுறதுக்கு ரெடின்னு சொல்லி.
2: கேட்கறதுக்கு நாங்களும் ரெடி.
1: உங்க இசை என்ற வெள்ளத்தில் மூழ்க தயாராக இருக்கிறோம். வாங்க.
2: வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: ஹலோ.
1: ஹலோ ஹலோ,
3: வணக்கம்.
2: வணக்கங்க.
3: சிறுமலைக்கு
2: பக்கத்துல போறது முக்கியம் இல்லங்க, சிக்னல் இருக்க இடத்துக்கு போங்க. சரி, உங்களுக்கான வார்த்தை
1: துள்ளி.
3: துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, துள்ளி துள்ளி நீ சீதையம்மா, நீ கண்ணீர் விட்டால் தாங்காதம்மா, ஜென்மா துள்ளி துள்ளி துள்ளி.
2: அவ்வளவுதானா?
3: தாளி அதுக்கு மேல வர முடியும்.
2: அதுக்கப்புறம் நாங்களா வரிகளை போட்டு பாடுவோம். அப்படியா?
1: சரி,
2: எதுக்கும் பதில் இல்லை, கிளம்பிடுவோம்.
1: வராங்க, இணைப்பை வந்து கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி, அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
4: மேடம். வணக்கம் சார்.
2: வணக்கங்க.
1: யார் பேசுறீங்க?
2: எல்லாரும் நல்லா
4: இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்கோம்.
4: சரி, நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி எனக்கு இப்பதான் லைன் கிடைச்சிருக்கு.
2: எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல. யார் பேசுறீங்கன்னு சொல்ல மாட்டேங்கறீங்களே, சஸ்பென்ஸாவே இருக்குதே.
4: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் பிரியா பேசுறேன்.
2: காங்கேயத்துல இருந்து பிரியா, என்னங்கம்மா பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நான் ஹவுஸ் வைஃப் தான் சார்.
2: சரி, சமையல் எல்லாம் முடிஞ்சாச்சா?
4: ஆ, எல்லாம் முடிஞ்சது.
2: சரி,
4: வாங்க சாப்பிட்டு போலாம் சார்.
2: இப்பவே வா.
4: ஆ வாங்க.
2: சரி, அப்படியே கிளம்பி வந்துறோம்.
4: கொடைக்கானல்.
2: அப்படியே பக்கமா?
1: கொடைக்கானல்ல இருந்து வந்தா எவ்வளவு நேரம் ஆகும்? கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகும்ல?
2: ஆமா,
1: 5 மணி நேரத்தை கூட தாண்டும்.
2: சாயந்தரமா போயிடலாம்.
1: சரி, இரவு சாப்பாடுக்கு அங்க உங்க வீட்டுக்கு தான். சரிங்க, துள்ளி.
2: என்ன பாடல்?
4: ஆமாங்க,
2: அப்படிதான் சொன்னோம்.
4: துள்ளி துள்ளி போகும் பெண்ணே, துள்ளி கொண்டு போன

0: வரிகள் தெரியலன்னு கவலைப்படாதீங்க. கூகுளில் போய் லிரிக்ஸ் நடிச்சிங்கன்னா எல்லா பாட்டுக்கும் வரிகள் வரும், அதை பார்த்து அப்படியே பாடிடலாம். சரி, நன்றி.
1: அடுத்த முறை முயற்சி பண்ணுறாங்களா? சரி, இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
0: உங்களுக்காக தான் பூஜா தேடி தேடி எடுத்து போகிறாங்க
2: உங்களுக்காக.
0: சரி,
1: நாகங்கண்ணிமா துள்ளி பாடிடுங்க.
2: துள்ளி துள்ளி விளையாட துடிக்கது மனசு, தோழி மனநாளே காதலின் பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்கது மனசு, பனிமலர் கல்வாசம் பஞ்சனை. அது மேல வரல
0: வரல. என்ன படத்துல இருந்து பாடினீங்க?
1: அரிதினும்
0: அரிதான பாடல்.
1: சரி, அம்மா அதெல்லாம் கொடுத்தா ஏதாவது ஒரு பாட்டு எடுத்துருவாங்க.
0: மகிழ்ச்சிங்க.
1: மகிழ்ச்சிங்கம்மா. நன்றி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஓர் அரிய வாய்ப்பு. மேலும் 25 LED TV, 25 ஃப்ரிட்ஜ், 25 வாஷிங் மெஷின், 25 மொபைல் போன்ஸ், மேலும் பல பொருட்களை பம்பர் பரிசாக அள்ளிச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
3: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
5: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர்.
8: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
9: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
10: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
11: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: ஆர்கேஜி நெய்.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
2: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் 11:17, கோடைப்பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். இன்னைக்கு ஒரே வார்த்தையில் தொடங்கக்கூடிய பாடல்களை நேயர்கள் பாடணும். இப்போ அடுத்து
2: ஆமாம், நம்ம அந்த வார்த்தையை நம்ம தான் கொடுப்போம். என்ன வார்த்தை கொடுக்குறோமோ அந்த வார்த்தையில் தான் தொடங்கி பாடணும். அதோட சேர்த்து வேறு வார்த்தைகளை சேர்த்து பாடக்கூடாது. முன்னாடி 4 வரியாவது பாடணும், சரியான வரிகளோடு பாடணும். இதுதான் நம்ம கேட்குறது. சரி, அடுத்து என்ன வார்த்தை வச்சுருக்கிறீங்க?
1: அடுத்து பொய்.
2: ம், பொய் சொல்லக்கூடாதா?
1: பொய் சொல்லக்கூடாது,
2: பாடணும்
1: பாடணும்.
2: சரி வாங்க. வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
3: வாழ்க வளமுடன் வளர்கிற கோடையப்பம். கரூர் மாவட்டம் நெரூர் தாமரம் பேசுறேங்க ஐயா. ஐயா செல்வாவளா பிரிவுலாமுடன் நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறாங்க. வெயில வெயில் அடிச்சு நல்லா இருக்கிறாங்க.
1: வெயில் கொளுத்துது.
3: நீங்களா குழு குழு இருக்கிறீங்கம்மா? நாங்கள் வெயிலே இங்கே எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்.
1: ஐயோ, கேட்கவே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் நின்றுச்சோன்னு வச்சுக்கோங்க, பனி இங்கே போகும். இப்பயே கொடூரமாக தான் இருக்குது.
2: அப்படியே மிஸ்டா இருக்குங்களா? பனி மூட்டமாக இருக்குது.
3: பனிக்குள்ளே இருந்தால் கூட பரவாயில்லையாட்டு இருக்குது. ஜமாளிச்சிட்டு வெயிலில் ஜமாளிக்கவே முடியலங்க.
2: இல்லைங்க.

0: இடைவேள வடகிழக்கு பருவமழை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா வெயில் குறையும்.
1: எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? பாடம் முடியாத அளவுக்கே தேர்ந்தெடுக்கிறீங்க, பொய் அப்படின்னு
0: கேட்டிருக்கீங்க. எத்தனை பாடல் இருக்குது, என்னங்க பாட முடியாத வார்த்தைன்றீங்க?
1: உடனே வரமாட்டேங்குதுங்க,
0: உடனே வரமாட்டேங்குதுன்னா என்ன பண்றது?
2: இப்ப பொய்ல பாட போறீங்களா இல்லையா?
1: பாடுறேன் பாடுறேன்,
0: பொய் சொல்லியிருக்காரு இல்லேன்னு.
1: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, நீ புரிந்து கொண்டால் அது நினைத்து கொண்டால் அந்த காளையர் பெருமானே. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பூவையர் பெருமானே. அவ்வளவுதாங்க,
0: அவ்வளவு தெரியுமா?
1: அல்ல அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க, நாளை
0: அவ்வளவுதாங்க போதும் அப்படின்றாங்க.
1: போதுங்க,
0: சரி
2: சரிங்க, நன்றி
1: நன்றிங்க, நன்றி.
2: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
0: வணக்கங்க, இப்ப வந்துட்டீங்க.
3: ஹலோ, நான் தஞ்சாவூர்ல இருந்து வள்ளி பேசுறேன்.
0: தஞ்சாவூர் வள்ளி அம்மா. தஞ்சாவூர் எப்படி, வெயிலா இருக்கா மழையா இருக்கா?
3: அப்பா இன்னைக்கு தான் ஈவினிங் வெடிகார்த்தால கொஞ்சம் குளுமைய பார்த்தோம்.
0: மழை தூருச்சா?
3: இல்ல சார், இன்னைக்கு தூர ஆரம்பிக்கல.
0: பனி இருக்கு. பனி இருக்கு.
3: பனி ஆ இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு.
0: அப்போ
3: குளிர் பனி ஆரம்பிச்சிருக்கு.
0: அப்போ கூடிய விரைவில் மழை எதிர்பார்க்கலாம்.
3: பாடுங்க.
2: அம்மா நல்லா பாடுறீங்க, ஆனா வந்து டவர் இல்ல பாருங்க, விட்டு விட்டு கேக்குது, சரியா கேக்க மாட்டேங்குது.
0: பேசும்போது நல்லா இருக்குது, பாட ஆரம்பிச்சா மட்டும்
2: கவுண்ட்
0: மணி ஐயா சொன்ன மாதிரி காதுக்குள்ள கொய்ங்க ஒரு சவுண்ட் வருது, அது எதுனாலேன்னு தெரியல.
4: மற்றும் தீபாவளி சேல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஓர் அரிய வாய்ப்பு. மேலும் 25 எல்இடி டிவி, 25 ஃப்ரிட்ஜ், 25 வாஷிங் மெஷின், 25 மொபைல் போன்ஸ், மேலும் பல பொருட்களை பம்பர் பரிசாக அள்ளிச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. ரூபாய் 500,000 ஜுவல்லரிக்கு பர்ச்சேஸ் பண்ணினா ரூபாய் 5,000 மதிப்பிலான ஒரு இளையராஜா கான்சர்ட் டிக்கெட் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரூபாய் 50,000 பர்ச்சேஸ் பண்ணினா 10+2 டிக்கெட் ஃப்ரீ. ஜுவல்லரி ஷாப்பிங்கும் சேவிங்ஸும் இளையராஜா இசை விருந்தும் ஒரே இடத்துல. ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ் கோர்ஸ்.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கே

0: ஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
2: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
2: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
1: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
3: என்ன ஸ்பெஷல்
4: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
5: சபாஷ், இவ்வளவு வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: அசம் தன்கோ.
1: இது உங்களுக்கு உடைப்பான்மலை 100.5 பாட்டு பட்டாளம். ஒரே வார்த்தையில் தொடங்கக்கூடிய பாடல்களை நேயர்கள் பாடணும்.
2: ஆமாம், நம்ம வார்த்தையை கொடுத்துட்டோன்னா அந்த வார்த்தையில் தொடங்கி நேயர்கள் ரொம்ப அழகாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் பாடிக்கிட்டு இருந்த பாட்டை எல்லாரும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய எண்களில் வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாடணும். சரி, இப்போ என்ன வார்த்தை சொல்ல போகிறோம்
1: அடுத்து? சின்ன கொடுப்போம்.
2: கண்டிப்பாக
1: வந்துட்டாங்க.
2: வாங்க, வணக்கம்.
3: உற்சாகமான முற்பகல் வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வெண்ணாங்கோவில் இருந்து சுமதி திருமுருகன். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கிறோங்கம்மா. யோசிச்சுட்டே இருப்பீங்களா?
3: பேசும்போது பண்பலையில பேசும்போது மட்டுங்க போனிலேயே நான் பேசுறது கேட்டுட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. மத்தவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க.
2: சரிங்க, இல்லை நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்களா இன்னைக்கு என்ன வார்த்தை கொடுப்பாங்க, நம்ம அந்த பாடலை வந்து தயாராக எழுதி வச்சிடலாம்
3: அப்படின்னு
2: பாட சொன்னோம். நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்களா இந்த வார்த்தை கொடுத்தாங்கன்னா நான் ஈஸியாக பாடிடுறேன்
3: அப்படின்னு?
2: சரி, நான் பேசுறேன் உங்களுக்கு கேட்கல போல் இருக்கு. சரி பாடி,
1: சரி பாடுங்க. சின்ன ஆரம்பிங்க.
3: ரோஜா தண்ணீர மாறி மாலை தூடுதே, அந்த வானம் பூக்களை தூவாதோ, புது வாக்கு கவிதைகள் பாடாதோ. சின்ன கண்ணன் தோட்டத்து பூவாக ஒரு தேவதை வந்தவ நீராட, பூவை போல பூத்திருந்தேன் பூக்காக காத்திருந்தேன், பூஜைக்காக பூக்கள் தந்தேன் உங்களை வாழ்வில் மாற்ற.

ஆனந்ததமும் பிறந்தது இங்கே பாபா. உன் மஞ்சள் குங்குமம் ஒளி வீச என் நெஞ்சம் துள்ளது கரை பேசு. சின்ன கண்ணன் தோட்டத்து பூவாக ஒரு தேவதை வந்தது நீராட. திங்கள் வெள்ளி தேய்ந்தாலும் கங்கை வெள்ளம் போய்

0: வாக சின்ன கண்ணன் தோட்டத்து பூவாக ஒரு தேவதை வந்ததை நீராட வெண்ணிற ரோஜா தண்ணிற மாறி மாலை தூண்டுதே அந்த வானம் பூக்களை தூவாதோ புது வாழ்த்து கவிதைகள் பாடாதோ.
1: அருமையா பாடிட்டீங்க. வரிகள்லாம் இப்படி மனப்பாடமா தெரியுமா ஏற்கனவே இல்ல இப்ப தேடி எடுத்தீங்களா?
0: இல்ல எனக்கு கண் பார்வை இல்லைங்க சார். ஆனா இதெல்லாம் சின்ன பிள்ளையில இருந்து கேட்ட பாடல்கள்
1: கேட்டு
0: எனக்கு இந்த 7-8 வருஷமா கண்ணு போயிருக்கு,
1: மனசுல பதிஞ்சிருக்கு அந்த பாடல்லாம்.
0: ஆனா மனசுல பதிவானதுங்க.
1: சரிங்க சரிங்க
0: சார். இன்னைக்கு வந்து என் பையனுக்கு பிறந்த நாள் ஒரு வாழ்த்து சொல்லியிருந்த பரமேஸ்வரனுக்கு.
1: பரமேஸ்வரன் அவர்களுக்கு கோடை பண்பலை சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி. மகிழ்ச்சிங்கம்மா. நன்றிங்கம்மா இணைப்புல வந்ததுக்கு. இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
3: யார் பேசுறீங்க?
2: சகோதரி இருவருக்கும் காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இணைப்பில் இணைவது திண்டுக்கல் மாவட்டம்.

0: அமளி நகர் முத்து.
1: முத்து
0: முத்து
2: முத்து முத்துன்னு தான் நாங்களும் சொன்னோம்.
1: சரிங்க, சின்ன அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கோம், பாடுறீங்களா?
0: பாடிடலாங்க.
1: பாடி அசத்துங்க.
0: சின்ன கிளி வண்ண கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி கூண்டுக்குள்ள வச்சதாறு சொல்லு கிளி. சின்ன கிளி வண்ண கிளி செய்தி சொல்லும்.

0: அவர் பேரு என்ன அதற்கூறு, சின்ன கிளி வண்ண கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி, என்னுடைய பேரை கேட்டதாரு கிளி. யாரு யாரு அது யாரு, அவ பேரு என்ன அதற்கூறு. அவ்வளவுதான் அந்த பாட்டு, அவ்வளவுதான் வரு,
1: அவ்வளவுதான். உங்க பேர் என்னன்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு பாட்டா பாடிட்டீங்க.
2: முத்து முத்தா பாடிட்டாரு.
1: ரொம்ப அருமையா முயற்சி பண்ணீங்க.
2: சரி, நன்றி. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், கரூர்ல இருந்து சுதா தங்கப்பன் பேசுறேன்.
2: சுதா, சரிங்க. சின்ன வார்த்தை கொடுத்துருக்கோம், பாடுறீங்களா?
3: பாடுறேன் மேடம்,
2: பாடுங்க.
3: சின்ன சின்ன தூரல் என்ன என்னை கொஞ்சம் சாரல் என்ன, சிந்த சிந்த என்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன, சின்ன சின்ன தூரல் என்ன என்னை கொஞ்சம்

0: நனைந்து போலும் குளிர்ந்த மனதில் ஏதோ வாசை துடிக்கிறம்மா. மனித ஜாலியில் பசியும் தாகமும் முன்னால் என்றும் தீருமம்மா. வாரி தந்த வல்லல் என்று பாரில் உண்மை சொல்வதுண்டு. இனமும் குழமும் இருக்கும் உள்ளிட்ட அனைவரும் இங்கு சரிசமம் என உணர்ந்திடும் மலையே சின்ன சின்ன. அவ்வளவுதான்.
1: அருமைங்க அருமைங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின பாடல் ரொம்ப அழகாக பாடுறதுக்கு முயற்சி பண்ணீங்க, பாடினீங்க, நன்றிங்க மாணி பிறந்ததுக்கு.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுத்தேன்.
5: ஆஹா, சம்ம வாசனை, அட அட அட அட. அம்மா வந்திருக்காங்க அண்ணா. அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏய் அம்மா எங்க?
4: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ்கோர்ஸ்.

0: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: நேரம் 11:43.
2: கொடைக்கானல் பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். ஒரு வார்த்தையில் தொடங்கக்கூடிய பாடல்களை நேரில் ரொம்ப அழகாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு சொல் கொடுப்போம், அந்த சொல்ல தொடங்கி பாடணும், 4 வரியாவது பாடணும், சரியாக பாடணும், அதுதான் கேட்குறோம். சரி, அடுத்ததா என்ன வார்த்தை கொடுக்க போறோம்?
1: அதான் நீங்க சொல்லிட்டீங்களே, ஒரு சொல் கொடுப்போம். அதான் ஒரு
2: ஒரு
1: கொடுத்துருவோம்
2: கண்டிப்பா. வாங்க.
3: வணக்கம். இருவருக்கும் வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
3: ஈரோடு மாவட்டம் பெருந்திரத்துல இருந்து சிவகாமி பரமசிவம் பேசுறேங்க.
2: சிவகாமி அம்மா
3: சொல்லுங்க சார்.
2: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு தான் இருக்கேங்க.
2: சரி, ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கணும்னா எத்தனை முறை முயற்சி பண்ணுவீங்க?
3: ஒரு 10-20 தடவை முயற்சி பண்ணிடுவேன்.
2: 20 தடவை முயற்சி பண்ணுவீங்க, அந்த நிகழ்ச்சி முடிய வரைக்குமா?
3: ஆமாம், கண்டிப்பாக கிடைக்கிற வரைக்கும், லைன் கிடைக்கிற வரைக்கும்.
2: சரி,
3: கிடைக்கலன்னா முடிகிற வரைக்கும்.
2: சரி, இப்போ வந்திருக்கிறீங்க நிகழ்ச்சிக்கு, உங்களுக்கான வார்த்தை ஒரு அப்படின்னு கொடுத்துருக்குறோம், பாடலாமா?
3: ஆ, பாடலாங்க. ஒரு மாலையில வெயில் நேரம், அழகான இலையுதிர் காலம், சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன்,

அவனே அவள் அள்ளி விட்ட பொய்கள் நடுநடுவே கொஞ்சம் மெய்கள் இதழோரும் சிரிப்போடு கேட்டுக்கொண்டே நின்றேன். அவள் இன்று பார்க்கும் ஒரு தருணம் என் வாழ்வில் சர்க்கரை நிமிடம் வீக்கு.

0: அவ்வளோதாங்க.
1: பரவாயில்ல, நல்லா பாடுறீங்க, நன்றிங்கம்மா.
2: படுத்து நேர் இருக்கிறாங்க. வணக்கம்.
3: இசை ராட்சசன் கோடை பன்வளிக்கும் இரு அறிவிப்பாளருக்கு அன்பு வணக்கம்.
1: இப்படி ஒரு புலி புரியா, யாருங்க?
2: இசை ராட்சசன்
3: தர்மாதிபுரத்துல இருந்து கோபாலசாமி பேசுறேன்.
1: கோபாலசாமி ஐயா, இந்த வரிகள் யார் எழுதி கொடுத்தா? நீங்களா எழுதுனீங்களா?
3: நாங்களா
1: பாடலாமா?

0: பெண்ணிரத்து பூத்தரமோடு கட்டி வைத்த பூமலையோ மன்னவனின் மாளிகையோ. நன்றிங்க.
1: போன வேகத்துல அப்படி நன்றி சொல்றீங்க.
2: கேட்டீங்க, ஒரு வார்த்தை கொடுத்தீங்க, ஒரு நாதும் கொடுத்தீங்க, பாட்டேன்
1: கிளம்புறேன், முடிஞ்சு வேலை. நன்றிங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார். கரூர் காந்தி கிராமம் கனிமொழி வீரமணிங்க சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். கனிமொழி அம்மா ரொம்ப கனிமா பேசுறீங்க. டீ குடிக்கல? 11 மணி டீ குடிக்கலையோ?
3: இல்ல சார், இனிமே தான்
1: பாடிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. சரி, பாடலாமா?
3: பாடலாம் சார். ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊவலாடுதோ

0: உள்ளம் இன்று வாடி போகுதே. ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ. நன்றி சார்.
1: பக்கத்துல யாரும் நின்று கைது எட்டுறாங்களா?
2: நாங்களே மியூசிக் கொடுத்துருவோம்.
1: ஆமா, இடையில அங்கங்க சிரிக்கிறீங்க.
0: அப்படிதான்
1: இருக்கணும். வெரி குட் மகிழ்ச்சிங்க, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.

0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: பொறுத்து இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: கொடைக்கானல் பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி நிறைய வார்த்தைகள் கொடுத்தோம். ஒவ்வொரு வார்த்தையுமே வரிகளை தேடி கண்டுபிடிச்சி நேயர்கள் ரொம்ப அழகாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன வார்த்தை கொடுக்க போகிறோம்?
2: இப்போ ஆசை கொடுப்போம்.
1: சரி, ஆசையாக பாட வர்ற நேயர் யார்? வாங்க, வணக்கம்.
3: வணக்கங்க.
2: வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா.
3: ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சி கிராமத்திலிருந்து கலிதா
1: கொஞ்சம் தொலைபேசிய தள்ளி வச்சு பாடுங்க பாப்போம்.
3: பின்னால்

0: வழங்கி பதிப்பான் எப்பொழுது
1: எங்களுக்கும் ரொம்ப ஆசைதான் எங்களுக்கு பாட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு, இருந்தாலும் நேரம் குறைவாக இருக்கிறதுனால நன்றிங்கம்மா. இனிப்பா வந்ததுக்கு.

0: இனி செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்க பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவராத்திரி விழாவின் நான்காம் நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ள திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பால தண்டாயுதம் கார்த்திகேயன் ஆகியோருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டு திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் கீழ் 20 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய இந்திய கலாச்சார தொடர்புகள் குறித்த 3 நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்து 1,08,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர், ரக்ஷிதா ஸ்ரீ, தன்யா ஹேமந்த், மால்விகா பன்சூத், அன்மோல் கார்ப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னோ பபார்கர், மாத்வின் காமத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
3: ஆர்கேஜி நெய்.
4: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை.
7: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
1: வழங்கும் மகளிர் நேரம்.
8: நண்பகல் நேரத்தை நைமிகு இசையாலை செய்து பார்ப்போற்றும் பாவேற பைந்தமிழ் ரகங்களால் வரவேற்று அவர்களோட அன்போடு அளவலாவும் இனிய தருணமாக நம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல, நடிக்க வாருங்கள் சகோதரிகளை. உங்களுக்காகவே வெள்ளித்திரை வசனங்கள் காத்திருக்கின்றன. 0-4-5-4-2 முன்னிணைப்பாக இணைத்து 24-24-24 இதுவரை எந்த நேரலை நிகழ்ச்சியிலும் பங்கேற்காத அறிமுக சகோதரிகள் மட்டும் பங்கேற்கலாம். 24-24-26 மற்றும் 24-24-29 ஆகிய எண்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. வாங்க நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்குங்க. நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே சுப்பிரமணியம் சுரேந்தர். இனிய நண்பகல் நேர வணக்கங்கள் சகோதரிகளே. நடிக்கலாமா நிகழ்ச்சியில் யார் முதலாவதாக? வாங்க.
9: வணக்கம் சகோதரன்.
8: வணக்கம். யார், எங்கிருந்து?
9: மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில இருந்து கௌசல்யா.
8: கௌசல்யா உசிலம்பட்டியில இருந்து நடிக்கலாமா?
9: நடிக்கலாம் சார்.
8: உங்களுக்கான வசனம் வருது, கேளுங்க.
10: வாய வச்சு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்க கிட்ட எகத்தாலும் பேசிருக்கு. பட்டாசரத்து கொஞ்சம் அவன் ஆத்த வாயில போட்டா அன்னைக்கு சிதறன பல்லு தான் இது.
8: வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப அடுத்து யாரு? வாங்க. வணக்கம்.
11: ஹலோ,
8: யார் பேசுறீங்க?
11: பவித்ரா, ராமநாதபுரம் மாவட்டம்.
8: இருங்க, கவிதா எங்க இருந்து பேசுறீங்க?
11: பவித்ரா. ஆமா.
8: எங்க இருந்து பேசுறீங்க?
11: தரக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம்.
8: ராமநாதபுரமா?
11: ஆமா.
8: சரிங்க, நடிக்கலாமா?
11: நடிக்கலாம்.
8: உங்களுக்காகவே வசனம் வருது, கேளுங்க.
11: என்னாச்சு,
8: எல்லாருமே வானொலி சத்தத்தை அதிகமா வச்சிருக்கீங்களா?
11: இல்ல,
8: இப்ப கேக்குதா? சரியா இருக்கா?
11: சரி,
8: இப்ப பேசுங்க.
11: மறுபடியும்
8: ஆனால் சரியாக கேட்கல. இருந்தால் நல்ல முயற்சிமா. வாழ்த்துக்கள் பவித்ரா. இப்போ அடுத்து யாரு? வணக்கம்.
12: வணக்கம்ங்க.
8: யார் பேசுறீங்க?
12: நல்லா இருக்கிறீங்களா?
8: நன்றாக இருக்கு.
12: குமரேஸ்வரிங்க, திருப்பூர் மாவட்டம்ங்க.
8: குமரேஸ்வரி திருப்பூரில் இருந்து?
12: ஆமாங்க.
8: சரிங்கம்மா.
12: திருப்பூர் மாவட்டம்ங்க.
8: சரிங்க, திருப்பூர் மாவட்டம், திருப்பூர்ல இருந்து. சரிங்கம்மா, உங்களுக்கான வசனம் வருது, கேட்டு நடிக்கலாமா?
12: நடிக்கலாம்.
8: கேளுங்க.
10: உண்ணாவிரதத்துக்கு யாரோ செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்லறதா இவன் முடிவு
12: பண்ணிட்டான்ப்பா. சார் கொஞ்சம் இன்னொரு டைம் போடுங்க.
8: இன்னொரு முறை கேளுங்க.
10: உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்லறதா இவன் முடிவு
12: பண்ணிட்டான்ப்பா. சரி. உண்ணாவிரதம், உண்ணாவிரதம் இருக்கிற இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க.
8: ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடமா இருக்கு.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம்.

0: இருங்க பேசுங்க, இன்னும் நிறைவா ஒரு முறை அந்த வசனத்தை கேட்டுட்டு ஒரே டேக்ல பேசிருங்க.
1: சரிங்க.
2: உள்ளாவரத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்கய்யா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்லறதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா.
0: சரிங்க, நல்ல முயற்சி பண்ணீங்கம்மா. வாழ்த்துகள் முருகேஸ்வரன், நன்றிமா.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
1: ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர், ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை
0: வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
6: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
7: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
6: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
7: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
6: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
8: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
9: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
10: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுக்க.
11: ஆஹா, சம்ம வாசனை! அட்டட்டாங்க. அம்மா எங்க?
10: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
12: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
13: திண்டுக்கல்ல ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதிஸ் ஸ்டோர்ல இந்த ஃபெஸ்டிவ் சீசன் ஷாப்பிங்க்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஆஃபர். இசைஞானி இளையராஜா அவர்களின் நேரடி இசை நிகழ்ச்சிய நேர்ல கண்டு ரசிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒவ்வொரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஜுவல்லரியா ஷாப்பிங் பண்ணும் வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் 5000 மதிப்பிலான ஒரு கான்சர்ட் டிக்கெட் ஃப்ரீ. ஷாப்பிங்கோட சேர்த்து இளையராஜா அவர்களின் இசை விருந்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதிஸ் ஸ்டோர், CSI ஸ்கூல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், சாலை ரோடு, திண்டுக்கல், TMB பக்கத்துல.
14: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
15: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
16: பாட்டி, என்ன குடிக்கிறீங்க?
17: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
16: இது எதுக்கு?
17: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
16: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
18: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், RKG நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பானே. இந்த டயபெட்டிக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக பார்க்கறது முதலாம் வகை இரண்டாம் டைப் 1 டைப் 2. இந்த டைப் 2 அப்படின்னு சொல்கிறது வந்து வரதுக்கு முக்கியமான காரணங்கள், அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்னு அதிக பேர் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கும். இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட், இன்சுலின் எதிர்ப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை, இன்சுலின் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாம் தெரியும், அந்த நம்ம உடம்புல இருக்கிற பேன்க்ரியாஸ் கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்லேருந்து சுரக்கிற ஒரு வகையான இன்சுலின் வந்து சுரப்பி தான் இன்சுலின், அதுதான் வந்து சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணுற வேலையை செய்யும். இப்போ இது என்ன ஆகுனா வந்து இப்போ நார்மலாக என்ன ஏன் வெயிட் கூடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்ற உணவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கார்போஹைட்ரேட் உணவுகள் எதையும் எடுக்கிறீங்க, மாவுச்சத்து உணவு எடுக்கிறப்ப இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்கும். இந்த இன்சுலின் அதிகமாக சுரக்க சுரக்க சுரக்க என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு உடம்பு வெயிட் கூடிக்கிட்டே போகும். இந்த உடம்பு வெயிட் கூட கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இன்சுலின் செய்ய வேண்டிய வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணுற வேலைகள். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல் கெட்ட கொழுப்புகள் எல்லாம் வந்து சுகர் என்ன பண்ணணும் கெட்ட கொழுப்பை மாற்றி நார்மலாக வந்து இந்த இன்சுலினோட வேலை என்னன்னா உடம்புல இருக்க எல்லா செயல்களுக்கும் வந்து பிரித்து கொடுத்து சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை வந்து கல்லீரலில் சேர்த்து வைக்கும் தேவைக்காக. இது வந்து என்னாகனா தேவைக்கு அதிகமாக இருக்கிறப்ப என்னாகுன்னா இதை வந்து கொழுப்பாக மாற்றி உடம்புல இருக்க எல்லா இடங்களிலும் முக்கியமாக வயிற்றில் தொடையில் இந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன அப்படின்னா வந்து கொழுப்பாக வந்து படிய ஆரம்பிக்கும். அதனால நம்ம வந்து உடல் பருமன் கூடிக்கிட்டே போகும். அதைத்தான் நம்ம வந்து ஒபேசிட்டின்னு சொல்லுவோம், வெயிட் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வெயிட் அதிகமாக இருந்தாலும் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை உருவாகுது. இந்த எதிர்ப்புத்தன்மை உருவாகிறனால தான் இரண்டாம் வகை டைப் 2 உருவாகிறதுக்கு அதிக பேருக்கு இதுதான் முக்கியமான காரணங்களாக இருக்குது. அப்போ என்ன ஆகுனா உடம்புல இருக்கிறத இன்சுலின் வந்து சுரந்தாலும் அது சரியாக வேலை செய்யலை. அந்த சரியாக வேலை செய்யலைன்னா இரண்டாம் வகை சர்க்கரை நோயை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக உடற்பயிற்சி நல்லா செய்கிறாங்க, மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வாக் பண்ணுறாங்க, மாவுச்சத்து அளவுகளை வந்து 90% எடுத்துக்கிட்டு இருக்கதை 45-50% கொண்டு போகிறாங்கன்னா 100% என்ன ஆகும் அப்படின்னா 100% இவங்க சர்க்கரை வந்து கண்ட்ரோல் பண்ணுற நிலைமைக்கு போயிடுவாங்க, டயபெட்டிக் ரெமிஷன் சொல்லுவாங்க அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. அதாவது மருந்து மாத்திரை இல்லாமல் உணவு கட்டுப்பட எக்ஸசைஸ் மூலமாகவே நீங்கள் வந்து சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். இது வாய்ப்புகள் 100% இருக்குது நேர்களே. அதனால் வந்து உடல் பருமன் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து உடல் வெயிட்டை குறைக்கணும். உடல் வெயிட்டை குறைக்கிறது கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு அதோட குறைக்கலாம், அதோட எக்ஸசைஸ் பண்ண. சில பேருக்கு இதையே பார்த்தீங்கன்னா உடல் பருமன் வந்து நாங்கள் வந்து பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் உடல் பருமனை பிரிப்போம். இதில் வந்து உடல் பருமன் வந்து 25 கீழே இருக்குது பிஎம்ஐ அப்படின்னா வந்து அவங்க நார்மலாக இருக்கான்னு அர்த்தம் சரிங்களா. 25-30 பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்னு சொல்லுவோம். 30 மேலே உள்ளவங்களை வந்து நாங்கள் வந்து ஒபேசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்கும்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணுவோம். இவங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேருக்கு பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, வந்து ஆப்ரேஷன் மூலமாக வெயிட்டை குறைக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் வடிவத்தில் மருந்துகள் வந்துருச்சு, அந்த இன்ஜெக்ஷன் மருத்துவர் ஆலோசனை எடுக்கிற போகிற நல்லபடியாக வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்புகள். இதெல்லாம் இந்த மாதிரி வெயிட்லாம் குறையிறப்ப என்னன்னா டைப் 2 என்ற இந்த இரண்டாம் வகை சர்க்கரை நோய் வந்து நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்க நேர்களே.
2: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72-00-74-54-10 எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்கள்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமா கூட எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம்.
0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல் நவீன வளாகம்.

0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை.

0: சாலை உலகபுரம் ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கொடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் நிகழ்ச்சி நேர்களை, இந்த எண்களில் இப்போ நீங்கள் வரலாம். அந்த எண்களில் சில தொழில்நுட்ப கோளாறுனால இப்போ இந்த எண்களில் வரலாம். 94-870-77-44-8 94-870-77-44-8 இந்த எண்ணில் வாங்க. அந்த நம்பரில் வர முடியலன்னா அதுக்கடுத்து இன்னொரு எண் 96-55-24-24-29 96-55-24-24-29 இன்னொரு முறை சொல்லிடலாமா? 94-870-77-44-8 இந்த எண்ணுக்கு வாங்க. அல்லது 96-55-24-24-29 இந்த இரண்டு எண்களும் இருக்கு. இப்போ யார் இணைப்பில் வாங்க? வணக்கம்.
6: வணக்கம்,
5: யார் பேசுறீங்க?
6: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து பேசுறேன்.
5: கோவில்பட்டி புவனா,
6: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
5: நலம். புவனா அவர்களே, நடிக்க தயாரா இருக்கீங்களா? உங்களுக்காக ஒரு வசனம் வருது, கேளுங்க. கேட்டுட்டு அதே மாதிரி எல்லா வசனமும் ஏசி தான் கேளுங்க.
7: இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பா கேட்கலாமா?
5: கேட்டீங்களா? இன்னொரு முறை கேளுங்க.
7: இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பா கேட்கலாமா?
5: சொல்லுங்க.
6: இதோப்பா, தண்ணியில் இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பு அடிக்கிறாங்கம்மா?
5: அருமை, அருமை, அருமை. நன்றிங்க போனா, வாழ்த்துகள். இப்ப அடுத்து யாரு காத்திருக்கீங்க? கொடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் நாங்களும் நடிப்போம்ல. இப்ப யார் நடிக்க போறீங்க? வணக்கம்.
8: ஹலோ,
5: யார் பேசுறீங்க?
8: தேனி மாவட்டம் கம்பானபள்ளி இருந்து நிவேதா பேசுறோம்.
5: நிவேதா பேசுறோமா? பேசுறீங்களா?
8: பேசுறோம். மொக்கமாய் குரூப்ல இருந்து 20 பேரு.
5: 20 பேரும் நிவேதாவா?
8: 20 பேருமே நிவேதாவே.
5: அதான் நிவேதா பேசுறோம்ன்றீங்களா? நிவேதா பேசுறேன்னு சொல்லணும்.
8: ஆஹா, நாங்க எல்லாம் சேர்ந்துதான் உங்க கூட பேசுறோம்.
5: ஓ, வெளியே கேட்பது ஒரு குரல், உள்ளே இருப்பது பல குரல்கள்.
8: ஆமா,
5: சரிங்க சரிங்க.
8: நாங்க எல்லாரும் ஒண்ணுதான்.
5: சரிங்க, எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய நிவேதாக்களுக்கு வணக்கம். சரிங்களா, உங்களுக்காக வசனம் வருது.
8: சொல்லுங்க,
5: வசனம் கேக்குறீங்களா?
8: கேக்குறேன்.
5: கேளுங்க.
9: சமயத்தை பக்கமா வந்தீங்கன்னா, மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, நண்டு வறுவலு, காடை கவுடாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ.
8: ஊரை எனக்கு ஏத்தத போட்டிருக்கீங்க.
5: அப்படியா இருக்கு?
8: இன்னொரு தடவை போடுங்க.
5: இன்னொரு தடவை கேளுங்க.
9: சமயத்தை பக்கமா வந்தீங்கன்னா, மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, நண்டு வறுவலு, காடை கவுடாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ.
8: சமையல் கட்டு பக்கம் வந்தீங்கன்னா, மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, காடை கவுதாரி எல்லாம் இருக்கு. வந்து சாப்பிட்டு போங்க.
5: ஆறுமங்க விடுங்க. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, அழகா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் நிவேதா அவர்களே. கோடை பண்பலை 100.5

0: 5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகள் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
2: ஆர்கேஜி நெய்.
3: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை.
6: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
0: வழங்கிய மகளிர் நேரம்.
5: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் பொன்னான நேரம் நண்பகல் 12:30.
6: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
5: கொடி பண்பலை 100.5 மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல. இப்ப யார் இணைப்புல? வாங்க, வணக்கம்.
7: வணக்கம் சார்.
5: யார் பேசுறீங்க?
7: லலிதா சார், திண்டுக்கல் மாவட்டம் பல்லப்பட்டி.
5: லலிதா அவர்களே, நன்றாக இருக்கிறோம் அம்மா. சரி, வசனத்தை கேட்டு நடிப்போமா?
7: நீ வேற அப்படின்னு சொல்லுவாரு.
5: நன்றிங்க லலிதா அவர்களே,
7: எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
5: மகிழ்ச்சிமா,
7: ரொம்ப நன்றி சார்.

0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை வளரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: என்ன ஸ்பெஷல்
3: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர்.
5: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: உங்கள் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை கோல்டு சில்வர் டைமண்ட்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். ஆன்டிக் நகைகள் பவுனுக்கு ரூபாய் 10,000 சலுகை. எல்லோ கோல்டு நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 சலுகை. பெரும்பாலான வெள்ளி பொருட்களுக்கு 0% செய்கூலி சேதாரம். ஸ்ரீ வாசவி கோல்டு சில்வர் டைமண்ட்ஸ், திண்டுக்கல், கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஆர்கேஜி நெய்
1: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கொடி பண்பலை 100.5 மகளிர் நேரம் நிகழ்ச்சி நம்ம அணிஞ்சிருக்கோம். 12:38 நேரம் வேகமாக போயிட்டு இருக்கு. அந்த நேரத்திற்கு ஏற்ப வேகமாகவே சகோதரிகள்லாம் வந்து வசனத்தை கேட்டு அதே மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரு வாங்க? வணக்கம்.
4: வணக்கம் சார், சிவகங்கை மாவட்டம் ஆத்தங்குளம் இருந்து பூவரசி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
3: நன்றாக இருக்கிறோம் பூவரசி அவர்களே. எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு சார்.
3: சரிங்கம்மா, வசனம் கேட்டு நடிக்கலாமா?
4: நடிக்கலாம் சார்.
3: தயார், கேளுங்க. சரிங்கம்மா, அருமைமா, நன்றி. ஒரே முறை கேட்டு நடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். இப்ப அடுத்து யார் இணைப்புல? வாங்க. வணக்கம்.
5: வணக்கம். கரூர் மாவட்டம் மாயனூர்ல இருந்து உஷாராணி.
3: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
3: சரி, உங்களுக்கான வசனம் வருது, கேட்டு நடிக்கலாமா?
5: நடிக்கலாமே.
3: கேளுங்க.

0: சொல்லுங்க
1: அருமை, நல்லா சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள். என்ன ஒரே முறை கேட்டது எல்லாமே டக்கு டக்குங்கிறாங்களே. அடுத்து யாரு? வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
2: ஸ்ரீதேவி, நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா?
1: நலம் உங்க ஸ்ரீதேவி?
2: ஆமாங்க.
1: சரிங்கம்மா, நலம்மா. வசனம் கேட்டு நடிக்க தயாரா இருக்கீங்களா?
2: பண்ணலாங்க சார், ஏதோ
1: ஏதோ பண்ணலாம், கேளுங்க.
3: நல்லவேளை எவனும் பாக்கலப்பா. சுனாப்பாடா லேசாதான் வங்கி இருக்கு, எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு யாரும் அசைக்க முடியாது. ஆமா,
1: அந்த அந்த சிரிப்பும் வேணும் கடைசியில, அந்த சிறுமலம்.
2: சார் நான் வடிவேல ஆக முடியாது, இருந்தாலும் பண்ணலாம் சார். ஒரே ஒரு முறை,
1: இன்னும் ஒரு முறை கேளுங்க.
3: நல்லவேளை எவனும் பாக்கலப்பா. சுனாப்பாடா லேசாதான் வங்கி இருக்கு, எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு யாரும் அசைக்க முடியாது. ஆமா,
2: உன்னை
1: யாரும் எதுவும் பண்ண முடியாது. அருமை, அருமை, வாழ்த்துகள். நன்றிங்க உஷாராணி அவர்களே.

0: குடிப்பண்பலை 100.5 மகளிர் நேரம். நாங்களும் நடிப்போம்ல. இப்ப யாரு வாங்க? வணக்கம். என்னங்க கேட்க மாட்டேங்குது? வானொலி சத்தம் அதிகம் வச்சிருக்கீங்களா? ஸ்பீக்கர்ல ஸ்பீக்கர் ஹிட் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. யார் எங்க இருந்து? நாகலட்சுமி. கேக்கலாமா உங்களுக்கான வசனத்தை?
1: என்னங்க
0: புரியல?
1: இன்னொரு
0: முறையா கேளுங்க. இன்னொரு முறை
2: தகல. இப்ப நடந்ததெல்லாம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும், குறிப்பா நம்ம இப்ப அடி வாங்கின மேட்டு
3: சொல்லவே
1: மாட்டேன். நம்ம அடி வாங்கின முக்கியலா நம்ம கிட்டே இருக்கட்டும், குறிப்பா அதுக்கப்புறம்
0: வேற. இன்னொரு சரி, இன்னொரு முறை நிறைவே ஒரு முறை கேளுங்க. கேட்டுட்டு நடிங்க.
2: தகல, இப்ப நடந்ததெல்லாம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும், குறிப்பா நம்ம இப்ப அடி வாங்கின மேட்டு
3: சொல்லவே மாட்டேன்.
1: தகல, நடந்ததெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும், குறிப்பா நம்ம அடி வாங்கின விஷயம்
0: யாருக்கும் தெரியக்கூடாது.
1: யாருக்கும் தெரியக்கூடாது.
0: இப்ப இன்னொரு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க.
1: மறந்து போச்சு.
0: மறந்து போச்சா? சரிம்மா, அருமை, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள், நன்றிங்க. இப்ப யாரு அடுத்து வாங்க? வணக்கம், வந்துட்டீங்க பேசலாமே. ஏன் மௌனமா இருக்கீங்க? பாட்டில் வேற மியூசிக், என்ன சொல்ல போகிறாயின்னு வருது. யார் வரீங்க, என்ன சொல்ல போகிறீங்க, உங்கள் பேரை சொல்லுங்கள். சரியா, இன்னும் வரலை போல. கொடி பண்பில் 100.5 மகளிர் நேரம். நாங்களும் நடிப்போம்ல. வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம், யாருங்க இணைப்பில் பேசலாமா? வணக்கம்,
4: பேசலாங்க.
0: உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
4: என் பேர் அக்கம்மாள்.
0: அக்கம்மாள், எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: கரூர்ங்க.
0: சரிங்கம்மா, உங்களுக்காக ஒரு வசனம் வருது, கேட்டுட்டு அதே மாதிரி நடிக்கிறீங்களா?
4: ஆ சரி.
0: நான் உங்களுக்கான வசனத்தை கேளுங்க.
5: பெருசு, இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ போ போ.
0: கேட்டிங்களா?
4: இன்னொரு வாட்டி போடுங்க சார்.
0: இன்னொரு முறை கேளுங்க.
5: பெருசு, இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ போ போ.
4: பெருசு, இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும்.
0: தேவையில்லாம சுரண்டி பார்க்க
4: சுரண்டி பார்க்காத
0: தாங்க மாட்டேன்.
4: தாங்க மாட்டேன். போ போ போ.
0: அருமைமா, அருமைமா, வாழ்த்துக்கள், நன்றிங்க அக்கமல் அவர்களே.
6: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும்

0: வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய்திகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம்.
1: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும்
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: பெண்களே, 40 வயதை கடந்த நீங்கள் உங்கள் மார்பக ஆரோக்கியத்தை பற்றி கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. பிரஸ்ட் கேன்சரை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் சிகிச்சைக்கான வாய்ப்பு

0: சிறப்பாக இருக்கும். சென் கேன்சர் சென்டர் வழங்கும் இலவச மாமோகிராம் பரிசோதனையை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கால் 8754819593. கேன்சருக்கு நல்ல ஆன்சர்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, பாலியல் வன்முறைக்கு ஆளான ஒரு குழந்தைக்கு மருத்துவ உதவி எவ்வளவு முக்கியங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கும் பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை பாலியல் ரீதியான வன்முறைக்கு ஆளாகும்போது அந்த குடும்பத்தினர் அச்சத்துலேயும் பதற்றத்துலேயும் அப்படியே உறைஞ்சி போயிடுறாங்க. அதுலேயும் அந்த குழந்தை கர்ப்பமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், அந்த குடும்பத்தில் சுனாமி தான். அந்த சூழ்நிலையில் இந்த சட்டமும் மருத்துவமும் எப்படி நமக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் மருத்துவர் பரிசோதிக்கணும். அப்போது அந்த மருத்துவ பரிசோதனையின் பொழுது குழந்தையினுடைய பெற்றோரோ அல்லது குழந்தைக்கு முழுமையாக நம்புகிற ஒரு நபரோ, ரெண்டு பேருமே இல்லாத சூழ்நிலையில் நிர்வாகம் நியமிக்கின்ற ஒரு பெண் பணியாளரோ யாராவது ஒருத்தங்க கட்டாயமாக அந்த குழந்தை கூட இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதை தவிர குழந்தைக்கு தேவைப்படுற ஹெச்ஐவி, ஹிப்பாட்டிட்டிஸ் பி போன்ற பாலியல் தொற்றுகளுக்கான பரிசோதனைகள், அதற்கான தடுப்பு சிகிச்சைகள், இதெல்லாம் காலதாமதம் இல்லாமல் வழங்கணும் அப்படின்னு சட்டமே சொல்லுது. தொற்றுநோய் ஏற்படுகிற அபாயம் இருப்பதா மருத்துவர்கள் கருதினாங்கன்னா ஹெச்ஐவி போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ்ன்னு சொல்கிற அவசர தடுப்பு மாத்திரைகளை சம்பவம் நடந்த 72 மணி நேரத்துக்குள்ளே தொடங்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் தொடங்குகிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அதில் பலன் கிடைக்கும். அடுத்த முக்கியமான அம்சம், எதிர்பாராத கரு உறுதலை தடுத்தல். பூப்பெய்திய சிறுமிக்கு தேவைப்படுற கர்ப்ப பரிசோதனையை உடனே செய்யணும். கர்ப்பத்தரிப்பை தடுக்கக்கூடிய அவசர கருத்தடை முறைகளை உடனடியாக தொடங்குறது ரொம்ப நல்லது. 72 மணி நேரத்துக்குள்ளார இது மிக சிறப்பாக செயல்படும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. மருத்துவ வழிகாட்டுதலின்படி 5 நாட்கள் வரை கூட இந்த கர்ப்பத்தை தடுக்கக்கூடிய சில முறைகளை பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நேரம் கடத்தாமல் மருத்துவமனைக்கு உடனடியாக செல்ல வேண்டும் என்பதை மனதிலே நம்ம நிச்சயமாக பதிவு செய்து வச்சுக்கணும். ஒரு சிறுமி ஏற்கனவே கருவுற்றிருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? இங்கே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா திருத்தப்பட்ட கருக்கலைப்பு சட்டம் சில கால வரையறைகளை கொடுத்துருக்கிறது அந்த கருவை கலைக்கிறதுக்கு. அது என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். 20 வாரங்கள் வரை இந்த கருவை கலைக்கணும், கர்ப்பத்தை முறையாக கலைக்கணும்னா ஒரு பதிவு பெற்ற மருத்துவரினுடைய கருத்து, 20 வாரத்திலேருந்து 24 வாரங்கள் வரையிலான கர்ப்பம்னா அதை கலைப்பதற்கு 2 பதிவு பெற்ற மருத்துவர்களினுடைய ஒப்புதல் நமக்கு தேவை. இதையும் தாண்டி 24 வாரங்களை தாண்டிய கர்ப்பம் அப்படின்னு சொன்னால் அந்த நடைமுறை இன்னும் தீவிரமானது. அந்த சூழ்நிலைகளில் மருத்துவ வாரியத்தினுடைய பரிந்துரை நமக்கு தேவைப்படும். அந்த சமயத்தில் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் கூட தேவைப்படலாம். அதனால் மாதவிடாய் தள்ளி போனாலோ அல்லது கர்ப்பம் குறித்த சின்ன சந்தேகம் வந்தாலோ பயந்து போய் உட்கார்ந்துருக்காம உடனடியாக காலத்தை வீணடிக்காமல் மருத்துவமனையை அணுகுவது, மருத்துவரிடம் உதவி பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், குழந்தையினுடைய நலன்தான் முக்கியமானதுன்னு. குழந்தையினுடைய உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். சட்டமும் மருத்துவமும் சேர்ந்து நமக்கு எப்பயுமே துணையாக இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் சட்டத்தையும் மருத்துவத்தையும் நம்பி அதை பயன்படுத்தி கொண்டால் உங்கள் குழந்தை நலமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
3: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கிய
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல, சகோதரிகளும் அழகாக நடிச்சாங்க.
4: நிகழ்ச்சியில் பங்கேற்ற பங்கு பெற முயற்சித்த

சகோதரிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்த நன்றி நேர்களை. இனி நம் கொடைப்பண்பலை 100.5 தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நெஞ்சம் நிறைக்கும் பாடல்களை கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

0: தொடர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
4: இனிய வணக்கம் நேயர்களே. உணர்வில் உயிரில் கலந்த இசை. கேட்கும் பாடல்கள் ஏராளம் என்றாலும் சில பாடல்களை மட்டும் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என தோன்றும். அப்படி நீங்கள் விரும்பிய இசையை, உங்களின் கடித வழி விருப்ப பாடலை உங்களிடம் தருகிறது, உங்களிடம் சேர்க்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் முதலாவதாக 1971 வெளிவந்த திரைப்படம் அவளுக்கு என்று ஒரு மனம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி, அன்னை இந்திரா நகர், அங்கிருந்து இளஞ்செழியன், தமிழரசு, தமிழ்வாணன், துளசியம்மாள், வைஜெயந்தி மாலா, பொன்வதனா, இவர்களுக்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார் எஸ் ஜானகி.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1965 வெளிவந்த திரைப்படம் ஆசைமுகம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தென்காசி சுபலாபுரத்திலிருந்து குணசேகரன், பாரத் பிரியன், அதிதீரன் இவர்களுக்காக எஸ்எம் சுப்பையா நாயுடு இசையில் வாலியின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீல்.

0: மட்டும்
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
5: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
4: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
5: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
4: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம கொடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: அடுக்களை வழியே வாசனை வீசும், அன்பின் சுவையோ நாவில் கூடும், உறவுகள் கூடி மகிழ்ந்துண்ணும் பண்டிகை காலத்தில் பலகாரம் செய்திட நாளொரு தீபாவளி பலகாரம். பலகார குறிப்புகளோடு கரூர் மணி மாஸ்டர்.
10: கோடை பண்பலை நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நான் உங்கள் மணிமாஸ்டர். இந்த தீபாவளி இனிப்பு பலகாரங்களை நம்ம கோடை பண்பலையோடு கொண்டாடி மகிழ நாள் ஒரு இனிப்பு பலகாரமாய் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடியதுதான் ஸ்வீட் சோமாஸ். குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய சோமாஸ். இந்த சோமாஸ் பார்த்திங்கன்னா நம்ம டெல்லி, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஹைதராபாத், தமிழகம் மற்றும் நிறைய பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த சோமாஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான சுவை, சாப்பிட்றதுக்கு பூரி மாதிரியும் இருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் இருக்கும். இந்த பூரிக்குள்ளே ஒரு ஸ்வீட் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு சுவை. இதை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, கோதுமை மாவு 500 கிராம். கோதுமை மாவில் ஏன் எடுக்கிறோம்னா, மைதா மாவு நிறைய பேர் அது பயன்படுத்த மாட்டாங்க, ஆனால் அந்த மைதா மாவில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை ஒயிட்டாக இருக்கும், பார்க்க நல்லா பாலிஷாக ஷைனிங்காக இருக்கும். ஆனால் கோதுமை மாவில் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஆனால் அதனால் நமக்கு வந்து இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு எடுத்திருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 சிட்டிகை உப்பு, இதற்கு தேவையான தண்ணி அவ்வளோதாங்க. 2-3-4 பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் சோமாஸ். இந்த சோமாஸிற்கு இந்த பேர் என்ன பார்த்திங்கன்னா, அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் பார்த்திங்கன்னா டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாவில் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி அதை கெட்டியாக ஆக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் தான் டோ. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு சப்பாத்தி மாவோட கெட்டியாக பிசையணும். அப்போ தான் வந்து இந்த பூரி வந்து நல்லா ஃபினிஷிங்காக நல்ல பப்புள்ஸ் பலூன் மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப

மாவு லூஸாக பண்ணிங்கன்னா மாவு வந்து அப்படியே உள்ளே அமுங்கி போயிடும். இதையெல்லாம் ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி போட்டு மாவை காயாமல் பார்த்துக்கணும். லாஸ்ட் வரைக்கும் காயாமல் பண்ணிங்கன்னா தான் ரொம்பவே நல்லா வரும். ஒரு 10 நிமிஷம் டு ஒரு 5 நிமிஷம் ஆகுது ஊறுறக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சோமாஸுக்கு தேவையான ஸ்டப்பிங், அதாவது உள்ளே வைக்கக்கூடிய பூரணம், அதை நீங்கள் ரெடி பண்ணிடணும். இந்த பூரணத்துக்கு தேவையான பொருள்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை தேங்காய் 300 கிராம் லேசாக வறுத்துக்கணும், ரொம்ப வறுத்துறக்கூடாது. பொட்டுக்கடலை மாவும் 250 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். சுகர் பார்த்தீங்கன்னா

0: லேசாக வறுத்துக்கணும், கலராகாமல் பார்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டு, நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த சோமாஸ் மாவை நெல்லிக்காய் சைஸ், அதாவது ஒரு 30 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து அப்பள வடிவத்தில் ரோல் பண்ணி, அந்த ரோல் பண்ண மாவு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஓரத்தில் வந்து லேசாக தண்ணி தடவிக்கணும். இந்த தண்ணி தடவினீங்கன்னா தான் ரெண்டு பக்கமும் நல்லா ஒட்டிக்கும், அப்போ தான் ஆயிலில் போய் உங்களுக்கு பிரியாமல் வரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 கிராம் 5 கிராம் அளவுக்கு வச்சு அதை அப்படியே ரெண்டாக மடித்து அரைநிலா வட்ட வடிவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம பார்க்கவே அரைநிலா மாதிரி இருக்கும், ஹாஃப் மூன் அந்த அளவுக்கு இருக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு, ஆயில் கடாய் வச்சு, ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி மிதமான சூட்டில் லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து பொறிச்சு எடுத்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். இதை வந்து எப்பயுமே ரீஃபைண்ட் ஆயில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம நீண்ட நாளைக்கு வச்சு சாப்பிடலாம், சுவையாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். சோமாசம் மடிக்கும் போது மட்டும் கவனமாக மடிங்க, ஆயிலில் வந்து பிரிஞ்சு வராமல் நீங்கள் அவசியம் பார்த்துக்கணும், ஏன்னா ஆயில் பூரா கருப்பாயிரும், அதனால் ஒட்டாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது. கவனமாக செய்யுங்க, சரியான பக்குவமும் அனுபவமும் சிறந்த பலகாரத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். சோமாஸ் ஆயிலில் கரையாமல் பண்ணுறது அனுபவங்களும் ஆர்வமும் தான் காரணம். இது சுவை ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இந்த முறை தீபாவளிக்கு நீங்களே செஞ்சு பார்க்குறீங்க. மீண்டும் நாளை ஒரு சீடையுடன் நான் உங்கள் மணிமாஸ்டர். நன்றி.
1: குறிப்பறிந்து செய்யும் பலகார கலையை நாமும் கற்றிட பலகார குறிப்புகளை வழங்கினார் கரூர் மணிமாஸ்டர்.
2: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
4: நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல் 1961 வெளிவந்த திரைப்படம் பாக்யலட்சுமி. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க நாகர்கோவில் நம்பி இடைத்தரு, மந்திரமூர்த்தி, ஆதித் விசாகன், சிவானந்த், செல்வமதி, கோகுல்ராம், பிரதீக்ஷா, நாகமித்ரா இவர்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார் பி. சுஷீலா.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்ன ஸ்பெஷல்
2: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: உங்கள் சப்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜினையில சமைச்சு கொடுத்தேன்.
8: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா எங்க?
7: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
9: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
10: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
11: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
12: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
11: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
12: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்பு

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1967 வெளிவந்த திரைப்படம் தாய்க்கு தலைமகன். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி விளாத்தி குளத்திலிருந்து அந்தோனி செல்வன் இவர்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா.

0: இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு பழகி

0: குடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல் 1969 வெளிவந்த திரைப்படம் நம் நாடு. இந்த படத்திலிருந்து பாடல்

கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் கரூர், திருக்காடுதுறை, அங்கிருந்து பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன் இவர்களுக்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள். டி எம் சவுந்தரராஜன், ஷோபா, எல்ஆர் அஞ்சலி.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
3: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. ரூபாய் 5 லட்சத்திற்கு ஜுவல்லரிக்கு பர்ச்சேஸ் பண்ணினா

ரூபாய் 5000 மதிப்பிலான ஒரு இளையராஜா கான்சர்ட் டிக்கெட் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரூபாய் 50 லட்சத்திற்கு பர்ச்சேஸ் பண்ணினா 10+2 டிக்கெட் ஃப்ரீ. ஜுவல்லரி ஷாப்பிங்கும் சேவிங்ஸும் இளையராஜா இசை விருந்தும் ஒரே இடத்துல. ஸ்ரீ வாசவி கோல்டு சில்வர் டைமண்ட் திண்டுக்கல் கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1963 வெளிவந்த திரைப்படம் இரத்த திலகம். இந்த படத்தில் இருந்த பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் மதுரை திருப்பரங்குன்றம், அங்கிருந்து விஜயன், கோவிந்தம்மாள், முத்துசெல்வி, பிரபாவதி, பானுமதி இவர்களுக்காக கேவி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டீம் சவுந்தரராஜன், பி. சுஷீலா.

தொடர்ந்து வரும் பாடல் 1956 வெளிவந்த திரைப்படம் நான் பெற்ற செல்வம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. திண்டுக்கல் பாரதிபுரம் ஜேஜி நகர், அங்கிருந்து அறிவொழி சீதாராமன், பாலன், சேதுராமன், சத்யன், சசிகுமார் இவர்களுக்காக ஜி ராமநாதன் இசையில் காமு ஷெரீப் வரிகளில் பாடலை பாடுகிறார் பி டி எம் சௌந்தரராஜன்.

கொடைப்பன்மலையின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து 1969 வெளிவந்த திரைப்படம் பொற்சிலை. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க தாராபுரம் குடித்தெரு நாகராஜன், யமுனா இவர்களுக்காக. ஆர் கோவர்தனம் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1966 வெளிவந்த திரைப்படம் இருவல்லவர்கள். பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர் நாமக்கல் வெண்ணந்தூர் வெட்டுக்காடு சிங்காரம். இவருக்காக வேதாவின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: நெஞ்சில் நிறைந்த வெயில் தொடர்ந்து வரும் பாடல். 1972 வெளிவந்த திரைப்படம் நான் ஏன் பிறந்தேன். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் ஆண்டிப்பட்டியிலிருந்து ரத்னம், உமா மகேஸ்வரி, கோகுல்நாத், குகப்பிரியா, திவ்ய தர்ஷினி இவர்களுக்காக சங்கர் கணேஷ் இசையில் வாலின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் ஜிக்கி, எஸ் ஜானகி.

0: பரிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன், இனிய மதிய வணக்கம்.

மதிய வேளையில் மனம் துள்ளல் ஆட்டம் போட அதிரடி மெட்டுக்களோடு அட்டகாசமாய் பிறமொழி பாடல்களோடு கொடை FM 100.5 MHz இல் இது டோல் தமாக்கா தூள்.

2:07 நாம கேட்டு இருக்கோம். இது கொடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள் தரத்தீசை.

0: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: ஆஹா, செம்ம வாசனை.
3: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: திண்டுக்கல்ல ஸ்ரீ வாசவீஸ் தி அமிதி ஸ்டோர்ல இந்த ஃபெஸ்டிவ் சீசன் ஷாப்பிங்க்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஆஃபர். இசை ஞானி இளையராஜா அவர்களின் நேரடி இசை நிகழ்ச்சிய நேர்ல கண்டு ரசிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒவ்வொரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஜுவல்லரியா ஷாப்பிங் பண்ணும் வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் 5000 மதிப்பிலான ஒரு கான்சர்ட் டிக்கெட் ஃப்ரீ. ஷாப்பிங்கோட சேர்த்து இளையராஜா அவர்களின் இசை விருந்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீ வாசவீஸ் தி அமிதி ஸ்டோர், சிஎஸ்ஐ ஸ்கூல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், சாலை ரோடு, திண்டுக்கல், TMB பக்கத்துல.
6: Yo mama, you know how me nirki say the dance floor, baby.

அதிரடி மெட்டுக்களோட ஆட்டம் போட்டு இருக்கோம். இது கோடை பன்மலை 100.5 டோல் தமாக்கா தூள். இன்றிரவு 11 மணிக்கு வர காத்திருக்கிறது இடைவிடாத இசைகானங்களோடு இரவு சிறகு. இன்றிரவு 10 மணிக்கு நினைவே சுகம். எந்த மாவட்ட நேயர்களுக்கு? மஞ்சளுக்கு ரொம்ப பிரபலமான ஊருங்க. ஆமாங்க, ஈரோடு மாவட்ட நேயர்களோட விருப்ப கானங்கள் தான் வர காத்திருக்கு நினைவே சுகம் நிகழ்ச்சியில்.

0: என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

இன்றிரவு 8 மணிக்கு நமது கோடை பண்பலை 100.5 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் ஆனா அவனா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன. வாங்க மாணவ செல்வங்களே, விளையாடலாம் இன்றிரவு 8 மணிக்கு நமது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில்.

0: பொறுப்பு இந்த செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: ஆர்கேஜி நெய்.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீவாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. பெரும்பாலான வெள்ளி பொருட்களுக்கு 0% செய்கூலி செய்தாரும். ஸ்ரீவாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ் கோர்ஸ்.
2: இரண்டு மணி 36 நிமிடத்துல நாம கேட்டுட்டு இருக்கோம். இது கொடை பன்மலை.

0: 5 அதிரடி மெட்டுக்களோடு டோல் தமாக்கா தூள். இன்றிரவு 7 மணிக்கு நமது கோடை பண்பலை 100.5 கட்சை வழியாக நேர் விருப்ப பாடலோடு நேரின் குரலும் இணைத்து ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில உங்களோட குரல்ல உங்க விருப்ப பாடல் இடம்பெறணுமா? அதுக்கு கட்சவி எண்ணான 94 86 28 24 24 என்ற எண்ணுக்கு உங்களோட குரல்ல உங்க பேரு, உங்க ஊரு, உங்களுக்கு பிடிச்ச பாடல், உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் இதை வந்து அனுப்புங்க. யாருக்காக போடணும்னு அனுப்புங்க. கேட்கலாம் இன்றிரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில்.
1: பார்க்கத்தானே போறேன் இந்த காளியோட ஆட்டத்தை.
2: கட்காட்டோம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்து.

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர மெதச்ச

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில்.

0: மூன்று என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் மூன்று மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து, இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி யாரோட தெரிவில் வர காத்திருக்கு? மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் சுந்தரேசன் அவர்களின் தெரிவில் வர காத்திருக்கிறது. கேட்க மறவாதீர்கள், இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி.

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624 101.

நமது கோடை பன்மலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் விடுகதை வண்ணத்தூரிகை 4:30 கேட்கலாம். பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் அணில் டபுள் ரோஸ்டர் ரவா தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் விடுகதை வண்ணத்தூரிகை.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: இன்று மாலை 4:30க்கு பூமக்ஸ் வணிகர்கள் ஜெட்டி.

0: பரிசில் டிராயர்கள்
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. 2029 நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக அரசின் மறைமுக மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தமிழக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு

வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கும் உயிர் எழுத்து.
3: இசையும் தமிழும் இதமாய் இணைந்து இன்னிசை பாட காத்திருக்கும் இந்த இனிய தருணம் நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியாக. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் சுந்தரேசன் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வர காத்திருக்கின்றன. தன்னை பற்றி முதலில் இவ்வாறு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். நான் சிறுவயதில் வானொலி கேட்கும் பழக்கம் உள்ளவன். சிறுவயது முதலே கேட்டு வருகிறேன். பணியில் இருந்த காலங்களிலும் என்னொரு எப்போதும் வானொலி எனக்கு உற்ற துணையாக இருக்கிறது. எப்பொழுதுமே சிறிய வானொலி பெட்டியை வைத்திருப்பேன். கோடை பண்பலையில் உயிரெழுத்து நிகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்ச்சி. நான் குறுகிய காலத்தில் எனக்கு பிடித்த நிகழ்ச்சிகளில் ஒன்று இந்த உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சின்ன சின்ன என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்களை தொகுத்து வழங்கியிருக்கிறேன். என் விருப்ப பாடல்கள் அரங்கேறும் நாளை காத்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் சங்கர் குரு, அந்த திரைப்படத்திலிருந்து. அதற்கு இவ்வாறு பொழிப்புரையை தந்திருக்கிறார். அப்பாவின் பாசம் ஈடு இணையில்லாதது. அந்த பாசத்தின் இயக்கமும் அந்த பாசத்தால் வரக்கூடிய அந்த வரிகளும் அற்புதம். கேஜே யேசுதாஸ் குரலும் ஜானகி அவர்களுடைய மழலை குரலும் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும் இந்த பாடலை கேட்டு நாமும் மெய்சிலிருந்து கேட்டு ரசிக்கலாமா என்றிருக்கிறார்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்
3: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
3: உங்கள் குழந்தையின் கனவுகள் வெற்றியாகட்டும்.
2: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: ஆஹா, செம்ம வாசனை.
8: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை

0: அம்மா மாதிரி பாத்துக்கோ.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் ஜெட்டிகள் ராயர்கள்.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: கொடை பண்பலையின் 100.5 இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து.
6: பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
7: வழங்கிக் கொண்டிருக்கும் உயிரெழுத்து.
5: இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு மதுரை மாவட்டம் தணக்கன்குளம் சுந்தரேசன் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் பூவிழி வாசலிலே. இந்த திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார். இந்த பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரையை தந்திருக்கிறார். தாய் தந்தை இல்லாதவர்கள் ஆறுதல் அடையும் படியான கருத்துக்களை கவிஞர் முத்துலிங்கம் நம்மை வழங்கி அந்த வரிகளை எழுதி நம் மனதை ஆறுதல் அடையச் செய்கிறார். கேஜே யேசுதாஸ் அவர்களின் குரல், இசைஞானியின் இசை நம்மை மெய்சிலிர்க்க வைத்து அந்த பாடலுக்குள் பயணிக்க வைக்கிறது. கேட்போமா அந்த பாடலை?

0: வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. ரூபாய் 5 லட்சத்திற்கு ஜுவல்லரிக்கு பர்ச்சேஸ் பண்ணினா ரூபாய் 5000 மதிப்பிலான ஒரு இளையராஜா கான்சர்ட் டிக்கெட் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரூபாய் 50 லட்சத்திற்கு பர்ச்சேஸ் பண்ணினா 10+2 டிக்கெட் ஃப்ரீ. ஜுவல்லரி ஷாப்பிங்கும் சேவிங்ஸும் இளையராஜா இசை விருந்தும் ஒரே இடத்துல. ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ் கோர்ஸ்.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர்கள் ஜெட்டிகள் ராயர்கள்
4: பூமக்ஸ் இனர்வர்

கொடிப்பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் சுந்தரேசன் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. சின்ன சின்ன என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்களை தொகுப்பாக கேட்டிருக்கிறார் நேயர் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து. அதற்கு பொழிப்புரையை இவ்வளவு அழகாக தந்திருக்கிறார். மனித மனங்களில் தோன்றும் உணர்வுகளை தத்ரூபமாக இசையின் வடிவில் கொண்டு வருவது என்றால் அது இசைஞானிக்கு கைவந்த கலை. இசையே மருந்து. அந்த இசையை கவலைகளை மறக்கச் செய்து நம்மை உயிர்ப்பிக்கும் அருமருந்து. அது போன்ற ஒரு பாடல்

0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனின்கள் செட்டிகள் ராயர்கள்.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: கொடைப்பண்பலையின் 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. மதுரை மாவட்டம் தணக்கன்குளம் சுந்தரேசன் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து. அதற்கு இவ்வாறு வரிகளை எழுதி அனுப்பியிருக்கிறார். கிராமத்து மக்களுக்கும் ரசனையான அந்த மனத்திற்கும் ஒரு அற்புதமான பாடல். கிராம திருவிழாக்களில் அதிகம் ஒலித்த பாடல் மற்றும் நடன நிகழ்ச்சிகளிலும் அதிகம் இடம்பெற்ற பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. எஸ் ஏ சந்திரசேகரின் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம், கேப்டன் விஜயகாந்த் விஜய் இவர்களது நடிப்பில் வந்த அருமையான திரைப்படம். இந்த பாடல் மனோ ஸ்வர்ணலதா குரல்களில், தேனிசை தென்றல் தேவாவின் இசையில், வாலியின் வரிகளில் கேட்டு சுவைப்போமா இந்த பாடலை.

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கிய உயிரெழுத்து.
3: கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு மதுரை மாவட்டம் தனக்கன் குளம் சுந்தரேசன் அவர்கள் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து. கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி இவர்களது குரலில், இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அற்புத இசையில் ஆர்.பி. உதயகுமார் அழகாக வரிகளை தொடுத்து தந்திருக்கிறார். சின்ன சின்ன சொல்லெடுத்து தூதுகளை அனுப்புகிறார் இந்த இசை மூலமாக.
4: சின்ன சின்ன சொல்லெடுத்து சொந்தம் சொல்ல நீ போ தூது,

0: சொன்ன சொல்லில் குற்றமில்லை சுத்தம் என்று நீ போய் கூறு.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஆன்டிக் நகைகள் பவுனருக்கு ரூபாய் 10,000 சலுகை. ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ் கோர்ஸ்.
8: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் ராயர்கள்.
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் சுந்தரேசன் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. சின்ன சின்ன என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார் நேயர் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் செந்தமிழ் பாட்டு. இந்த திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன், இசைஞானி இளையராஜா அவர்கள் இருவரும் சேர்ந்து இசையமைத்த திரைப்படம். பாடல் சிறக்க இசையும் ஒரு காரணமாக அமைந்துவிட்டது, நம்மையும் மகிழ்விக்கிறது. இப்படி ஒரு பாடல் செவி வழியாக ஊடுருவும் பொழுது மனதிற்குள் எவ்வளவு மகிழ்ச்சி! கேட்போமா அந்த பாடலை?

நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். சின்ன சின்னதாக ஆசைகளை தேர்ந்தெடுத்து இசை மாலையில் கோர்த்து அந்த இசை மாலையை இன்பமாக தந்திருக்கிறது இந்த பாடல். வைரமுத்து அவர்களுடைய அற்புதமான வரிகளில், ஏ ரஹ்மானுடைய இசையில், மின்மினி குரலில் இந்த பாடல்.

0: முறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: ஆஹா, செம்ம வாசனை.
4: ஆர்கேஜி நெய்ல், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் ஜெட்டிகள் ராயர்கள்.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: குடிப்பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் சுந்தரேசன் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தூவிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் கண்ணெதிரி தோன்றினால் திரைப்படத்தில் இருந்து தினிசி தென்றல் தேவா அவர்களுடைய இசைக்கு வாலி அவர்களுடைய வரிகளில் ஹரிஹரன் குரலில் வரக்கூடிய இந்த பாடல். 1000 கவலைகள் இருந்தாலும் இந்த பாடலை கேட்டால் அனைத்தும் மறந்துவிடும். அப்பேற்பட்ட இசை, அப்படிப்பட்ட வரிகள்,

கொடை பண்பலை 100.5 இணைய நிறைவுக்கு வருகிறது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதிய மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் சுந்தரேசன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசவங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர், நன்றி, வணக்கம் நேயர்களே.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. 2029 ஆண்டு நடைபெறவுள்ள மக்கள்

0: மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் மறைமுக மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தமிழக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே நடுநடுங்கும் மார்கழி குளிரிலே உறைய வைக்கும் கடும் பணியிலே உங்களை எல்லாம் கதகதப்பாக்க கேளே
2: ஒரு புள்ள கேக்குது கோடையப்பம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சத்யா ஏஜென்சிஸ்,
3: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
4: வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: கோடை பண்பலை 100.5 நாம் இப்போது ரசிக்கலாம் வண்ணத்தூரிகை. வண்ணத்தூரிகையில் விடுகதை வண்ணத்தூரிகை நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் வழக்கமான நேயர்கள் 24, 24, 26 மகளிர் 24, 24, 29 அறிமுக நேயர்கள் 24, 24, 24 அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு 0454 சேர்த்து நாட்டாம
6: கணக்கு
5: நாட்டாம
6: என்ன கணக்கு, ஆளையே பார்க்க முடியல, ஆள் அடையாளமே தெரியல, எங்க
5: போன நாட்டாம? இந்த மாதிரி ஊர் ஊரா அப்படியே சுத்திட்டு வரதான் நம்ம வேலையா போச்சு.
6: ஊர் ஊரா சுத்துறதா?
5: ஆமா, அதுதான் நம்ம வேலை.
6: 6 மாசத்துக்கு முன்னாடி கணக்கு புஸ்தகத்தில எடுத்துட்டு வந்து கணக்கு பாக்குறேன்னு
5: உட்கார்ந்த. ஆமா,
6: அப்புறம் என்னமோ ஒரு கணக்கு விட்டு போச்சுன்னு சொல்லி போனாலும் இவ்வளவு நாள காணாம.
5: நாட்டாம அந்த கணக்கை பாக்குறதுக்கு இப்ப 6 மாசம் ஆச்சு நாட்டாம.
6: கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கலையா?
5: அப்படியே இன்னும் கண்டுபிடிக்க முடியல, சுத்திட்டேதான் இருக்கேன், சுத்திட்டே இருக்கேன்.
6: கணக்கு எழுதி வச்சிருந்தா கண்டுபிடிச்சு போடலாம், சுத்திட்டே எப்படி கண்டுபிடிக்கிறது?
5: இல்ல இல்ல, அது மைண்ட்ல வச்சிருக்கேன் நாட்டாம.
6: மைண்ட்ல வச்சிருக்கீங்க?
5: கொஞ்சம் நஞ்சமா. இது ஒரு கம்ப்யூட்டர் நாட்டாம.
6: எது
5: இந்த மைண்ட் தான்
6: கரெக்ட் ஆயி போச்சுன்னு என்ன பண்றது?
5: அதை பாத்துக்கலாம்,
6: எடுத்து பாக்குறது அப்புறம்.

0: கம்ப்யூட்டர்னா வேற கம்ப்யூட்டருக்கு மாற்றி
1: நல்ல கணக்கை கொடுத்தா தானே பார்க்க முடியும். நீங்கள் கொடுக்குற கணக்கெல்லாம் வெவ்வேறு கணக்காக இருக்குது,
0: வெவ்வேறு கணக்கு தான் இருக்குது. அப்புறம்
1: வகுத்தல், கூட்டல், பெருக்கல், கூட்டல் அந்த மாதிரி நிறையா இருக்குது.
0: அப்படி இல்லை கண்ணு, தென்னந்தோப்புலேருந்து வர்ற வருமானம், அப்புறம் மாந்தோப்புலேருந்து வரதெல்லாம் தனித்தனியாக எழுதி வச்சுருந்தீங்கன்னா.
1: ஆமாம், அப்புறம் தேங்காய் ஊற பெருக்கணும், அதை வகுக்கணும், அப்புறம் அங்கே கரும்பு காட்டை போய் பார்க்கணும், அதை போய் பார்க்கணும், இதை போய் பார்க்கணும்.
0: சரி, எல்லாம் பார்த்தியா பார்க்கவே இல்லையா?
1: இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், முடிஞ்சு பார்க்க.
0: ஆமாம், 6 மாசமா பார்க்குற அளவுக்கு இது வெளிநாடுக்குன்னு போயிட்டியா?
1: இல்லை நட்டாமே நட்டாமே, நான் போகணும், உங்களை விட்டுட்டு நான்
0: போகணும்.
1: உங்கள் காட்டை சுத்தினாலும் சுத்தினே தவிர
0: எனக்கு
1: சூப்பர். அது சரி, அதுவும் சரிதான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கணக்கெல்லாம் கூட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பக்கத்துல வச்சுக்கலாம், ஒரு ஆளை வச்சுக்கிட்டோம்னா டப்பு டப்பு டப்பு டப்புன்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் எடுத்து விடலாம்ல.
0: மொத்தத்தில் ஒரு ஆள் பத்தாது, ரெண்டு ஆள் பகிர்ந்துக்கலாம்ங்கிற.
1: பகிர்ந்துக்கலாம், அது ஒரு கணக்கு தானே.
0: கணக்கு தான்,
1: அது ஒரு கணக்கு தான். இப்போ எந்த கணக்குன்னு பார்த்துடலாம், எந்த கணக்கை பார்க்க போகிறோன்ட்டு பார்த்துடலாம்.
0: வாங்க, ஆர்வேஸ்ரீங்க என்னது?
1: ஐயே, முதல்
0: ஆம்புலன்ஸ்லாம் போகுது.
1: இல்லை, முதல்லையே ஆம்புலன்ஸ் போகுது, அலாரமெல்லாம் அடிக்குதே.
0: அலாரம் அடிக்குதே, என்னது? சரி,
1: நாட்டாம அது ஒன்றும் இல்லை,
0: கணக்கில் ஏதோ கோளாறு.
1: நமக்கு ஏதோ இது வந்து நமக்கு ஏதோ சொல்லாமல் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இல்லையேன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், சரியாக பார்க்கணும் நாட்டாமே.
0: சரி, வேற நல்ல கணக்கு பிள்ளைய போட்டுருவோமா? அப்படின்னா
1: நாட்டாமே, என்னை விட நல்ல கணக்கு பிள்ளை எங்கே போய் பார்ப்போங்க?
0: அப்புறம் கணக்கெல்லாம் சரியாக பார்க்கணும்னா நீ தான்
1: இல்லை, நீங்கள் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தானே பார்க்க முடியும்.
0: நான் தான் எல்லா கணக்கும் கொடுத்து
1: பக்கம் பக்கமாக பார்த்தாருங்கலாம். வெறும் வெறும் வெத்து பேப்பராக இருக்குது. நான் எந்த கணக்கை பார்க்கறது?
0: வெத்து பேப்பராக இருக்கு. அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும்.
1: செக் பண்ணி தான் பார்க்கணும், வெள்ளை பேப்பராக இருந்த எந்த கணக்கு பார்க்கறது?
0: கணக்கு அது பின்பக்கம், முன்னாடி பக்கம் இருக்கு. திருப்பி
1: மறந்துட்டேங்க, மாட்டாம மறந்துட்டேன் இந்த வந்துட்டாங்க நாட்டாம.
0: வாங்க, என்னாச்சு? வணக்கம். போச்சு, இன்னும் ஒருத்தரிங்க.
2: வணக்கம்.
1: என்னமோ சொல்றாரு, கொடுமுடிங்கிறாரு, கணக்குன்றாரு, நாட்டாமன்றாரு, என்னன்னு புரிய மாட்டேங்குதான்.
0: கோயின்சாமி ஐயா
2: சொல்லுங்க.
0: துபாய்ப்பா கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது. என்ன சிக்னல் இல்லையா? என்னங்க
1: சிக்னல்
2: இருக்குது? கம்மியா தானங்க இருக்குதுங்க சார்.
0: நல்ல சிக்னல் இருக்கிற பக்கம் வந்துருங்க.
2: அது வந்துட்டே இருக்கறனே.
0: வாங்க வாங்க.
2: எங்க வீடு இந்த இடத்துல வந்து நின்னுங்க அப்படிங்கறா.
0: எங்கனியா ஒரு பக்கம் சிக்னல் கிடைக்கிற பக்கம் சிக்கற பக்கம் நில்லுங்க.
2: நிக்கறீங்க இப்ப கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க. நம்ம கணக்கு ஒரு
2: கணக்கு மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க.
0: கணக்கு மிரட்டினா கணக்கு கணக்கா வரும்.
1: சொல்லிடுறோம். சரி, நூல் நூற்கும் ராட்டை அல்ல, ஆடை நெய்யும் தரியும் அல்ல.
0: அப்ப என்னது?
1: அப்ப என்னது?
2: சிலந்தி கூட.
1: சிலந்தி கூட?
2: சிலந்தி
1: சிலந்தி
0: சிலந்தியா சிலந்தி கூட?
2: அது சொல்லலாம், பட்டுப்புழு சொல்லலாம. பட்டுப்புழு.
1: நீங்க எதை சொல்றீங்க? பட்டுப்புழு சொல்றீங்களா, சிலந்தியை சொல்றீங்களா?
0: சிலந்தி கூட சொல்றீங்களா?
2: பட்டுப்புழு சொல்றேன்.
1: பட்டுப்புழு சொல்றீங்களா? தவறான பதில், தவறான பதில். சரி நாட்டாமே, இவங்க ஏதோ பேச்சில் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமாம் ஆமாம், சரியாக சொல்லி போடுவோம். ஆமாம் ஆமாம், ஏனுங்க அப்படியே ஒரு விடுகதை காட்டமுல்லா
2: சொல்லுங்க.
0: கேட்கல நீங்கள்?
2: இல்லை,
0: லைனில் இருந்து
1: லைனில் இருந்திருக்காங்க. லைனில் இருந்திருக்காங்க நாட்டாமே. ஏதோ ரேஷன் கடையில் இருந்திருப்பாங்க போல.
0: தெரியல
1: தெரியல, அப்படியா?
0: விடுகதை கேட்டு.
1: ஓ, வெயிட்டிங்கா? சரி சரி சரி, உங்களுக்காக அந்த விடுகதை. நூல் நூறுக்கும் ராட்டை அல்ல, ஆடை நெய்யும் தறி அல்ல, அது என்ன? குறிப்பு
0: அதிலே சொல்லியாச்சு, நீங்க தான் கண்டுபிடிக்கணும்.
2: சிலந்தி வலையா?
1: சிலந்தி வலையா? சிலந்தி வலையா? சிலந்தியா?
2: சிலந்தி வலை.
0: சிலந்தி வலை நூல் நூக்காது.

0: சிலந்தி சார்.
1: சிலந்தி சார் யார் சார்? சிலந்தி
0: சார் விட.
2: சரி
1: விடை சிலந்தி. சரியா சொல்லி போட்டு
2: சரியா சொல்லிட்டாங்க. நாட்டாம நாட்டாம சரியா சொல்லிட்டாங்க.
1: என்னிலிருந்து
2: எனக்கு முதல் அசிஸ்டன்ட் இவங்க
1: தான். ஆமா இன்னும் நிறைய பேர் வருவாங்க
2: அவங்க பின்னாடி.
1: ஆமா
2: அவங்க பின்னாடி
1: எல்லாத்தையும் பதில் சொல்ல வச்சு.
2: ஆமா
1: அவங்கெல்லாம் ஒருத்தர் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்க போறான்.
2: ஓ இதுவும் நல்லா இருக்கு நாட்டாம, இதுவும் நல்லா இருக்கு.
1: சரி
2: இல்லை என்ன கேட்டா அப்படியே அத்தனை பேரையும் வச்சுக்கிட்டேன்னா
1: எல்லாத்தையுமா? அது கம்பெனி தாங்காது,
2: கஷ்டமா இருக்குது. கூட்டம் இருக்கலாம் நம்ம
1: கம்பெனி என்னமோ சொல்றாங்க கேட்போம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
9: ஸ்ரீ ஜெய்விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
10: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
9: ஸ்ரீ ஜெய்விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
10: விஜயதசம் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
9: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
11: ஜானு என்ன ஸ்பெஷல்?
12: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
13: சபாஷ் இவ்ளோ வெரைட்டியா?
12: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
14: அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
15: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
16: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
17: ஆஹா செம்ம வாசனை.
18: ஆர்கேஜி நெய்ல் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
19: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க. ரூபாய் 5 லட்சத்திற்கு ஜுவல்லரிக்கு பர்ச்சேஸ் பண்ணினா ரூபாய் 5000 மதிப்பிலான ஒரு இளையராஜா கான்சர்ட் டிக்கெட் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரூபாய் 50 லட்சத்திற்கு பர்ச்சேஸ் பண்ணினா 10+2 டிக்கெட் ஃப்ரீ. ஜுவல்லரி ஷாப்பிங்கும் சேவிங்ஸும் இளையராஜா இசை விருந்தும் ஒரே இடத்துல. ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ் கோர்ஸ்.
17: பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

24 மாவட்டங்களிடையே சென்று 2.5 கோடி மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற ஒரே பண்பலை நமது கோடை பண்பலை. எத்தனை பண்பலை வரிசைகள் புதிதாக வந்தாலும் நமது கோடை பண்பலைக்கு நிகர் கோடை பண்பலையே.

0: ஒரு இசையமைப்பாளராக தன்னுடைய படைப்புகள், பாடல்கள் வந்து மக்களிடம் போய் சேர வேண்டும் என்பதுதான் முதல் ஆர்வமாக இருக்கும். அந்த ஆர்வத்தை முதலில் நிறைவு செய்வது நமது கோடை பண்பலை. கோடை பண்பலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: இஸ்

0: திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் பொன்னான நேரம் மாலை 4:15.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்

0: தாராபுரம் சூரியன் பிராண்ட் அரிசி
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: சத்யா ஏஜென்சிஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: ரெண்டு பேரும் வந்தாங்களா? ஆமா, இன்னும் ரெண்டு பேரும் பாப்போம்.
1: அப்படி இல்லைன்னா நீங்களே எனக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க.
2: புது வெள்ளாம வேலையும் அடி நாட்டாம கைய செஞ்சா மாச நாலு மழை பொழியும் அடி.
3: அப்படின்னா ஒரு கூப்பிடுவாங்க நாலு மழை.
2: மாவட்டம் கொசூர் தமிழ் சொல்றது கணேசரி ஐயா, இருவரும் நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறவங்க. நீங்க எப்படி இருக்கீங்க
2: ஐயா? நீங்க வந்தோடனே மழை பயங்கரம் பெஞ்சிருச்சுங்க, பெஞ்சு நின்றுச்சுங்க எங்க ஊர்ல எல்லாம்.
3: பரவாயில்ல பரவாயில்ல,
2: நாட்டாம் வந்துட்டாவே ஒரு களை கட்ட
3: முடியல. பெஞ்சு போடுச்சா?
2: பக்கத்துல வேற கொடும்புடி வேற வந்திருக்காரு.
3: காவேரிக்காரரு
2: ரெண்டு வாங்கிக்கலாங்க ஐயா.
0: ம், சரி வாங்கிங்க வாங்கிங்க, நீங்க வாங்கிங்க. உங்களுக்கு எத்தனை வேணும்?
3: என்னது?
2: ஆமா, கால்குலேட்டரு
0: உங்களுக்கான விடுகதை சொல்லவா?
2: சொல்லுங்க.
0: ஒரு நாடு போ என்கிறது, அதன் தலைநகரோ வா என்கிறது.
3: என்னது இது?
0: எப்பவுமே அண்ணாந்து பார்த்தா 90 முட்டைகள் அப்படின்னு கேக்குற கேள்வியோட வித்தியாசமா கேப்போம். நீங்க சொல்லணும்.
3: ஒரு நாடு வா அப்படிங்கிறது,
0: ஒரு நாடு போ என்கிறது,
3: போ என்கிறது, நாட்டுடைய தலைநகர் வா அப்படிங்குது.
2: ஒரு சின்ன
0: குழு என்ன? அதான்
3: பக்கத்துல ஏதாவது மேப், உலக மேப் இருந்ததுன்னா பாருங்க.
0: நீங்களே வந்து கத்து கொடுத்துறீங்க.
3: இல்ல கண்ணு, அவர் சொன்னோம்னா தான் புரியும் உங்களுக்கு. புதுசா கேட்டிருக்கற விடுகத.
0: சரி
3: கணேசன் ஐயா. என்னங்க
2: இஞ்சி?
3: இஞ்சியா? மேப்ல எங்க இஞ்சியெல்லாம் வந்துச்சு?
2: ஓ, மேப்ங்களா?
0: மேப்ல பாருங்க நீங்க, இஞ்சி பூண்டு வெறுங்காயம்.
2: சரி,
0: அதுதான் எங்களுக்கு முக்கியம்.
3: நாட்டாமண்டு
0: நல்லா தேர்ந்தெடுக்கணும், நல்லா இருக்கணும் பாத்துங்க. சரி, அடுத்தது
3: என்ன? கணக்கு பிள்ளைக்கு மட்டும் வணக்கம் சொல்றீங்க? ஒரு விடுகதை கேட்டான், வித்தியாசமா இருக்கட்டும் ஒண்ணு கேட்டான். ஒருத்தர் ஊரக்காளி விண்டு போறோம்ங்கறாரு.
0: ஒரு நாடு
3: இல்லங்க.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, என்ன சொன்னாங்க? நாட்டாம
3: பிறப்பு இறப்புங்கிறாங்க.
0: இல்ல இல்ல இல்ல,
3: விடுகதையே நேரடியா தான் கேக்குறோம்.
0: நேரடியா தான் கேக்குறோம். போ வா அப்படின்னா அது பேர்.
3: ஒரு நாடு போ என்கிறது, அதன் தலைநகரோ வா என்கிறது. அது ஒரு நாடும் தலைநகரம் தான்.
0: கண்டுபிடிக்க முடியுதா நாட்டாம? சரி, இது ஒண்ணும் வேலைக்கு ஆகல.
3: நாடு நாட்டோட தலைநகரம். சரி, அம்மனி வேற.
0: ஒரு நாடு போ என்கிறது போல வந்து ஒரு நாடு இருக்கும், அதன் தலைநகரம் வா என்கிறது நாட்டோட தலைநகர் இருக்கும்.
3: தலைநகருடைய பேர் வந்து வால ஆரம்பிக்கும்.
0: ஆமாம், அதுதான்.
3: சரி பரவாயில்ல, அம்மனி வந்து அண்ணே ஒரு விளம்பரம், அண்ணே ஒரு விளம்பரம்ங்கிறாங்க, கொடுத்துருங்க.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்ர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஏசியாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்கமா நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்ர செவ்வானம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை, விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: சத்யா ஏஜென்சிஸ்,
0: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
8: வழங்கிய வண்ணத்தூரிகை.
9: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
10: மச்சான், நான் தான் ஓட்டர் நரி பேசுறேன். சேஃப்டியா வீட்டுக்கு போய் சேர்ந்தியா?
11: உங்க அப்பங்க அப்பா பக்கத்துல இல்லையே, எதுக்கு நான் சொல்றதுல வெறும் ஊங்கோட்டேனா?
9: பொதுமக்களுடைய மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற கோடை பண்பலை 100.5 இந்த அலைவரிசை வானொலிக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்து மகிழ்கிறேன். வணக்கம் நடிகர் தாம்.
8: கோடை பண்பலையில் புமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
13: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
12: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
13: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
12: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
13: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
14: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது, ஒட்டாது.
15: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
6: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை, விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: வழங்கும் வண்ணத்துரிகை.
16: நாட்டாம
17: கணக்கு
16: கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா
17: வரல. வருங்கிறாக வரலையே.
16: ஆமா வரல, நாமளும் கூட்டி கூட்டி பாக்குறோம், ஒன்னும் வேலைக்கு ஆகல.
17: கூட்டி கூட்டி பார்த்தா குப்பதான் வருது.
16: இனி பெருக்க வேண்டிதான்.
17: ஆக மொத்தத்துல கணக்கு வராது உள்ளிருக்குது.
16: எல்லாம் இதேதான் கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கும் போல. அதனால இப்ப யாரு வராங்கன்னு பாப்போம். அவர் கரெக்டா சொன்னா எனக்கு அசிஸ்டன்ட்.
17: சரி கூப்பிடு.
16: இல்லைன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட்.
17: இது
16: உங்களுக்கு அசிஸ்டன்ட்.
17: எனக்குலாம் ஆல்ரெடி 2-3 அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க.
16: இருக்காங்களா? சரி அப்ப எனக்கு தான். சரி கேட்டுருவோம். வணக்கம்.
18: ஹலோ, வணக்கம் ஐயா.
16: பேர் சொல்லுங்க.
18: நான் திருப்பூர் மாவட்டம் குரணைக்கல்பட்டியில இருந்து பேசுறேங்க.
17: கஸ்தூரி ஐயா.
18: கண்டுபிடிச்சீங்களா?
16: அதன் தலைநகரோ வா என்கிறது
18: கேட்டோம்.
17: கோவாங்கிறது
16: நாட்டாம இவரு கொஞ்சம்

0: வாக்கு அசிஸ்டன்ட்க்கு கரெக்டான ஆள் நடத்திட்டு
1: சரியான ஆள் தான்
0: நடத்திட்டு.
1: ஆனா என்ன நாட்டை சொல்லாம மாநிலத்தை சொல்றாரு,
0: எதை சொல்லிட்டே இருப்பாங்க. போ வா
2: இந்திய நாடுதான்
1: இல்லைங்க, விடுகதையை புரிஞ்சுக்குங்க. நாடு போ அப்படிங்குது, அதோடைய தலைநகரம் வா அப்படிங்குது. நீங்க சொல்றது கோவா மாநிலம், அது யூனியன் பிரதேசம்.
2: கோவா மாநிலம் நம்ம இந்திய
1: நாட்டு இல்லைங்க, இந்திய நாட்டை சார்ந்தது அல்ல.
0: அப்போ சரியான
2: வெளிநாடு அப்படின்னா
0: சரி நாட்டாம ஒன்றும் வேண்டாம்,
1: பதில்
0: நம்ம சொல்லிடுவோம்.
1: ஆமாம்
0: நீங்கள் சொல்லிடுங்க.
1: அது நாடு போலந்து. போலந்து
0: சரி
1: போங்குதா?
0: ஆமாம்.
1: அதோட தலைநகரம் அது
0: வாசா.
1: அது
0: வாங்குது
1: அவ்வளோதான்.
0: அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். சரி நாட்டாம இன்னும் ஒரே ஒரு நேயர் சந்திச்சிடலாம். சரி அதுக்கு சரி நேயர் சந்திக்க வேண்டாம், கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கணக்கு பார்க்க வேண்டியது இருக்குது.
1: அதனால
0: கொஞ்சம்
1: நேரம் ரூமுக்கு வாங்க.
0: ஆமாம்.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும் டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரெண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: திண்டுக்கல்ல ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதஸ் ஸ்டோர்ல இந்த ஃபெஸ்டிவ் சீசன் ஷாப்பிங்க்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஆஃபர். இசை ஞானி இளையராஜா அவர்களின் நேரடி இசை நிகழ்ச்சியை நேர்ல கண்டு ரசிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒவ்வொரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஜுவல்லரியா ஷாப்பிங் பண்ணும் வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் 5000 மதிப்பிலான ஒரு கான்சர்ட் டிக்கெட் ஃப்ரீ. ஷாப்பிங்கோட சேர்த்து இளையராஜா அவர்களின் இசை விருந்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீ வாசவிஸ் தி அமிதஸ் ஸ்டோர், சிஎஸ்ஐ ஸ்கூல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், சாலை ரோடு, திண்டுக்கல், TMB பக்கத்துல.
10: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
11: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்ர செவ்வானம்.
12: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
14: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
15: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
14: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
15: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
14: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: ஆர்கேஜி நெய்.
1: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
2: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
1: எப்படிமா?
2: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
3: பண்பலை

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் சிற்பி பேசுறேன். கோடை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: பொட்டு மேல பொட்டு வச்சு பொட்டாளில போற புள்ள.
0: ஏன்னா என்னுடைய பாடல்கள் நிறைய கோடை எஃப்எம்ல நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க.

0: ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுடைய பாடல்களையும் கோடை எஃப்எம் வந்து மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் தன்னுடைய ஒளிபரப்பு நடத்திக்கிட்டு இருக்குது.
1: உனக்கேன பிறந்தேனி உயிரேன உணர்வேன கலந்தேனி.
0: தொடர்ந்து கோடை எஃப்எம் சேவை வந்து நேயர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன் கோடை எஃப்எம்.
2: காதலரே காதலரே, பூமி உங்கள் பூஞ்சோலை, காலமெல்லாம் வாழட்டும் சூடிக்கொண்ட பூமாலை.
3: கோடி பண்பலையில் புமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
6: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண துரிகை.

0: என்ன
1: நாட்டாமே,
0: நம்ம வீட்டுல நாலஞ்சு லேண்ட்லைன் போன் இருக்குது.
1: ஆமா,
0: இருந்தாலும் ஆளுக்கு ஒரு செல்போன் நம்பர் வச்சுக்கணும்.
1: ஆமா
0: ஆமா, அந்த நம்பர் என்ன?
1: அந்த நம்பர் தான் நாட்டாம 94
0: சரி
1: 870 77
0: சரி
1: 448
0: சரி.
1: அப்புறம் இன்னொரு நம்பர் இருக்கு.
0: ஆமா,
1: 96 55 24 29.
0: சரி, இந்த ரெண்டு நம்பர் இருக்குது.
1: இன்னொரு தடவை சொல்லிடலாமா?
0: ஆமாம், சொல்லி போடலாம்.
1: 94 87 07 74 48.
0: சரி,
1: இன்னொரு நம்பரு 96 55 24 24 29.
0: சரி, வந்திருக்கிறாங்க, கூப்பிடுவோமா? வாங்க.
1: வணக்கம்.
0: ஒண்ணுமே புரிய
1: மாட்டேங்குது.
0: ஒரு விடுகதை கேக்குறோம்ங்க, பதில் சொல்லுங்க.
1: என்ன பண்றது?
0: யாருக்கு பேசுறீங்க?
1: இதே வேலையாதான்.

0: நம்ம வச்சிருக்கிற அதே புத்தகம் தான் அவங்களும் வச்சிருப்பாங்க போல் இருக்குது.
1: இதே புத்தகத்தை அவங்க வச்சிருந்தாலும் நம்ம என்னதான் பண்ணுறது, ஒன்று நாமளும் தேடி தேடி பார்க்கலாம். ஒவ்வொரு புத்தக திருவிழா வரும்போது அந்த புத்தகம்
0: வாங்கிடுறோம். என்ன பண்ணுறது,
1: இப்படியே பண்ணா நம்ம என்ன என்னதான் பண்ணுறது. நட்டாம சரி, நட்டாம ஒன்றும்
0: சரியாக பதில் சொல்லி போட்டீங்க. அப்படியே நன்றி, நன்றிங்க.

0: ஆயுர்வேத தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: பருத்தி தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி இல்ல, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: நானும்
11: ரொம்ப நேரமா
10: பாக்குறேன்,
11: கணக்கு இந்த பக்கம் இருக்குது, நீ அந்த பக்கம் தெரியும் பாத்துட்டு வெள்ள பேப்பர் இருக்கிற அசிஸ்டன்ட்டுக்கு சேர்க்க சொன்னா ஒன்னும் சரியில்லைங்க, ஒன்னும் சரியில்லைங்கன்னு வரட்டி வரட்டி விட்டுற.
10: என்ன
11: பண்றது ஒன்னும் தெரிய மாட்டேங்குது,
10: கணக்கு உனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கணக்கு நான் இப்படித்தான் என்ன பண்றதுன்னு தெரியல.
11: என்னமோ கணக்கு கொஞ்சம் இடிக்குது.
10: நாம என்ன விளையாடுனா,
11: சரி
10: கடைசியா ஒருத்தர் இருக்காங்க,
11: கேட்டுருவோமா?
10: சந்திச்சிருவான்.
11: ஆமா,
10: அப்படி இல்லைன்னா
12: கேக்கலாங்களா?
10: மூன்றெழுத்து பெயராகும், முற்றும் வெள்ளை நிறமாகும், அது
12: என்ன?
10: மூன்றெழுத்து பெயராகும், முற்றும் வெள்ளை நிறமாகும்.
12: முட்டை.
11: முட்டை தவறான பதில்.
10: கிளம்பி
11: போயிட்டாங்க போல இருக்குது. அம்மனே, சரி விடுங்க, அப்புறமா வந்து இன்டர்வியூல ஜாயின் பண்ணிக்கங்க. பஞ்சுதான் பதில். ஆமா கண்ணு, இப்படியே போய்கிட்டு இருந்தோம்னா ஒண்ணு சரி வராதாட்டு இருக்குது. பேசாம இந்த ஏஐ அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதுல ஒரு ரோபோட் வாங்கி விட்டுருவாங்க கணக்கு
10: பிள்ளைங்க.
11: ஒண்ணு பாருங்க.

0: காடி பண்பலையில்
1: புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
5: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
6: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கிய வண்ண துரிகை.
8: இதுவரை இணைந்து ரசித்தோம் வண்ணத்தூரிகையில் விடுகதை வண்ணத்தூரிகை. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் முல்லைச்சேரி பிரேம்தாஸ், ஆர் சுந்தரராஜன், கணினியாக்கம் பூஜா. அழைப்புகள் ஒருங்கிணைப்பு ஜெயலிஷா. இனி நாம் ரசிக்கலாம் இடைக்கால இணையராகங்களோடு சித்திரச்ச பானம். வருமுன் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2029 ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் ஆய்வு செய்தார். தவிக அரசின் மறைமுக மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தவிக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தவிக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவிக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வதிஜ் ராமச்சந்திர மோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய்
2: வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: இனிய மாலை வணக்கம் நேயர்களே,

பகலவன் விடைபெறும் நேரம். பூமியின் முகத்தில் பொன்னிறம் பூசுகிறது மாலை. வானமெனும் நீலத்திரையில் செவ்வந்தி பூக்களை தூவியது யாரோ. மேகங்களின் ஓரத்தில் மஞ்சளும் சிவப்பும் மெல்ல மெல்ல கலக்க இயற்கை எனும் ஓவியனின் கைவண்ணத்தில் மயங்குகிறது மொத்த உலகமும். கூடு தேடும் பறவைகளின் சிறகசைப்பில் ஒரு நாளின் சோர்வு கரைந்து போகிறது. தென்றலின் மென்மையான ஸ்பரிசத்தில் மனதின் பாரங்கள் மென்மையாக விலகி போகின்றன. அவசரத்தில் ஓடிய கடிகாரம் கூட இந்த மாலையின் அழகை கண்டு ஒரு நொடி நின்று ரசிக்க தொடங்குகிறது. மாலை என்பது பகலும் இரவுக்கும் இடையிலான பொழுதல்ல. நினைவுகள் பேசவும் இதயம் கவிதையாகவும் தனிமை கூட இனிமையாகவும் மாறும் ஓர் அழகிய பொழுது. அந்த மாலை பொழுது உங்கள் மனதிலும் மகிழ்ச்சியை தூவி உங்கள் நினைவுகளில் இனிமையை விதைத்து இசையால் அழகாக்க கோடி பண்பலை நுறுப்புழை ஐந்தில் இது சித்திர செவ்வனம். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: ஆசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
2: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
2: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: தீபாவளினா வெறும் பட்டாசும் பலகாரமும் மட்டும் இல்ல, அப்பா வாங்கி கொடுக்கிற புது சட்டையில பெருமைப்படுற மகனோட மகிழ்ச்சி, நமக்காக வேலை செஞ்சு நம்மளோட அங்க

நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு நாம குடுக்கிற பரிசால ஏற்படுற மகிழ்ச்சி, நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். அப்படி அழகான இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல உங்கள் மனம் மேலும் மேலும் மகிழ சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் அழகான பரிசு. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் ஈரோடு மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5. திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்கநகை மாளிகையின் பொன்னான நேரம் மாலை 5:14.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட் சில்வர் டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம். இது நம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். உன் பார்வை பட்டதும் பூவாகிறேன், உன் புன்னகை கேட்டதும் மழையாகின்றேன். நீ பேசாத நேரத்திலும் உன் நினைவோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். கடல் திறந்தால் கரை மாறலாம், காலம் கடந்தாலும் காதல் மாறுமா? நீ என் அருகில் இல்லாவிட்டாலும் என் உயிரின் ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பெயர்தான் காதலாக ஒலிக்கின்றது.

0: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
1: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
0: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
2: இன்றி BIS Care மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்தீர்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: உங்கள் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை கோல்டு சில்வர் டைமண்ட்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். ஆன்டிக் நகைகள் பவுனுக்கு ரூபாய் 10,000 சலுகை. எல்லோ கோல்டு நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 சலுகை. பெரும்பாலான வெள்ளி பொருட்களுக்கு 0% செய்கூலி சேதாரம். ஸ்ரீ வாசவி கோல்டு சில்வர் டைமண்ட்ஸ், திண்டுக்கல், கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
7: கவிதையோடு கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலை நுறுபுழியின் சித்திரச் சிவனம். தொடாமல் தொடும் அவள் நினைவுகள், பேசாமல் பேசும் அவள் மௌனங்கள். அழகு என்றால் அவள்தானாம், அர்த்தம் என்றால் அவள் பெயர்தானாம், காதல் என்பது அவள் ஊற்றிய தீப்பொறியாம்.

0: நம்ம சொல்ல நினைக்கிற அன்ப சொல்லாம சொல்ற ஒரு அழகான மொழிதான் புத்தாடைகள். தீபாவளி கொண்டாட்டத்துல சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 சித்திருச்சி வனம். மலையில் நனைந்து மலர்கள் துள்ள, மண்ணின் வாசனையில் கவிதைகள் பொங்க, மலையுடன் ஆடும் என் கால் விரல்கள், வாழ்க்கையில் கவலைகள் மறந்து நிற்கும் இந்த இசையில் அந்த ஈரத்தின் இனிமைதான் நிறைந்திருக்கிறது இந்த இசையோடு.

0: கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய்
1: வழங்கிய சித்திர செவ்வானம்.
2: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: சந்தங்களின் இளவரசி, இசை சொந்தங்களுக்கான மலையரசி, படைப்பதிலே கலையரசி, 24 மாவட்டங்களின் இன்னிசை சாரல், எத்திக்கும் தித்திக்கும் இனிமையின் தூரல், கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நிர்மலை 5:33. இது சித்திரச்சி வனம் நம் கோடி பண்பலை நுறுப்புழையில். அவன் நெற்றியில் விழுந்த ஓர் சுருளில் அவள் வாழ்நாள் முழுக்க பயணிக்க விரும்புகின்றானாம். அவள் பார்வையின் நிசப்தத்தில் அவன் உள்ளம் முழுக்க இசை வாசிக்கின்றதாம். அந்த இசை

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுங்க.
3: ஆஹா, சம்ம வாசனை! அட்டட்டட்டட்டட்ட அம்மா வந்திருக்காங்க. அம்மா வெளியிலோ வெளியிலோ அங்க. ஏய் அம்மா எங்க?
2: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலை மலை இளவரசி.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 5, அந்தப்புற அடைக்கலம், தொடர்ச்சி. சோலைமலை இளவரசியிடம் அடைக்கலம் கேட்டான் மாரநேந்தல் இளவரசன். இனி
5: மாரநேந்தல் மகாராஜாவின் மகனாக பிறந்துவிட்டு இப்படியெல்லாம் கெஞ்சுவதற்கு வெட்கமாயில்லையா என்று மாணிக்கவல்லி கேட்டபோது மாரநேந்தல் இளவரசனுக்கு தூக்கி வாரி போட்டது என்றால் அது மிகவும் குறைத்து சொன்னதே ஆகும். சிறிது நேரம் திறந்த வாய் மூடாமல் நின்ற பிறகு பெருமுயற்சி செய்து, என்ன எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டான். ஏன் தெரியாது? நன்றாக தெரியும். உன்னை போன்ற படம் ஒன்று எங்கள் அரண்மனையில் இருந்தது என்றாள். இருந்தது என்றால் இப்போது இல்லையா? இப்போது இல்லை. 6 மாதத்துக்கு முன் ஒரு நாள் அதை அப்பா சுக்கு நூறாக கிழித்து போட்டு காலால் மிதி மிதி என்று மிதித்தார். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு பதிலாக, மாரநேந்தல் இளவரசனாகிய நீ ஒரு நாள் அவர் கையில் சிக்கிக் கொள்வாய் என்றும், அப்போது 12 வேட்டை நாய்களை உன்மேல் சேர்ந்தாற்போல் ஏவிவிட போவதாகவும் அவர் சொன்னார். இதை கேட்ட இளவரசனுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது. அம்மம்மா, எவ்வளவு கொடுமையான மனிதர் என்றான். அப்பா ஒன்றும் கொடுமையான மனிதர் அல்ல. நீ மட்டும் அவரை பற்றி அப்படியெல்லாம் பரிகாசம் செய்து பேசலாமா? அதை நினைத்து பார்த்தால் எனக்கே உன் பேரில் 12 வேட்டை நாய்களை ஏவிவிடலாம் என்று தோன்றுகிறது. அம்மணி, உன் தகப்பனாரை பற்றி நான் சில சமயம் பரிகாசமாக பேசியது உண்மைதான். ஆனால் அதெல்லாம் அவர் அந்நியர்களாகிய வெள்ளைக்காரர்களுக்கு இடம் கொடுத்து தேசத்தை காட்டிக் கொடுக்கிறாரே என்ற வருத்தத்தினாலேதான். அவர் மட்டும் வெள்ளைக்காரர்களை சோலைமலை சமஸ்தானத்திலிருந்து விரட்டி அடித்துவிட்டு முன்போல் சுதந்திரமாய் இருக்கட்டும். நான் அவருடைய காலில் விழுந்து அவரை பற்றி கேலி பேசியதற்கெல்லாம் 1000 தடவை மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். வெள்ளைக்காரர்கள் மீது உனக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம்? உன்னை என்ன செய்தார்கள்? வெள்ளைக்கார சாதியார் எவ்வளவு நல்லவர்கள் என்றும் கெட்டிக்காரர்கள் என்றும் அப்பா சொல்லுகிறார். நான் கூட அவர்களை 4-5 தடவை பார்த்திருக்கிறேன். ரொம்ப நல்லவர்களாய்த்தான் தோன்றினார்கள். எவ்வளவுதான் நல்லவர்களாயிருக்கட்டுமே, அதற்காக நம் தேசத்தையும் ஜனங்களையும்

0: அந்நியர்களிடம் ஒப்படைத்து அவர்களுக்கு அடிமையாகி விடுவதா? வெள்ளைக்காரர்கள் நல்லவர்களாக இருப்பதெல்லாம் வெறும் நடிப்பு. இந்த தேசம் முழுவதையும் கைப்பற்றி அரசாண்டு இங்கே உள்ள பணத்தையெல்லாம் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். அதற்காக முதலில் நல்லவர்கள் போல நடிக்கிறார்கள். போக போக அவர்களுடைய உண்மை சொரூபத்தை காட்டுவார்கள். நீ வேண்டுமானால் பார்த்து கொண்டே இரு. மாரணேந்தல் ராஜ்யத்தை கைப்பற்றியதும் கொஞ்ச நாளைக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு சோலைமலை ராஜ்யத்தையும் கைப்பற்றுகிறார்களா இல்லையா என்று நீயே பார். இவ்வளவெல்லாம் பேசுகிறாயே, மாரணேந்தல் கோட்டையில் பெரிய சண்டை நடக்கும் போது நீ ஏன் இங்கே வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? சண்டைக்கு பயந்து கொண்டுதானே? மறவர் குலத்தில் பிறந்த வீரன் இப்படி சண்டைக்கு பயந்து கொண்டு ஓடலாமா என்று கேட்டாள். அதற்கு மாரணேந்தல் இளவரசன் கூறிய மறுமொழி என்ன சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சநேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி, குரல் வண்ணம் கார்த்திகாராணி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் துடிக்கின்றதாம். அதற்கான காரணம் அவள் தானாம். கவிதை விரிகின்றதாம். அதற்கான வார்த்தையும் அவள்தானாம். வாழ்க்கை ஓடுகின்றதாம். அதற்கான வழியும் அவள்தானாம். இப்போது இன்றும் எனக்குள் இயங்கும் இறுதி வரைக்கும் நீயே என் காதலாய் என்கின்றான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காதல் இங்கு ஒரு போட்டியாய், பேசாமல் அவள் மௌனமாக, சிரிக்காமல் அவன் கோபமாக, அதில் ஒருவர் வென்றாலும் தோல்விதானாம். ஏனென்றால் இந்த மறைமுக போட்டியில் காதல்தான் வெற்றியடையுமாம்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இடைக்காலை இசையால் உங்கள் இதயங்களை வருடிச் சென்றது கோடி பண்பலை 100.5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். ஜெனிஃபர், நன்றி நேயர்களே.

0: 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: காலத்தால் பழமையும் புராண சிறப்புகளும் வாய்ந்த நீலாயதாக்ஷி உடனுரை காயாரோகணேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்வோம்.

0: நவகிரகங்கள் அனைத்தும் மேற்கு திசை நோக்கி அன்னை ஸ்ரீ மகாலட்சுமியை பார்த்திருக்கும் ஒரே தலம். தன் அடியார் அதிபத்தரின் குலத்தில் எவராவது சிவலோக பதவி அடைந்தால் அவருக்கு இறைவனின் மாலை அணிவிக்கும் ஒரே தலம். கடல் அலையைப் போல ஆடும் பாராவார தரங்க நடனம் நிகழ்த்தும் இறைவன் அருள் செய்யும் தலம். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானோடு மோகினி வடிவத்தில் பெருமாளும் வலம் வரும் ஆலயத்தின் சிறப்புகளை சொல்கிறார்.
1: சிவாய நமக. என் பேர் மணிக்குருக்கள், நீலாயதாட்சி அம்மன் ஆலய அர்ச்சகர். சுவாமி பேரு காயாரோகணீஸ்வரர், அம்பாள் பேரு நீலாயதாட்சி அம்மன். சப்தவிரங்க சேத்திரத்தில் இதுவும் ஒன்று. திருவாரூர், திருநாகை, திருநள்ளார், திருக்கரவாசல், திருக்குவளை, திருவாயுமூர், திருமறைக்காடுங்கிற வேதாரண்யம். இங்கே சுவாமி பேர் காயா ஆரோகணீஸ்வரர். புண்டரீக மகர்ஷினால் இந்த பேர் ஏற்பட்டது. புண்டரீக மகர்ஷி என்ன வேண்டிக்கிறாருன்னு, இறந்து போய் இந்த ஜீவன் ஒன்றியும் முக்தி அடையக்கூடாது, இந்த சரீரத்தோட உடம்போடு இருக்கணும், அதுமாரி திருக்கயிலாயத்தையும் இருக்கணும்னு சொல்லிட்டு தவறுக்கிறார். அவருக்கு முதல்ல திருமண காட்சி கொடுக்குறார் சுவாமி. திருப்பி ஆணி ஆயில் நட்சத்திரம் அன்னைக்கு அவருக்கு முக்தி கொடுக்குறார். அர்த்த ஜாமத்தில் பானத்திலேருந்து இறங்கி வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு அழைச்சிட்டு மேலே போயிறார். அதான் காயம் என்பது உடம்பு, ஆரோகணம் என்பது ஏற்றுக்கொள்ளுதல். புண்டரீக மகர்ஷி உடம்போடு ஏற்றுக்கொண்ட வாசி சுவாமி பேர் காயா ஆரோகணேஸ்வரர். அம்பாள் பேர் நீலாயதாட்சி அம்மன். காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி, நாகை நீலாயதாட்சி, திருவாரூர் கமலாயதாட்சி, மதுரை மீனாட்சி.

0: ஏன் இந்த பக்தி ஊர்களை இந்த அஞ்சு ஊரையும் அஞ்சு விடமாக வச்சுருக்காங்கன்னா, அம்பாளுடைய அஞ்சு பருவநிலைகள் இந்த அஞ்சு ஊர்லேயும் நடக்கிறது ஐதீகம். காசியில் வந்து குழந்தை பருவமாக இருக்காங்க, காஞ்சியில் வந்து சிறுமி பருவமாக இருக்காங்க. அம்பாள் பார்வதி தேவியை பூப்பறிந்த க்ஷேத்திரம் நாகப்பட்டினம். இங்கே அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பான க்ஷேத்திரம் இது. அது மட்டும் இல்லாமல் அம்பாள் இங்கே பூப்பறந்த வாசி, இங்கே திருக்கல்யாண உற்சவம் கிடையாது. திருக்கல்யாண உற்சவம் கும்பாபிஷேகம் வந்து கல்யாண சுந்தரருக்கு தான் நடக்கும், அம்பாளுக்கு கிடையாது. அம்பாளுக்கு முன்னாடி நந்தி இருக்கும், அந்த நந்தி இரட்டை பார்வை நந்தின்னு பேர். அம்பாள் பூப்படைந்த வாசி அதிகார நந்தியிலும் தான் நந்தியே சுவாமி வந்து காவலுக்கு இருக்க சொல்கிறார். அப்போ அந்த பூப்படைந்த பிரகாசமான நேராக என்னால் பார்க்க முடியாது, உங்களையும் என்னால் நேராக பார்க்க முடியாதுன்ட்டு இடதுக்கு நாள சுவாமியையும் வலதுக்கு நாள் அம்பாலையும் பார்த்துட்டு இருக்கார். அது ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாமல் எங்கேயும் இல்லாத தனி சிறப்பு பார்த்தீங்கன்னா, சித்தர் பூஜை ஏற்றுக்கிட்டவர் இங்கே வண்டி தான், நீலாயதாசி தான். இங்கே தான் அம்பாளத்தை அழுது அழுது அடம்பிடிச்சி அம்பாளத்தை முக்தி அடைஞ்சிருக்கார். அவர் பேர் அழுகணி சித்தர், அவர் பேர் அழகர்னர் தான் பேர், மறு அழுகணி சித்தர்னு இருந்திருக்கு. அம்பாள் பேரில் வீதி உள்ள ஊரும் இந்த நாகப்பட்டினம் தான். நீலா சன்னதி, நீலா மடவுலாகம், நீலா மேல வீதி, நீலா கீழே வீதி, நீலா தெற்கு, அம்பாள் பேரில் வீதி உள்ள ஊரும் அம்பாள் இங்கே தான்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்டட் சி. நேரம் மாலை 6:07.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வல்வர் பிராண்டட் சி.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்கலாம் கதம்ப மலர்கள். மாலை மயங்கும் வேளையில் மஞ்சள் கதிரவனின் மாய ஒளி மறையும் நேரத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் கதம்ப மலரில்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு

0: நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: லக் லக் சோனேரி சன் ஆனந்தாச்சா சாஜ சோனியாச்சா யந்தாச்சி தசரா திவாயி சாஜரி கரா சந்துபாக்கா சராஃப் ஜுவல்ஸ் சோபத்
3: மிளவா மசூரி பக்த 3.99% ते 9.99% प्रति ग्रॅम सोन्याच्या दागिन्यांवर. सोबतच हिऱ्यांच्या दागिन्यांच्या मजुरीवर 100% सूट आणि चांदीच्या दागिन्यांवर फ्लॅट 30% सूट. ही मर्यादित ऑफर 11 ऑक्टोबर ते 15 नोव्हेंबर 2026 पर्यंत.
2: सणाचा आनंद द्विगुणित करायला आजच भेट द्या चंदूकाका सराफ ज्वेल्स. संपर्क 0796-999-1827.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: கோடி பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
7: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: வணக்கம் வணக்கம். உன நினைவு வச்சுக்கோங்க, நம்ம வீடுகளில் மகிழ்ச்சி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். வண்ணத்து பூச்சிகள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன பூவை வந்து அப்படி அப்படி போய் பறந்து போயிட்டு வரணும். பறவைகள் கூடு கட்டணும். வீட்டு முடிஞ்சா நம்ம வீட்டு தொட்டியில் ஒரு சின்னதில் கூட ஒரு மீன் வளர்க்கலாம். ஏன் ஒரு மேஜையில் கூட ஒரு சின்ன செடி வச்சுக்கலாம். இதெல்லாம் போக வீட்டில் ஒரு அலறலோ அழுகுறலோ இருக்கக்கூடாதுங்க. வரத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. மனித வாழ்க்கை தானே. ஆனா அது வரக்கூடாதுங்கிற விஷயத்த நம்ம யார்கிட்ட கேட்கறது? யார்கிட்ட கேட்க போறோம்? நம்ம முருகன்ட்ட தான் கேட்க போறோம். எப்படி கேட்கலாம்? அருணகிரிநாதர் அதுக்கு வழி சொல்லி தர்றாருங்க. முருகா, எங்க வீட்டுல நீ குடியிருக்க, எங்க வீட்டுல நான் குடியிருக்க, எங்க வீட்டுல அழுகுறல் கேட்கப்படாதுப்பா. அதுக்கு நீ அருள் செய்யணும். இப்படி இப்படி கேட்கிறாருங்க. இது நம்ம பூஜை ரூமில் உட்கார்ந்து பண்ணாதான் பூஜைன்னு இல்லைங்க. யாராவது ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறப்போ, அவங்களை கூட்டிட்டு வந்த பிறகோ நம்ம இந்த பாட்டை சொன்னா கூட நமக்கு அதனால பலன் இருக்குங்க. நம்புங்க. என்ன பாட்டு? என்னுடைய சுற்றத்தாரெல்லாம் வந்துரு, ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவங்க மனம் வேதும்பி கண்ணீர் விடுற மாதிரியான ஒரு நிலையை முருகா எங்க வீட்டுல கொடுத்துடாதப்பா. கூகா என என் கிளை கூடியல, போகா வகை செய் பொருள் பேசியவா, நாகாசல நாளுக அபி தியாகாசுர லோக சிகாமணியே, நீ எனக்கு அந்த அருளை செய்ய வேண்டும். சொல்லி பாருங்க. வீட்டுல துன்பம் வரும் நினைக்கிறீங்களா? வந்த துன்பம் போயிருங்க. நம்பிக்கையோட செய்வோம், வேற என்ன செய்ய போறோம்? எத்தனையோ மருத்துவமனைகள்ல வந்து சிலர் அந்த நோயாளிகளுடைய கையை பிடிச்சிட்டுனா சௌரியமாகும் சொல்றாங்களா? அந்த ஒரு வாரத்தை போதும் இல்ல. மருந்து வேணும், மாத்திரை வேணும், அறுவை சிகிச்சை வேணும், எல்லாமே இருக்குங்க. இருந்தாலும் இந்த நம்பிக்கையும் வேண்டும். இந்த நம்பிக்கையை நம்முடைய முருகன் நமக்கு தருவார். நாககிரியாகிய திருச்செங்கோட்டு மலையில் குடிகொண்டிருக்க கூடியவனே நாககிரி. பாம்பே படம் எடுத்து நிக்கிற மாதிரி இருக்குமாங்க. நாகாசல நாளுகபி தியாகாசுர லோக சிகாமணியே, இதுல அந்த நாகமே படமெடுத்து இருப்பதை போல நாககிரியாகிய திருச்செங்கோட்டிலே குடிகொண்டிருக்கக்கூடிய செங்கோட்டு வேலவனாகிய முருகப்பெருமானே அங்க போய் பாடுறாருங்க. யாரு? அருணகிரிநாதர் அங்க போயிருக்காரு. உன்னுடைய திருவடியை வணங்குகிறேன். எதுக்காக தெரியுமா? எனக்கு நாலு கவி தான் என்னன்னா, ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி. இந்த நாலு கவிதைகளையும் பாடுகின்ற ஆற்றலை நீ தந்தரல வேண்டும். அது மட்டுமில்லை, எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான அழுகுரல் கேட்காத வண்ணம் மெஞ்ஞானம் கைகூடும்படி எனக்கு நீ அருள வேண்டும் முருகா என்று கேட்கின்றார் அருணகிரிநாதர். நாகாசல நாளுகபி தியாகாசுர லோக சிகாமணியே, நீ தேவலோகத்திற்கு அதிபதியாடவன் என்பதை நான் அறிவேன். திருச்செங்கோட்டிலே வந்து குடிகொண்டிருப்பவன் என்பதை நான் உணர்வேன். நாககிரிக்கு தலைவனாகவும் இருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். எனவே முருகா, நீ எனக்கு நாலு கவியாகி அந்த கவிபாடும் ஆற்றலையும் தர வேண்டும். என் வீட்டில் கூகா என சுற்றத்தார் கூடி நின்று அழுகின்ற வண்ணமும் இறப்பும் ஏற்படாமல் காக்க வேண்டும். அதற்கான ஞான

0: ஞானத்தை தர வேண்டும் முருகா என்று கேட்கின்றார். கூகாயனை என் கீழே கூவியள போகா வகைசை பொருள் பேசியவா நாகாசலன் ஆளுக வித்யாகாசுர லோக சிகாமணியை சொல்லி பாருங்க, நிச்சயமாக பலன் உண்டு.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோ பூமட் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா, கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தரச்சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக

0: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா, கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தரச்சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தரச்சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட காப்பீட்டு தொகையில 10% வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டேர்ம்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
2: அதான் LIC ஜீவன் உற்சவ இருக்கே.
1: சரி, லோன் அகைன்ஸ்ட் பாலிசி, டாக்ஸ் சேவிங், டெத் கவர்ல லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி?
2: சந்தேகமே வேண்டாம், அதுக்கும் LIC ஜீவன் உற்சவ இருக்கே.
1: எல்லாமே ஒரே இதுலயா? அப்படின்னா இதுதான் ட்ரூலி ஆல்ரவுண்டர்னு சொல்லணும்.
3: LIC ஜீவன் உற்சவ் உங்கள் கொண்டாட்டத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். LIC உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனைக்கு முன் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும்.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஆனந்த் பனியன்சன் பிரீத் சிங் நேரன் மாலை 6:30.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்சன் பிரீத்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடைப்பண்பலை 100.5 கதம் கதம்ப மலர்கள். நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நினைவே சுகம் ஈரோடு மாவட்ட நேர்களை சந்திக்க காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் இரவு வரை, சுவைத்திடுங்கள் இசைக்கும் வரை.

0: மார்பக புற்றுநோய் குணப்படுத்தக்கூடிய ஒன்று. பயப்பட தேவையில்லை.
1: 40 வயதை கடந்த பெண்கள் கண்டிப்பா மார்பக பரிசோதனை செய்வது அவசியம். KMCH மருத்துவமனை நடத்தும் மார்பக பரிசோதனை முகாம் நவம்பர் 5 வரை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
0: இம்முகாமில் 1200 ரூபாய்க்கு 3D மேமோகிராம், 50% சலுகை கட்டணத்தில் மருத்துவர் ஆலோசனை, 600 ரூபாய்க்கு அரித்துள்ளிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனைகளை சலுகை கட்டணத்தில் செய்து கொள்ளலாம்.
1: KMCH மருத்துவமனை, அவினாசி ரோட், கோவை. கால் 7418887411.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

நமது கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு சிறப்பு யாதுமாகி. சர்வதேச கிராமப்புற மகளிர் தின சிறப்பு யாதுமாகி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக உயிர் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ஏ. உஷா ராஜநந்தினி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு சிறப்பு யாதுமாகி.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: மூன்று கொலைகளை செய்ய திட்டமிட்டிருக்கின்றார்கள் சதிகாரர்கள். இந்த மூன்று கொலைகள் நடக்காமல் சோழ குலத்தை காப்பாற்ற வேண்டும். பழுவூர் குலத்துக்கு ஏற்படவிருக்கின்ற அபகீர்த்தியிலிருந்து அதை காப்பாற்றியாக வேண்டும் என்ற எண்ணம் ஒருபுறம் இருந்தாலும், ஏதோ ஒரு ஓரத்திலே மனத்திலே பழுவேட்டரையரின் உள்ளத்துக்குள்ளே, சதிகாரர்களை இங்கேயே கொன்றுவிட்டால் நந்தினிக்கும் அபகீர்த்தி ஏற்படாது என்ற நப்பாசையும் ஓடிக்கொண்டிருந்தது. இவ்வாறெல்லாம் எண்ணி அந்த வீரக்கிழவர் தம்மையறியாமல் தொண்டையை கனைத்து கொண்டார். சிம்மகர்ஜனை போன்ற அந்த சத்தம் சதிகாரர்கள் இருவரையும் திடுக்கிடச் செய்தது.
1: யாரெங்கே
0: என்றான் தேவராளனாகிய பரமேஸ்வரன். அதற்கு மேல் தாம் மறைந்திருப்பது சாத்தியமில்லை, உசிதமும் ஆகாது என்று கருதி பெரிய பழுவேட்டரையர் வெளிப்பட்டு வந்தார். மழைக்கால இருட்டில் திடீரென்று தோன்றிய அந்த நெடிய பெரிய உருவத்தைக் கண்டு சதிகாரர்கள் இருவரும் திகைத்து நின்றபோது,
2: "நான் தான் யமனுக்கு அண்ணன்" என்று கூறிவிட்டு பழுவேட்டரையர் சிரித்தார்.
0: அந்த கம்பீரமான சிரிப்பின் ஒலி அவ்வனப்பிரதேசம் முழுவதையும் நடுநடுங்கச் செய்தது. வந்தவர் பழுவேட்டரையர் என்று அறிந்ததும் ரவிதாசன் தேவராளன் இருவரும் தப்பியோடப் பார்த்தார்கள். ஆனால் பழுவேட்டரையர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. தம் நீண்ட கரங்கள் இரண்டையும் நீட்டி இருவரையும் பிடித்து நிறுத்தினார். அவருடைய வலதுகை ரவிதாசனுடைய ஒரு புஜத்தை பற்றியது. வஜ்ராயுதத்தை காட்டிலும்

0: வலிமை பொருந்திய அந்த கரங்களின் பிடிகள் அவ்விருவரையும் திக்குமுக்காடச் செய்தன. எவ்வளவுதான் கையில் வலியிருந்தாலும் இருவரையும் ஏககாலத்தில் சமாளிக்க முடியாது என்று எண்ணி பழுவேட்டரையர் தேவராளனை தலைகுப்புற விழும்படி கீழே தள்ளினார். கீழே விழுந்தவன் முதுகில் ஒரு காலை ஊன்றி வைத்துக் கொண்டு ரவிதாசனுடைய கழுத்தை இரண்டு கைகளாலும் நெரிக்கத் தொடங்கினார். ஆனால் தேவராளன் சும்மா இருக்கவில்லை. அவனுடைய இடுப்பில் செருகியிருந்த கத்தியை சிரமப்பட்டு எடுத்து தன்னை மிதித்துக் கொண்டிருக்கும் காலில் குத்தப் பார்த்தான். பழுவேட்டரையர் அதை அறிந்து கொண்டார். இன்னொரு காலினால் அவனுடைய மணிக்கட்டை நோக்கி ஒரு பலமான உதை கொடுத்தார். கத்தி வெகு தூரத்தில் போய் விழுந்தது. தேவராளனுடைய ஒரு கையும் அற்று விழுந்து விட்டது போல ஜீவனற்றதாயிற்று. ஆனால் அதே சமயத்தில் அவனை மிதித்திருந்த கால் சிறிது நழுவியது. தேவராளன் சட்டென்று நெளிந்து கொடுத்து வெளியே வந்து குதித்து எழுந்தான். உதைபடாத கையில் முஷ்டியினால் பழுவேட்டரையரை நோக்கி குத்தத் தொடங்கினான். அந்த குத்துக்கள் கருங்கல் பாறை சுவர் மீது விழுவன போலிருந்தன. குத்திய தேவராளுடைய கைதான் வலித்தது. அதுவும் இன்னொரு கையைப் போல ஆகிவிடுமோ என்று தோன்றியது. இதற்கிடையில் ரவிதாசன் தன் கழுத்திலிருந்து பழுவேட்டரையருடைய கரங்களை விலக்க பெருமுயற்சி செய்தான். ஒன்றும் பலிக்கவில்லை. கிழவருடைய இரும்பு பிடி சிறிதும் தளரவில்லை. ரவிதாசனுடைய விழிகள் பிதுங்கத் தொடங்கின. உளறி குளறிக் கொண்டே,
1: தேவராளா, சீக்கிரம் சீக்கிரம் கோயில் மேலே ஏறு, மண்டபத்தை கீழே தள்ளு என்றான்.
0: தேவராளன் உடனே பாய்ந்து சென்று பள்ளிப்படை கோயிலின் மேல் மண்டபத்தின் மீது ஏறினான். அங்கே மண்டபத்தின் ஒரு பகுதியில் பிளவு ஏற்பட்டு இனி சிறிது நகர்ந்தாலும் கீழே விழக்கூடிய நிலையில் இருந்தது. அதை முன்னமே அவர்கள் கவனித்திருந்தார்கள். ரவிதாசன் அதைத்தான் குறிப்பிடுகிறான் என்று தேவராளன் தெரிந்து கொண்டான். மண்டபத்தின் இடிந்த பகுதியை தன் மிச்சமிருந்த வலிவையெல்லாம் பிரயோகித்து நகர்த்தி தள்ளினான். அது விழும்போது அதனுடன் இருந்த மரமுன்றையும் சேர்த்து தள்ளி கொண்டு விழுந்தது. பழுவேட்டரையர் மேலிருந்த மண்டபம் நகர்ந்து விழப்போவதை தெரிந்து கொண்டார். ஒரு கையை ரவிதாசனுடைய கழுத்திலிருந்து எடுத்து மேலே இருந்து விழும் மண்டபத்தை தாங்கிக் கொள்ள முயன்றார். ரவிதாசன் அப்போது பெருமுயற்சி செய்து அவருடைய பிடியிலிருந்து தப்பி அப்பால் நகர்ந்தான். மரமும் மண்டபமும் பழுவேட்டரையர் பேரில் விழுந்தன. பழுவேட்டரையர் தலையில் விழுந்து நினைவு இழந்தார். நெடுநேரத்துக்கு அப்பால் பழுவேட்டரையருக்கு சிறிது நினைவு வந்தபோது அவர் ஒரு பயங்கரமான போர்க்களத்தில் இருப்பதைக் கண்டார். வாள்கள் ஒன்றோடு ஒன்று மோதி ஜன ஜனவென்று ஓங்கார ஒலி கிளப்பின. ஒரு பக்கத்தில் ஜயபேரிகைகள் முழங்கிக் கொண்டிருந்தன. அவற்றுடன் சேர்ந்து ஆயிரக்கணக்கான குரல்கள், மகாராஜாதிராஜ பாண்டிய மன்னர் வாழ்க, பாண்டிய விரோதிகள் வீழ்க என்று கோஷமிட்டன. இன்னொரு பக்கத்தில் ஆயிரக்கணக்கான குரல்கள், கங்க மன்னன் விழுந்து விட்டான், ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கூக்குரல் இட்டன. ஓடுகிறவர்களை தடுத்து நிறுத்தும் குரல்கள் சிலவும் கேட்டன. அப்போது திடீரென்று ஒரு கணம் போர்க்களத்தில் நிசப்தம் நிலவியது. பழுவேட்டரையர் சுற்றும் முற்றும் பார்த்தார். இரண்டு கால்களையும் இழந்த விஜயாலய சோழனை இன்னொரு நெடிதுயர்ந்த ஆஜானுபாகுவான மனிதன் தன் தோள்களிலே தூக்கிக் கொண்டு வந்தான். தோள் மீது அமர்ந்திருந்தவன் இரண்டு கரங்களிலும் இரண்டு இராட்சத வாள்களை ஏந்தி கொண்டிருந்தான்.
2: சோழ வீரர்களே, நில்லுங்கள். பல்லவர்களே, ஓடாதீர்கள். ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு. என்னை பின்தொடர்ந்து பாருங்கள். எதிரிகளை சின்னாபின்னம் செய்வோம் என்று அவன் கோஷித்தான்.
0: ஓடத் தொடங்கியிருந்த சோழ பல்லவ வீரர்கள் விஜயாலய சோழனை பார்த்துவிட்டு அவன் வார்த்தைகளை கேட்டுவிட்டு நின்றார்கள். அவர்களுடைய முகங்களிலே சோர்வும் பீதியும் நீங்கி மீண்டும் தீரமும் வீரக்கலையும் தோன்றின. பின்வாங்கியவர்கள் முன்னேறத் தொடங்கினார்கள். இந்த அதிசய மாறுதலுக்கு காரணமாயிருந்த விஜயாலய சோழனை மீண்டும் பழுவேட்டரையர் பார்த்தார். அவனை தோளிலே தாங்கிக் கொண்டிருந்த வீரனையும் பார்த்தார்.
3: அதிசயம், அதிசயம்!
0: அப்படி தாங்கிக் கொண்டிருந்த வீரன் தாமேதான் என்பதைக் கண்டார். அந்த பழுவேட்டரையர் ஒரு கையால் தம் தோளின் மீதிருந்த இருகாலும் இல்லாத விஜயாலய சோழனை பிடித்து கொண்டு இன்னொரு கையில் பிடித்திருந்த நீண்ட கத்தியை சுழற்றி கொண்டே எதிரிகளிடையே புகுந்தார். அவர்கள் இருவரும் போன இடமெல்லாம் பாண்டிய வீரர்களின் தலைகள் தரையில் உருண்டு விழுந்தன. போர் நிலைமை அடியோடு மாறிவிட்டது. பாண்டிய சைன்யம் சிதறி ஓடியது. சோழ பல்லவர்கள் வென்றார்கள். எட்டு திக்கும் அதிரும்படி ஜெய பேரிகைகள் முழங்கின. பல்லவ சக்கரவர்த்திக்கு முன்னால் விஜயாலய சோழர் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் பழுவேட்டரையர்

0: நின்றார். பல்லவ சக்கரவர்த்தி சோழ மன்னரை பார்த்து, வீராதி வீரரே, உம்மாலே இன்று தோல்வி வெற்றி ஆயிற்று. இனி சோழ நாடு சுதந்திர நாடு. நீரும் உமது வீரப்புதல்வன் ஆதித்தனும் உங்கள் சந்ததிகளும் என்றென்றும் சுதந்திர மன்னர்களாக சோழ நாட்டை ஆளுவீர்கள் என்றார். உடனே விஜயாலய சோழர் தமக்கருகில் நின்ற பழுவேட்டரையரை பார்த்து, அத்தான், தங்களாலேதான் இந்த வெற்றி நமக்கு கிட்டியது. சுதந்திர சோழ நாட்டின் சேனாதிபதியாகவும் தனாதிகாரியாகவும் உம்மை நியமிக்கிறேன். உமது சந்ததிகளும் சோழ குலத்துக்கு உண்மையாயிருக்கும் வரையில் தனாதிகாரிகளாகவும் சேனாதிபதிகளாகவும் இருப்பார்கள் என்றார். பழுவேட்டரையரின் காயங்கள் நிறைந்த முகம் பெருமிதத்தால் மலர்ந்தது. திடீரென்று அந்த முகத்தில் கடும் கோபம் தோன்றியது. அந்த பழைய பழுவேட்டரையர் இந்த புதிய பழுவேட்டரையரை பார்த்தார். அட பாவி, துரோகி, சண்டாளா! என் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே! 6 தலைமுறையாகச் சேர்த்த அருமையான வீரப்புகழையெல்லாம் நாசமாக்கி விட்டாயே! சிநேகித துரோகம், எஜமான துரோகம் செய்தாயே! சோழகுலத்தின் பரம்பரை பகைவர்களுக்கு உன்னுடைய வீட்டிலே இடங்கொடுத்தாயே! உன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து பொருள் கொடுத்தாயே! உன்னாலல்லவோ இன்று சோழகுலத்துக்கு இறுதி நேரப்போகிறது. உற்ற பழி உலகம் உள்ள அளவும் மாறவே மாறாது என்று சபித்தார். சபித்த பழுவேட்டரையரின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாகப் பெருகியது. பிறகு மற்றும் பல பழுவேட்டரையர்கள் வந்தார்கள். ஒவ்வொருவரும் தாம் தாம் செய்த வீரச் செயல்களை கூறினார்கள். ஒவ்வொருவரும் பழுவேட்டரையரை சபித்தார்கள். பின்னர் எல்லோரும் சேர்ந்து சபித்தார்கள். சண்டாளா, குலத் துரோகமும் ராஜ துரோகமும் செய்து விட்டாயே! நாங்கள் உயிரை கொடுத்து சம்பாதித்த வீரப் புகழையெல்லாம் நாசமாக்கி விட்டாயே! உன் புத்தி ஏன் இப்படி போயிற்று என்றார்கள். பழுவேட்டரையர்கள் மறைந்தார்கள். கொடும்பாளூர் வேளிர்களும் திருக்கோவலூர் மலையமான்களும் வந்தார்கள். தன்னந்தனியே நின்ற பழுவேட்டரையரை சூழ்ந்து கொண்டார்கள். சீச்சி, நீயும் ஒரு மனிதனா? சோழர் குலத்தை நீயும் உன் பரம்பரையும் தான் தாங்கி வந்தது என்று பெருமையடித்து கொண்டாயே, இப்போது என்ன சொல்லுகிறாய்? சோழ குலத்துக்கு நீ யமனாக மாறிவிட்டாயே! பாதகா, உன் பவிஷ்யங்கே என்று கூறி எக்காலம் குட்டிச் சிரித்தார்கள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: யாருங்கே? நான் தான் யமனுக்கு அண்ணன். இந்த பகுதியில் மற்றதெல்லாம் பாறாங்கல்ல உடைக்க முயன்ற ரெண்டு சுண்டெலிகளின் தவிப்பையும் கனவுல அந்த மாவீரருக்கு எழுந்த கண்டனத்தையும் குறித்த சொற்சித்திரங்கள். தொண்டைய கணச்சிட்டோம், இனியும் இங்கே மறைஞ்சிருக்க முடியாது, மறைஞ்சிருக்க கூடாது. இந்த கருத்தை மிக நேர்த்தியாக சொல்லல வடிச்சிருக்கார் ஆசிரியர். தற்காப்பும் தாக்குதலும் இணைஞ்சு வர ரெண்டு பேரை ஏக காலத்தில் திணற அடிச்சிட்டார் பெரிய பழுவேட்டரையர். இந்த வியப்பிலிருந்து விடுபட்டு விளக்கத்துக்கான சொற்களை சற்று பார்ப்போம். முஷ்டி, விரல்களை இறுக்கி மூடின கை, முடக்கிய கை, ஒரு பிடின்னு சொல்லலாம், இறுகுப்பிடி. பழுவேட்டரையர் கொடுத்த உதையில தேவராளனின் கையில் இருந்த கத்தி எகிரி போய் விழுந்துச்சு. பழுவேட்டரையன் தலையில கல்லை போட்டா கல்லு தான் தூள் தூளாகும்னு சொன்னவன் அதை மறந்து இன்னொரு கையினால் அவரை குத்தின அசட்டுத்தனத்தை பார்த்தோம். நல்ல காலம், கட்ட விரலை மற்ற விரல்களுக்கு உள்ளே வச்சு மூடி குத்தல்ல போல இருக்கு. அப்படி செஞ்சிருந்தா கட்ட விரல் முறிஞ்சே போயிருக்கும். அடுத்து கோடாரி காம்பு என்கிற தொடர். தன் குடும்பத்துக்கோ குலத்துக்கோ நாட்டுக்கோ துரோகம் செய்பவன் கோடாலி, கோடாரி என்றெல்லாம் சொல்லப்படுற கோடரி மரம் வெட்ட பயன்படும் கருவி. இதன் கைப்பிடி அதாவது காம்பு மரத்தால ஆனது. ஆக மரமே கோடரியின் காம்பா மாறி நிறைய மரங்களை வெட்டி வீழ்த்த பயன்படுது. இதை துரோகமா உருவகப்படுத்தி மரத்திற்கு கேடு கோடாரி காம்புன்னு சொல்லுவாங்க. சம்பாத்தியம், ஈட்டிய பொருள் சேமிப்பு, தேட்டம், ஈட்டம், வருவாய் இதையெல்லாம் உள்ளடக்கியது. சம்பாதனை என்பதிலிருந்து உருவானது. சம் நன்றாக, பத் அடைதல். ஐஸ்வர்யத்தை சம்பத்துன்னு சொல்றோம். முயற்சியால உழைப்பால ஈட்டினது சம்பாத்தியம். இத செயல்னு கொண்டா சம்பத், இதன் விளைவு பலன். பவிஷி, பவிஷி, பவிஷு இதெல்லாம் மானம் என்ற பொருள் கொண்டு சொற்கள். அன்றாட வழக்கில் அந்தஸ்து, இடையில வந்த மேல்நிலை என்ற அர்த்தத்தை குறிப்பிடுற சொல் ஆயிட்டது பவிஷ்.

கதையின் இந்த பகுதியில் ஏளனம் எகத்தாளம் எள்ளி நகையாடுவது இப்படி பொருள் கொள்ளணும். யமனுக்கு அண்ணன்னு கேலியா பேசப்பட்ட இந்த கிழவர் பிடியிலிருந்து விடுபட்டா போதும்னு அந்த ரெண்டு பேரும் ஓட்டம் பிடிச்சாகணும். காரணம், தம்பி காலாந்தக கண்டன் திடீர்னு இதே போல வந்து சேர்ந்துட்டா உயிருக்கே ஆபத்தாச்சே.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: சிரிப்பிற்கும் சோகத்திற்கும் ஒரே மொழி இசை. ஒரு பாடல் போதும் ஒரு நாளை மாற்ற. இசை என்றால் உணர்வுகளின் துணை. இசை இல்லையெனில் உணர்வுகளுக்கு சொல் இல்லை. இசை காதலாய், நினைவாய், மௌனமாய் என்றும் தொடர்வது. அப்படிப்பட்ட இசையை நேயர்களின் விருப்ப கானங்களோடு வழங்க கோடி பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 94-86-28-24-24 எனும் கட்சவி எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் இவற்றை குரல் பதிவோடு அனுப்பினால் இனிவரும் 1 மணி நேரமும் இடம்பெறும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில உங்களது விருப்ப பாடலும். நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்ப பாடலை வழங்க காத்திருக்கின்றேன் ஜெனிஃபர். இப்ப நிகழ்ச்சியில முதல் பாடல் யாருக்காக வர காத்திருக்கிறது?
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். வெள்ளகோவில், நாகமுனைக்கன்பட்டி, ராதாமணி, சுகுமாரன். படம் புதிய முகம், பாடல் கண்ணுக்கு மையழகு. நன்றி.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் இரவு 7:03.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: ரைஸ் கிச்சடி புண்ணிய அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: இது நம் கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 94 86 28 24 24 எனும் கட்சவி எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் இவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். இப்போ யாருக்கான பாடல்?
2: கோடை பண்பலை வானொலிக்கு இரவு வணக்கம். நாமக்கல் கண்ணூர்பட்டி பெரியசாமி. படம் சாமுண்டி. பாடல் முத்து நகையே முழு நிலவே. அனைவருக்கும் வழங்குமாறு கேட்டுக்கொள். நன்றி, வணக்கம்.

0: உங்கள் ஆசைகள் இசையாக மலரட்டும், உங்கள் விருப்பங்கள் பாடலாக தொடரட்டும். இதோ அடுத்த பாடல் உங்கள் இதயத்தை தொட வருகிறது நேயரின் குரலோடு.
1: அனைவருக்கும் வணக்கம், கோடை பண்பலை நேயர்களுக்கும் வணக்கம். அந்த ஒரு நிமிடம் படத்திலிருந்து சிறிய பறவை சிறகை வீக்க துடிக்கிறது. பிரபுராம் திவாகரன், தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலிருந்து.

0: ஒரு நல்ல CFL லாம் கொடுங்க.
1: இந்தாங்க.
0: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
1: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர், அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
0: ISI முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சார்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: முறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: உங்கள் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை கோல்டு சில்வர் டைமண்ட்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். ஆன்டிக் நகைகள் பவுனுக்கு ரூபாய் 10,000 சலுகை. எல்லோ கோல்டு நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 சலுகை. பெரும்பாலான வெள்ளி பொருட்களுக்கு 0% செய்கூலி சேதாரம். ஸ்ரீ வாசவி கோல்டு சில்வர் டைமண்ட்ஸ், திண்டுக்கல், கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் மனமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கேஜி நெய், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
3: சில பாடல்கள் காதலை சொல்லும், சில பாடல்கள் நினைவுகளை மீட்டெடுக்கும். அந்த இனிய நினைவுகளோடு அடுத்த பாடலுக்கு பயணிப்போமா?
4: கோடை

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் இரவு 7:30.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்.

0: திசையெங்கும் இசைமெட்டுக்களை தரும் கோடை பண்பலை 100.5 இது சொந்த பந்தம். ஒவ்வொரு நாளும் நம்ம நேயர்களும் சுத்தி பார்க்க வர சுற்றுலா பயணிகளையும் சந்திக்கிற சொந்த பந்தம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளோட யார் பேச போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கங்க, எனது பெயர் சுமதி பிரபு.
0: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வடுகுபலையும் போதுருங்க.
0: சரி, இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் வந்திருக்கீங்களா?
1: வந்திருக்கேங்க, நமது பண்பலைக்குதான் வந்திருக்கும் முத முறையா.
0: இப்போவா இல்ல
1: முன்னாடி? ஜனவரி மாசம் வந்தாங்க.
0: ஓ, ஜனவரியில வந்துட்டு இப்ப வந்திருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: சரி, கொடைக்கானலுக்கு அப்பதான் முதல் முறை வந்திருப்பீங்க, இப்ப இரண்டாவது முறை. எப்படி இருக்கு கொடைக்கானல்?
1: என்ன சொல்றது, ஒரு ரொம்ப பழக்கமான மாதிரி ஆயிடுச்சுங்க வந்தோடனையும்.
0: சரி, கொடைக்கானல் பழக்கம் ஆயிடுச்சு. பண்பலை?
1: பண்பலை சொந்தக்காரங்க வீட்டு, நம்ம சொந்த அம்மா வீட்டுக்கு வர மாதிரி ஒரு ஃபீல் வருது.
0: சரி, அந்த முதல் முறை வரப்ப கொஞ்சம் பயம் தயக்கம் எல்லாமே இருந்திருக்கும். ஐயோ, புதுசா அறிவிப்பாளர்கள் குரல் கேட்டிருக்கோம், உங்களை பார்த்தது இல்லை, யாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க?
1: சுகன்யா மார்தாண்டம் அவங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்.
0: பாத்தீங்களா? இப்போ வரைக்கும்
1: பாத்துட்டேங்க.
0: உங்க ஆசை நிறைவேறிச்சு, அவங்கள தான் பிடிக்கும்.
1: அவங்க பேசுற தன்னம்பிக்கையா பேசும்போது ரொம்ப பிடிக்குங்க.
0: அதனால அவங்க நிகழ்ச்சி எல்லாம் விரும்பி கேட்பீங்க.
1: ஆமா.
0: சரி, வேற
1: எல்லா அறிவிப்பாளரும் நல்லா பேசுவாங்க, அவங்க கொஞ்சம் பேசுறதுக்கு பேச்சு.
0: சரி, எத்தனை வருடமா நிகழ்ச்சி எல்லாம் கேட்டு இருக்கீங்க?
1: நிகழ்ச்சி எல்லாம் ஒரு 8 வருடமா கேக்குறீங்க.
0: எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்?
1: வானவில் தாங்க.
0: வானவில் நிகழ்ச்சி தவறாம கேட்டுருவீங்க.
1: ஆனா
0: பங்கு பெற்ற மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியல, வானவில்ல பேசிருக்கீங்களா?
1: வானவில் வாய்ப்பு கிடையாது. என்னன்னா, நம்ம தயல் செய்யும் போது நம்மளுக்கு நிதி லைன் கிடைச்சாதாங்க பேச முடியும். நாம தான் இங்க போட்டி போட்டு.
0: அதனால மகளிர் நேரத்துல
1: வானவில் அதிகமா பேசுவேங்க. விளையாட்டு வேலை.
0: சரி, ஐயா பேரு?
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: இருந்தாலும் கொடைக்கானல் வருத்தப்படுவோம், சுத்தி பார்க்கணும். தம்பி பேர் என்ன?
3: எனது பேர் கவீஸ்வரன்.
0: கவீஸ்வரன், என்ன படிக்கிறீங்க?
3: நான் 9th படிக்கிறேங்க.
0: விடுமுறையா இல்ல விடுமுறை நீங்களே போட்டுட்டு வந்துட்டீங்களா?
3: விடுமுறை போட்டு வந்து
0: பண்பலை பாக்கணும். போன தடவை ஜனவரியில வந்தப்ப உங்களை கூட்டிட்டு வந்தாங்களா இல்ல இப்பதான் கூட்டு வந்திருக்காங்களா? எப்படி இருக்கு பண்பலை?
3: மிக அருமையா இருக்கு.
0: நிகழ்ச்சி அம்மா பேசினப்ப பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு?
3: எனக்கு ரொம்ப பிடிச்சிருதுங்க.
0: அப்போ நீங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியிலலாம் பங்கு பெறணும், இளமை பேசுகிறது நிகழ்ச்சியிலலாம். ஏதாவது பாடல் பாடுவீங்களா?
3: அதெல்லாம் தெரியாது, பேச்சு போட்டியில் கலந்துக்குவோங்க.
0: அப்படியா? எங்கள் எங்களுக்காக ஒரு 4 வரி பேசுங்களே, கேட்போம் பண்பலை பற்றி.
3: என்றுமே நண்பனாய் இருக்கும் என் பண்பலையே, உன் அழகையும் சொல்லையும் வர்ணிக்க என்னால் கூற முடியலையே.
0: நல்லா இருக்கே, கவிதை மாதிரி எழுதுறீங்களே. சரி, நீங்கள் கவிதை எழுதுவீங்க நான் நம்புகிறேன், தொடர்ந்து அதெல்லாம் முயற்சி பண்ணுங்க. உங்கள் பேர்? தவஸ்ரீ. தவஸ்ரீ என்ன படிக்கிறீங்க?
4: நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: ஓ, 6th? பார்த்தா அவ்வளோ பெருசாக தெரியலையே, ஒரு சின்ன பொண்ணு மாதிரியெல்லாம் இருக்கீங்க. உங்களுக்கு பண்பலை பிடிச்சிருக்கா?
4: பிடிச்சிருக்குங்கக்கா.
0: கொடைக்கானலும் சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஏதாவது பாடல் பாடுவீங்களா?
4: இல்லைங்கக்கா.
0: வேறு என்ன செய்வீங்க? அண்ணா வந்து பேச்சு போட்டி கவிதையெல்லாம் சொல்கிறாரு. நீங்கள்?
4: நான் படிக்கிறது தான்க்கா.
0: எனக்கு படிப்பு 24 படிப்பா? ஏதாவது பாட்டு?
4: பாட்டு இல்லைங்கக்கா.
0: சினிமா பாட்டு கூட பாட மாட்டிங்களா?
4: இல்லைங்கக்கா.
0: சரி, பரவாயில்ல. ஐயா பேர்?
5: தாத்தா பேர் சுப்பிரமணியம்.
0: சுப்பிரமணியம் ஐயா, என்ன பண்றீங்க?
5: விவசாயம்.
0: ஓ, மகன் கூட சேர்ந்து விவசாயமா இல்ல நீங்க தனியா ஏதாவது விவசாயம்? இல்ல
5: தனியா இல்ல, எல்லாம் ஒண்ணா தான் விவசாயம்.
0: ஓ, அப்பனா நீங்க எத்தனை வருஷமா விவசாயத்துல இருக்கீங்க?
5: நான் ஒரு 25 வருஷமா செஞ்சிட்டு தான் இருக்கேன்.
0: 25 வருஷம் அப்ப இருந்ததுக்கும் இப்ப விவசாயத்துல ஏதாவது மாற்றம்?
5: மாற்றம்னா, அப்ப வந்து எல்லாம் வறட்சியா இருந்தது, இப்ப கொஞ்சம் எல்லாம் செல்வாக்கா இருக்குது, தண்ணி பாசனம் அதிகமா இருக்குது.
0: அதனால இங்க செழிப்பா இருக்கு, பரமத்தி வந்து செழிப்பா இருக்கு.
5: ஆமா, நல்ல செழிப்பான இடம்.
2: காவேரி ஆறு,
5: காவேரி ஆறு பக்கமா இருக்குது,
0: அதனால சொட்டு நீர் பாசனம் எல்லாமே இருக்கு.
5: பிரச்சனையே இல்லை, தண்ணி பிரச்சனையே கிடையாது.
0: உங்களுக்கு கொடைக்கானல் பிடிச்சிருக்கா? பண்பலை
5: அருமையா பிடிச்சிருக்குது.
0: மருமக பேசின நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு?
5: அருமையா இருந்தது.
0: ஒரு பூரிப்பு இருந்திருக்கும்ல, மருமக மைக்ல பேசுறாங்கன்னு. இவ்வளவு நாள் போன்ல பேசி கேட்டோம், இப்ப மைக்ல நேரா
5: பாக்கலாம்னு ஆசையா வந்து
0: அதனாலதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க.

0: சரி, இந்த குடும்பத்தை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்?
1: அமரன் படத்துல இருந்து வெண்ணிலவு சாரல்.
0: வெண்ணிலவு சாரல் இங்க எப்பயாவது வீசும், கண்டிப்பா பாக்கணும். நீங்க இன்னைக்கு கொடைக்கானல சுத்தி பார்த்து, சரியா? சரி, கேட்டலாம். நன்றிங்க,
2: ரொம்ப நன்றிங்க.
0: அவ்வளவு.

0: மார்பக புற்றுநோய் குணப்படுத்தக்கூடிய ஒன்று, பயப்பட தேவையில்லை.
1: 40 வயதை கடந்த பெண்கள் கண்டிப்பா மார்பக பரிசோதனை செய்வது அவசியம். KMCH மருத்துவமனை நடத்தும் மார்பக பரிசோதனை முகாம் நவம்பர் 5 வரை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
0: இம்முகாமில் 1200 ரூபாய்க்கு 3D மேமோகிராம், 50% சலுகை கட்டணத்தில் மருத்துவர் ஆலோசனை, 600 ரூபாய்க்கு அரித்துள்ளிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனைகளை சலுகை கட்டணத்தில் செய்து கொள்ளலாம்.
1: KMCH மருத்துவமனை, அவினாசி ரோட், கோவை. கால் 7418887411.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: தொலைவில் இருந்தாலும் இசையால் இணைந்திருக்கும் இதயங்கள், உங்கள் விருப்பமும் எங்கள் இசையும் சங்கமிக்கும் நேரம் இது. கேட்போம்

0: அடுத்த இனிய பாடலை.
1: வணக்கம் கோடை பண்பலை, நான் தஞ்சாவூர்லேருந்து பிரியா பேசுகிறேன். எனக்கு பயணங்கள் முடிவதில்லை படத்துலேருந்து இளையநிலா பொழிகிறது பாடல் போடுங்க. இனிய இரவு வணக்கம்.

0: ஆர்கேஜி நெய்.
1: மௌனமாக இருக்கும் மனதுக்கு கூட இசை மொழி கொடுக்கும். அந்த இசை மொழியில் உங்கள் மனம் விரும்பும் அடுத்த பாடல் இதோ காற்றலையில்.
2: வணக்கம் கோடை பண்பலை, நான் ஈரோடு மாவட்டம் அஞ்சூர் நல்லசலை வளையத்திலிருந்து கீதா பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் மூவேந்தர் படத்திலிருந்து நான் வானவில்லையே பார்த்தேன் என்ற பாடலை ஒளிபரப்புங்கள். நன்றி.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள கோவிந்தன் மயில் தாயம்மாள் திருமண மண்டபத்தில் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சோலார் விண்ணப்பம் பதிவு சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இந்த சிறப்பு முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைத்து பயன்பெறுமாறு பெரியகுளம் கோட்ட மின்கழகம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
5: இது நம் கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை இசையால் எளிதாக சொல்லிவிடலாம். இதோ உங்கள் மனதோடு பேச வரும் அடுத்த பாடல்.
6: கோடை பண்பலை வானொலிக்கு இனிய இரவு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ஈழுப்பூர் ஆண்டனி சாலமன்ராஜ். எனக்கு பிடித்த பாடல் படம் உழைப்பாளி. பாடல் ஒரு கோலக்கிளி என்ற இனிய பாடலை அனைத்து நேர்களுக்காகவும் தாருங்கள். நன்றி.
7: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே,

0: பிறகுது முன்னே.
1: நேயர்களின் விருப்ப கானங்களை காற்றலியில் தந்து நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் கேட்கலாம் ஆசையில் ஒரு குக்கு நாளை இரவு 7 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 2009 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஐடிபிஐ வங்கியை சீரமைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற தேசிய வேளாண் மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளை முழுமையாக சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். இன்று தருமபுரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் தருமபுரி மாவட்டத்திற்கு 735 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் கடைக்கோடி பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் குறித்த காலத்திற்குள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தமிழக அரசு செயல்படுவதாக திரு ராஜ்குமார் கூறினார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நீண்டகால கடன் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் கடன் மற்றும் வீட்டு வசதி கடன்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதர முன்னுரிமை கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்கள் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியுடைய உறுப்பினர்களுக்கு அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை நீண்டகால கடன் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின் பற்றாக்குறையை எதிர்கொள்ள 1 யூனிட் மின்சாரத்திற்கு 35 ரூபாய் கொடுத்து 4500 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக உரிய ஆய்வு செய்யப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படாத நிலையில் கொள்முதல் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படுவதாகவும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களை தமிழக அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு நிர்வாக திறமையின்மை காரணமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடியை விவசாயிகள் இழந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் திரு விஜய் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தென்சென்னை வெள்ளத்தடுப்பு முன்னேற்பாட்டு பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு செய்தார். காரப்பாக்கத்தில் உள்ள ஒக்கியமடுவில் ஆய்வு மேற்கொண்ட அவர், மழைநீர் வடிகால் பணிகளை பருவமழை தீவிரமடைவதற்கு முன் நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். உலக தர நிர்ணய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர நிர்ணயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி பிரிவிற்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் பெற்றுக்கொண்டார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திர மோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி, நிஷ்கல், ஷைனா மணிமுத்து, ஜக்ஷீர் சிங், தேவ் ரூபரேலி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 11 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன் எடுத்துள்ளது. ஷோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறி

0: கோடி பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக வளம் வருகிறது. நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் அறிமுக மாணவர்கள் 24 24 24 வழக்கமான மாணவர்கள் 24 24 29 வரலாம். முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 சேர்த்து. மாற்றி யோசிக்காமல் மாற்றங்கள் வருவதில்லை. எந்த இடத்தில் இருக்கிறோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். தேடுங்கள், நிச்சயம் ஏதாவது கிடைக்கும். வாருங்கள் பேசுவோம் நிகழ்ச்சியில். இன்று நிகழ்ச்சியில் 2 விளையாட்டுகளை விளையாட இருக்கிறோம். ஆனா அவனா குண்டக்க மண்டக்க இணைந்திருங்கள் கோடை பண்பலையோடு.
1: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கம். இளமை பேசுகிறதே நிகழ்ச்சி துவங்கியாச்சு. என்னப்பா நீ பேசுகிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் மட்டும் பேசலைங்க, என் கூட ஒரு அழகு மாணவர் பேச இருக்காரு. நம்ம கோடை பண்பலை 100.5 நேற்று முற்பகல் 11 மணிக்கு ஜூனியர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வளம் வந்ததா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மாணவர்கள் பேசுகிறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்களாம். 30 மாணவர்களும் பேசியாச்சான், ஒரு மாணவர் மட்டும் பேச முடியாமல் போச்சான். அவருக்கு கடுமையான வருத்தம், ஐயோ நான் கோடைப்பன் வலையில் பேச முடியலையே பேச முடியலையேன்னு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணார்னா, கொஞ்சம் இல்லைங்க, ரொம்ப அழுதுட்டாராம். இந்த மாதிரி நான் பேசலை, இப்படி நேரம் வந்திருக்காங்க அப்படின்னு. குழந்தையோட மனது வந்து பண்பலையில் பேசலையே அப்படின்ற வருத்தத்தோடு இருந்திருக்கு. அந்த வருத்தத்தை போக்கும் விதமாக இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் முதல் குழந்தையாக அந்த மாணவ செல்வத்தை நம்ம இணைப்பில் இணைத்திருக்கோம். இணைப்பில் இணைந்துட்டார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: உங்கள் பேர் சொல்லலாமா, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா?
2: சார், நான் வந்து ஸ்ரீமன் நிஷோக், ஸ்ரீ ஜெவிகாஸ் பப்ளிக் ஸ்கூல், சிபிசி ஸ்கூலில் படிக்கிறேங்க சார். சார், நான் விடுகதை சொல்ல போகிறேங்க சார்.
1: நீங்கள் விடுகதை சொல்ல போகிறீங்களா? சரி, முதல்ல நம்ம இந்த விஷயத்த பேசிடுவோம். நீங்கள் பள்ளியில் நேற்று பேசணும்னு ஆசைப்பட்டீங்களா? அப்படியா?
2: ஆமாம் சார்.
1: ஏன் பேச வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு
2: சார்? எனக்கு கொஞ்சம் தான் டைம் இருந்ததுங்க சார்.
1: அதுக்குள்ளே பேச முடியாமல் போயிடுச்சா, சான்ஸ் கிடைக்கலையா?
2: எஸ் சார்.
1: சரி, அப்போ நேற்று பேசணும்னு ஆசைப்பட்டப்ப என்ன தயார் பண்ணி வச்சுருந்தீங்க, தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள்
2: சார், நான் விடுகதை தயார் பண்ணியிருந்தேன் சார்.
1: விடுகதை? சரி, உங்கள் விடுகதையை நாங்கள் எல்லாம் கேட்க தயாராக இருக்கோம். என்ன விடுகதைன்னு, விடுகதையை நீங்கள் கேட்க தயாராக இருக்கீங்களா?
2: கருப்பு வைரம் பளபளவென்று மின்னுது, அது என்ன?
1: அது என்ன
2: நீங்கள் சொல்லுங்கள் சார்.
1: கருப்பு வைரம் பளபளன்னு மின்னுதா, சரியா தெரியல, நீங்களே பதில் சொல்லிடுங்களேன், நான் கேட்டுக்கிறேன்.
2: கீரை விதை.
1: கீரை விதை, ஆ சரி, அடுத்த முறை கரெக்டாக சொல்கிறேன். இப்போ அடுத்தது,
2: குடை விரிப்பேன் பயிர் உண்டு, விதை எங்கே என்று தெரியாது, அது என்ன?
1: இதுவும் எனக்கு தெரியலையப்பா, அப்படி என்ன இருக்கு, இதுலயும் பதில் சொல்லிருங்களே.
2: அது வந்து காளான்.
1: ஓ, காளானா, சரி.
2: இதயம் போல் துடிக்கும், இரவு பகல் விழித்திருக்கும், அது என்ன?
1: இதுக்கு பதில் எனக்கு தெரியும், சொல்லவா? கடிகாரம். கரெக்டா?
2: சூப்பர் சார்.
1: ஒன்னே ஒன்னு சொல்லியிருக்கேன்ப்பா, அவ்வளவுதான். சரி,
2: உரையாத நீர் எது?
1: உரையாத நீர் எது? உரையாத நீர், மோர்ன்லாம் நம்ம சொல்ல முடியாது. நீங்க வெந்நீர்னு சும்மா போற போக்குல எனக்கு நகைச்சுவை பண்ணிட மாட்டீங்களே, வெந்நீர்னு சொல்ல போறீங்க? வெந்நீரா? நிஜமா வெந்நீரா?
2: கரெக்டான ஆன்சர். அத்தை இல்ல அத்தை, என்ன அத்தை?

0: அது என்ன?
1: அத்தை இல்லா அத்தை, அது என்ன அத்தை? தெரியலையே.
0: சார் நானே ஆன்சர் சொல்றேன் சார்.
1: சொல்லிருங்க, கேட்டுறோம்.
0: சித்திரத்தை.
1: சித்திரத்தை பாத்தீங்களா? சரி, அடுத்து வேற எதுவும் இருக்கா? அவ்வளவுதானா
0: சார்? ஒரு வாவ் நியூஸ் மட்டும் ஒன்னு சொல்றேங்க சார். சார் ஜப்பான்ல கோசிமான ஒரு இடத்துல நீர்க்கடியில கடல் கடியில ஒரு புதிய ஹோட்டல் கட்டிக்காங்க சார். சார் இதுதாங்க சார் நியூஸ்.
1: நீருக்கடியில் புதுசாக ஒரு ஹோட்டல் கட்டியிருக்காங்க கோசிமால. ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்கிட்ட பேசினதில். நீங்கள் வானொலியில் பேசினதில் ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு.
0: சார் ரொம்ப சந்தோஷம் சார்.
1: சரி,
0: என்னோட தம்பி என்ன சொல்கிறாங்க சார்?
1: சரி, உங்கள் தம்பிகிட்ட கொடுங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்கள் பேர் என்ன?
2: என் பேர் இதனாதித். நான் ஸ்ரீஜெய்கா ஸ்கூல் படிக்கின்றேன்.
1: படிக்கின்றேன். சரி, என்ன அண்ணனோட பயங்கர சண்டை போடுவீங்களாமே? அப்படியா, பயங்கர சண்டையாமே?
2: ஆமா.
1: அச்சோ, ஆமாவா? நீங்க நல்ல குழந்தைன்னா நான் நினைச்சேன். சும்மா விளையாட்டுக்கல சொன்னேன். அண்ணனோட என்ன சண்டை அப்படி வந்துச்சு?
2: சின்ன சண்டை.
1: நல்ல வேளை சின்ன சண்டை தானே, ஒண்ணு பெரிய சண்டை இல்லையே. அடிச்சிட்டீங்களா அண்ணாவை?
2: சின்ன சண்டை பொருளுக்காக.
1: பொருளுக்கா? என்ன பொருள்? அப்படியே
2: பால்.
1: பாலுக்கா சண்டை போட்டீங்க? சரி, அடுத்த வட்டம் விட்டு கொடுத்துக்கணும். சரியா அண்ணாவோட?
2: சரி, ஹிந்தி ரைம் சொல்ல போறேன்.
1: சரி, ஹிந்தி ரைம் சொல்லுங்க. நீங்க ரைம் சொல்லி முடிச்சதும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு நாங்க ஒலிபரப்ப காத்திருக்கோம். என்ன ஹிந்தி ரைம்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்களேன்.
2: செர்னிராலா சின்னக்வாலா லம்பி லம்பி மூச்சோன் வாலா தேக்கோ தேக்கோ ஆயாசேன் பாகோ பாகோ ஆயாசேன். சிங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய மீஸ் இருக்கு. மீன் வந்து தண்ணில போகோ நாய் சத்தமா உழைக்கோ.
1: இதான் அந்த பாட்டுக்கு அர்த்தமா? அந்த வரிக்கு அர்த்தம் அதுதானா?
2: ஆமா.
1: சரி.
2: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சிமீது வானிடந்து வீழ்கின்ற போதே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அவ்வளோதான்.
1: சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. சரி, உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பாட்டு வேணும்?
2: மஞ்சள் பலூனே நீ சூப்பர் சலூனே.
1: சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரெண்டு வரி பாடிடுறீங்களா? கேட்டுறோம் நாங்க மஞ்சள் பலூன் வருதா இல்லையான்னு பாத்துரலாம்.
3: ஏ மஞ்சள் பலூனே நீ சூப்பர் சலூனே வாடி கூலிங் வாட்டர் மேலேனே.
1: ரொம்ப மகிழ்ச்சி உங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசினதுல. உங்களுக்காக யூத் படத்துல இருந்து ஏ மஞ்ச பலூனு நீ சூப்பர் சலூனு வரப்போது, கேட்டுடலாம். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
4: ஏ மஞ்ச

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
2: உங்கள் குழந்தையின் திறமை வளரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
2: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
1: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
3: लखलक सोनेरी सण आनंदाचा साज सोन्याचा. यंदाची दसरा दिवाळी साजरी करा चंदुपाका सराफ ज्वेल्स सोबत.
4: मिळवा मजुरी फक्त 3.99% ते 9.99% प्रति ग्रॅम सोन्याच्या दागिन्यांवर. सोबतच हिऱ्यांच्या दागिन्यांच्या मजुरीवर 100% सूट आणि चांदीच्या दागिन्यांवर फ्लॅट 30% सूट. ही मर्यादित ऑफर 11 ऑक्टोबर ते 15 नोव्हेंबर 2026 पर्यंत.
3: सणाचा आनंद द्विगुणित करायला आजच भेट द्या चंदुकाका सराफ ज्वेल्स. संपर्क 0796991827.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட் ஜுவல்லரியில ஷாப்பிங் பண்ணுங்க, சூப்பர் சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீ வாசவி கோல்ட், சில்வர், டைமண்ட், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ரேஸ்கோர்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. அழைப்பில் காத்திருக்கும் மாணவர் வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நகுலன் பேசுறேன்.
0: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நகுலன்.
1: ஆமாங்க சார்.
0: என்ன படிக்கிறீங்க?
1: 9வது சார்.
0: 9ஆம் வகுப்பு.
1: ஆமாங்க சார்.
0: இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? ஒரு எழுத்து கொடுத்துருவேன், அது குறிலா இருக்கும் நெடிலா இருக்கும், ரெண்டுலையும் கண்டுபிடிக்கலாம். சரியா? அதுல இருந்து ஒரு 5 பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும். சரியா? உணவுப் பொருளாக இருக்கலாம், இல்லைன்னா பறவையாக இருக்கலாம். சரியா? ஊர் பேர், இந்த மாதிரி ஒரு 5 வார்த்தைகள் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி, உங்களுக்கான எழுத்து தரவா? உங்களுக்கான எழுத்து பா.
1: பச்சை கிளி.
0: பச்சை கிளி பறவை.
1: பரங்கிமலை.
0: பரங்கிமலை மலைன்னு வச்சுக்கலாமா, ஊர்னு வச்சுக்கலாமா? சரி, மலைன்னு வச்சுக்கலாம். மலைன்னு வச்சுக்கலாம், பரங்கிமலை.
1: பருத்திப்பூ.
0: பருத்திப்பூ சொல்லலாம்.
1: பாகிஸ்தான்.
0: பாகிஸ்தான். அப்பா, பாகிஸ்தான் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? சரி, பாகிஸ்தான். அப்புறம்
1: பஞ்சப்பட்டி.
0: பஞ்சப்பட்டி ஊர். சரி, பஞ்சப்பட்டி சொல்லிட்டீங்க. ஒரு ஒரு உயிரினம் பேர் சொல்லுங்க. ஒரு உயிரினம், விலங்கு.
1: பன்றி.
0: பன்றி.
1: பன்றி
0: எதிர்பார்த்தேன், நீங்க இதை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சரியா? சரி சரி. இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில்
1: விளையாடிக்கிறீங்களா?
0: விளையாடி இருக்கீங்க. நல்லா விளையாடிங்க. சரியா நகுலன்?
1: நிகழ்ச்சியில்
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: சரி,
0: கேட்கலாமா? நன்றி.

0: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
1: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
0: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
2: இன்றே BIS கார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திருங்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
3: என்ன ஸ்பெஷல்
4: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. அழைப்பில் காத்திருக்கும் மாணவர் வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம் மாணவி, சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
8: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் கிச்சும் தேர்வில் ரூபாஸ்ரீ.
7: ரூபாஸ்ரீ, என்ன படிக்கிறீங்கம்மா?
8: 9th.
7: 9th வகுப்பு.
8: ஆமாம்.
7: சரி சரி சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துருங்க. இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் விளையாட இருக்கீங்களா?
8: ஆ, விளையாடிக்கிறேன்.
7: விளையாடிருக்கீங்க, அப்போது இப்போ ஈஸியாக விளையாடுவீங்க நீங்கள். இந்த இளமை பேசுகிறதுல எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? சிக்கு புக்கு. ரொம்ப விளையாடுவீங்களா? நல்லா பிடிக்குமா? சரி சரி சரி, நானும் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கு புக்கு விளையாடல, இன்றைக்கி வந்து குண்டக்கா மாட்டக்கா. சரியா?
8: சரிங்க.
7: ரூபா, சரி, முன்னாடி விளையாட்டுருக்கீங்க, அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நல்லா விளையாடுங்க.
8: சரிங்க.
7: சரி, ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி என்ன கிழமை? கனவு காணுங்கள் என்று சொன்ன தலைவரின் பெயர் என்ன?
8: புதன்.
7: பிடித்த உணவு பெயர் என்ன?
8: அப்துல் கலாம்.
7: எந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?

0: சாம்பார் சாப்பாடு.
1: உங்களுக்கு பிடித்த விளையாட்டு என்ன?
0: கணக்கு.
1: எத்தனை நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள்?
0: கோகோ.
1: வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
0: இரண்டு நண்பர்கள்.
1: வாவ், சூப்பர். ரூபா, சரி சரியா விளையாடுங்க. சரியா, ரொம்ப அழகாக விளையாடுனீங்க, நல்லா இருந்துச்சு. சரியா, நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன பாடல் கேட்கலாம்? சிங்கப்பெண்ணே. நீங்கள் சிங்கப்பெண்ணேதா? இல்லை குட்டி பொண்ணா? இல்லை குட்டி பொண்ணா? சிங்கப்பெண்ணே இல்லை இப்போ குட்டி பொண்ணு, அப்படி
0: தானே?
1: சரி, பாடல் கேட்கலாமா?
0: கேட்கலாமா.
1: நன்றிம்மா.
0: நன்றி.

கோடை பண்பலை தொடர்ந்து கேளுங்க. ஏராளமாசை என் நெஞ்சில் தோன்றும், அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். சந்தோஷமா இருக்க போறோம், அதனால தொடர்ந்து கேளுங்க.

0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: உங்கள் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை கோல்டு சில்வர் டைமண்ட்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். ஆன்டிக் நகைகள் பவுனுக்கு ரூபாய் 10,000 சலுகை. எல்லோ கோல்டு நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 சலுகை. ஸ்ரீ வாசவி கோல்டு சில்வர் டைமண்ட்ஸ், திண்டுக்கல், கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. அழைப்பில் காத்திருக்கும் மாணவ செல்வம், வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: தேனி மாவட்டம் கம்பகுட்டி அர்னிதா.
0: அர்னிதா,

0: ஆமாங்கண்ணே.
1: புதுப்பட்டி, கம்பம் புதுப்பட்டி தானே?
0: ஆமாங்க. நீங்க
1: என்
0: நல்லாயிருக்கீங்களாண்ணே? நல்லாயிருக்கீங்களாண்ணே?
1: நல்லா இருக்கோம் அர்ணிதா. வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா?
0: நல்லா இருக்காங்கண்ணே.
1: சரி, என்ன படிக்கிறீங்க?
0: நே நாளைக்கு என் தம்பி பிறந்தநாள்.
1: பிறந்தநாளா? தம்பிக்கா? தம்பி பேர் சொல்லுங்க.
0: ஹரிசுதன்.
1: ஹரிசுதன். அவருக்கு கோடைப்பண்பலை சார்பா பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: நன்றி. என்ன படிக்கிறீங்க?
0: சயின்ஸ் ஸ்டாண்டர்ட்.
1: எல்லாரும் இப்போ கலந்துக்கூடிய அனைத்து குழந்தைகளும் 9வது வகுப்பு தான் படிக்கிறாங்க, சரியா? இன்றைக்கி என்னென்னு தெரியல, இன்றைக்கி 9வது வகுப்பு ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். சரி அர்ணிதா, விளையாடலாமா?
0: விளையாடலாம்.
1: நம்ம இன்றைக்கி விளையாட போகிறது ஆனா அவனா.
0: சரி
1: சரி, உங்களுக்கான எழுத்து தரவா? உங்களுக்கான எழுத்து கா. கா கா நெடில் ரெண்டு எழுத்துலையும் கண்டுபிடிக்கலாம். 5 பொருள் தரக்கூடிய வார்த்தைகளையும் கண்டுபிடிக்கணும், சரியா? சரி. பூல என்ன வார்த்தை?
0: கனகாமரை.
1: கனகாபுரம். சரி. ஊர் பேரு?
0: கம்பம்.
1: கம்பம். உங்கள் ஊர் பேரே சொல்லிட்டீங்க. சரி. சாப்பிட்ற பொருள்?
0: கடலை.
1: கடலை மிட்டாய். நல்லா, ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச மிட்டாய் கடலை மிட்டாய். சரி. பறவை?
0: கழுகு.
1: கழுகு. சரி, இன்னொரு பறவை கண்டுபிடிங்க.
0: காகம்.
1: காகம். சரி. விலங்கு? விலங்கு புருஷா ஒன்று கருகருன்னு இருக்குமே, அது என்னது? அப்படி நடந்து போகுது.
0: கழுதை.
1: கழுதை. நான் என்னென்னு சொல்லி கண்டுபிடிச்சேன், என்னென்னு சொல்லுங்கள். நான் இன்னொரு விலங்கு கண்டுபிடிச்சேன், என்னென்னு சொல்லுங்கள். கரடி.
0: கரடி.
1: கரடி. சரி, விளையாட்டு?
0: கபடி.
1: கபடி. சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க அர்ணிதா, சரியா? சரி, நிகழ்ச்சி என்ன பால் கேட்கலாம்? கபடி விளையாடுவீங்களா? ஜெயிச்சு வந்திருக்கீங்களா? ஓஹோ, என்ன கார்னரா ஆர்ச்சா? வட்டார அளவில். ஓகே, என்ன விளையாடுவீங்க அதில்? கார்னர் சைடில் ஆடுவீங்களா இல்லை எப்படி? டேஷ் அடிப்பீங்களா எப்படி? கார்னர் சைடா? சரி சரி சரி சரி சரி சரி. வட்டார அளவில் நீங்கள் வந்து பரிசு வாங்கி வந்திருக்கீங்க. அதாவது அர்ணிதா வந்து வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கபடி பிளேயரா? சரி சரி, சந்தோஷமாக சொல்கிறீங்க, உண்மையிலுமே எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் அர்ணிதா. சரி, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்? கேட்கலாமா? நன்றிம்மா, நன்றி.
2: ஃப்ரீயாக விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய், இப்போ நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, நீ அசி. என்னடா திட்டியா? இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.
3: உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ

0: Kamshi. நமது கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு சிறப்பு யாதுமாகி சர்வதேச கிராமப்புற மகளிர் தின சிறப்பு யாதுமாகி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக உயிர் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ஏ. உஷா ராஜநந்தினி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு சிறப்பு யாதுமாகி யாதுமாகி யாதுமாகி.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா? கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா? இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
3: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் மாணவர் வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், பேர் சொல்லுங்க. அவனியபுரம், செந்தில்வேல். அவனியபுரம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அவனியபுரம் அப்படின்னு சொன்னாலே தைப்பொங்கல் என்ன ஞாபகத்துக்கு வரும்?

0: ஜல்லிக்கட்டு மறந்துட்டீங்களே? நாங்கள் மறக்கலை தானே? அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மறக்க முடியாதானே? மறக்க முடியாதானே? நீங்கள் மறந்துட்டீங்க. கேட்ட உடனே லைட்டாக மறந்துட்டிங்களா? எங்களுக்கு நம்ம வெயிட்டாக மறந்த மாதிரியே தெரியும் ஒரு ஃபீல். சரி, செந்தில் வேலை என்ன படிக்கிறீங்க? நைன்த்தா? நீங்களும் ஒன்பதாம் வகுப்பு தானா? என்ன இன்னைக்கு எல்லாருமே ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்புன்னு வரீங்களே. ஒரு பத்தாம் வகுப்பு, ஒரு எட்டாம் வகுப்பு, ஒரு ஆறாம் வகுப்பு. ம், சரி பரவாயில்ல. ம், சரி, இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் விளையாடிருக்கீங்களா? பேசிருக்கீங்க, விளையாடிருக்கீங்க. ம், சரி, இன்றைக்கி நம்ம வந்து என்ன விளையாடி விளையாட போகிறோம் அப்படின்னா குண்டக்க மண்டக்க. ம், சரி, ஆரம்பிக்கலாமா? நிலா அழகாக இருக்குமா? கடல் பக்கத்தில் போயிருக்கீங்களா?
1: அழகாக இருக்கும்.
0: விண்மீன் எப்போது தெரியும்? உங்களுக்கு பிடிச்ச நிறம் என்ன? தஞ்சாவூர் பெரிய கோவில் போயிருக்கீங்களா? மறந்துட்டீங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்ச நேரம் என்னன்னு கேட்டேன், அடுத்த கேள்விக்கு சொல்கிறேன், அந்த நேரத்துக்கு சொல்லுங்கள். சரியா? ம், தஞ்சாவூர் பெரிய கோவில் போயிருக்கீங்களா? ம், தலையாட்டி பொம்மைன்னா எந்த ஊர்? உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு? தஞ்சாவூர். அழகாக சொல்லிட்டீங்க, சரியா? அழகாக விளையாடுனீங்க. ஆனால் ரெண்டு கேள்விக்கு ஒரு ரெண்டு கேள்விக்கு ஒரே பதில் தான், தஞ்சாவூர் இல்லை. ம், சிறப்பாக விளையாண்டீங்க. செந்தில்வேல், அவனியபுரம் செந்தில்வேல், நல்லா அந்த ஒரு நல்ல ஒரு விளையாட்டை விளையாண்டீங்க. சரி, நிகழ்ச்சியில் என்ன பால் கேட்கலாம் செந்தில்வேல்?
1: ம்,
0: ஒரு குச்சி ஒரு குல்பியா கேட்கலாமா?
1: கேட்கலாம். நன்றி.
0: நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்து கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் நிறைவான மாணவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: நிதா.
0: நிகிதாவா? நிசா பேகம். சரி, நிஷா மட்டும்னு கேட்குது, மற்றது எனக்கு கேட்கல. சரி பரவாயில்ல. என்ன படிக்கிறீங்க? இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன். ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்களே, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, நல்லா பேசுகிறீங்க. சரியா? சரி, நிஷா நிகிதா தானே? சரி நிஷா அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? சரி, இன்றைக்கி நம்ம ஆனா அவனை விளையாடுவோம். சரியா? ம், சரி. ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து தர்றேன். அந்த எழுத்துலேருந்து ஒரு 5 வார்த்தை மட்டும் கண்டுபிடிங்க. சரி, உங்களுக்கான எழுத்து தா. தா, அது குரில் நெடில். தா தா ரெண்டுலேயும் கண்டுபிடிக்கலாம். சரியா? சரி, அதில் உணவுப் பொருள் என்ன? என்னது? தரிஷா. தாமரை பூ. தாமரை. ம், சரி. ஒரு விலங்கு பேர், ஒரு விலங்கு பேர்.
1: தவளை.
0: தவளை. தவளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? சரி, அடுத்தது ஊர் பேருன்னு சொல்லுங்க. ஊர் பேர். ம், யோசிக்கிறீங்களா? ஒரே ஒரு ஊர் பேர் தான். தாலை. தஞ்சாவூர் சொல்லலாமா?
1: தஞ்சாவூர்.
0: சரி, ஒரு ஆறு சொல்லுங்க. ஒரு ஆறு. தண்ணி போகும் தானே ஆறு. ம், திருநெல்வேலியில் ஒரு ஆறு ஓடுது இல்லையா? ஒரு ஆறு ஓடுது இல்லையா? பரணியில் முடியும். அது என்ன ஆறு? ம், தாமரப்பரணி. அழகாக சொல்கிறீங்க. சரி, ம், சரி. ஒரு பழம் சொல்லுங்கள். ஒரு பழம், அது உணவு பழமாக இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிட்ற பழமாக இருந்தாலும் சரி
1: சொல்லுங்கள்.
0: தக்காளி பழம். சரி, ரொம்ப அழகாக விளையாடுனீங்க. நிஷா, நிகழ்ச்சியில் என்ன பால் கேட்கலாம்? விஜய் பாட்டா கேட்கலாமா? நன்றி. நிஷாவுக்காக பாடல் வருது, கேளுங்க.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. மெல்ல மெல்ல இருள் வந்து பூமியை தழுவுகிறது. பகல் முழுவதும் ஓடிய கால்கள் ஓய்வெடுக்கின்றன. ஓயாமல் பேசிய உதடுகள் மௌனமாகின்றன. ஓர் ஆயிரம் எண்ணங்களை சுமந்த மனம் மட்டும் இரவின் அமைதியில் தன்னோடு பேசத் தொடங்குகிறது. வானத்து நிலவு இரவுக்கு வெள்ளை சாயம் பூசுகிறது. விண்மீன்கள் யாவும் வானில் மின்னி மின்னி பூக்களாகின்றன. தென்றல் காற்று ஜன்னல் வழியே வந்து தீராத கவலைகளுக்கு தாளாட்டு பாடுகிறது. சிலருக்கு இந்த இரவு இனிமையான கனவுகளின் தொடக்கம். சிலருக்கு இது பழைய நினைவுகளின் சங்கமம். இரவு என்பது வெறும் இருளல்ல, இழந்த நிம்மதியை மீட்டெடுக்கும் ஓர் அமைதி. இரவின் அமைதியில் உங்கள் கவலைகளை மறந்து இனிய பாடல்களோடு உங்கள் இதயத்தை இணைத்துக் கொள்ளுங்கள். இது கோடி பண்பலை 100.5 குடைத்தென்றல் நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: நமது கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு சிறப்பு யாதுமாகி. சர்வதேச கிராமப்புற மகளிர் தின சிறப்பு யாதுமாகி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக உயிர் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ஏ. உஷா ராஜநந்தினி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு சிறப்பு யாதுமாகி.
1: நேரம் இரவு 9:09. இது கோடி பண்பலை 100.5 கொடித்தென்றல். உன் விழிகள் பீசும் மொழியில் என் இதயம் கவிதை எழுதுகிறது. உன் புன்னகை சிந்தும் மொழியில் என் உலகம் அழகாய் மாறுகின்றது. காதல் என்பது வார்த்தையல்ல, உணர்வுகளால் எழுதப்படும் ஓர் அழகிய காவியம். அந்த காதல் காவியத்தை சுமக்கும் இதயங்களுக்காகவே இப்போது காதல் கவிதைகள் படித்திடும் நேரம்.
2: Yes, I love this idiot. I love this lovable

காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இதனம் கோடி பண்பலை 100.5 கொடைத்தின்றல். மெல்ல வீசும் தின்றல் மனதை வருடும் நேரம், மௌனமாக பேசும் இரவும் மயங்க வைக்கும் நிலவும், இதயத்தின் ஓரத்தில் இனிமையான நினைவுகளை தாளாட்டி காதலின் மென்மையான உணர்வுகளை சுமந்து வரும் இந்த பாடல்.

0: ஒரு நல்ல CFL லாம்ப் கொடுங்க.
1: இந்தாங்க.
0: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
1: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர், அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
0: ISI முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை நூறுபுழை ஐந்தின் கொடித்தென்றல். மலர்வனமாய் மனதை மாற்றும் உன் பார்வை, மௌனத்திலும் ஆயிரம் கவிதைகள் பேசும் உன் விழிகள், தென்றலாய் வந்து இதயத்தை தொட்டு செல்லும் காதல் உணர்வுகள், இதோ உங்கள் மனதை மயக்க வரும்

9:26. இது நம் கோடி பண்பலை நுறுப்புழையாய்ந்தேன் கொடைத்தேன்றல். வானத்திலிருக்கும் தேவதைகள் எல்லாம் கதைகளில் மட்டும்தான் என்று நினைத்தானாம். ஆனால் ஒரு நாள் கண்முன்னே அந்த தேவதை வந்தாளாம். அவள் சிரித்தபோது பூக்கள் பூத்தன, நடந்தபோது தென்றல் வீசியது, பார்வைப்பட்டபோது அவன் இதயம் காதலில் விழுந்ததாம். அந்த அழகான தேவதையின் வருகையை இசையால் கொண்டாடும் ஓர் இனிய பாடல்.

நமது கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு சிறப்பு யாதுமாகி. சர்வதேச கிராமப்புற மகளிர் தின சிறப்பு யாதுமாகி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக உயிர் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ஏ. உஷா ராஜநந்தினி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு சிறப்பு யாதுமாகி.

இசைப்பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 குடைத்தேன்றல். விழிமூடும் நேரத்தில் உன் முகம் தேடும் மனது, கனவுகள் கூட உன் பெயரை சொல்லித்தான் கண் சுமிட்டுகின்றன. என் இரவுக்கு நிலவாகவும் என் இதயத்திற்கு இசையாகவும் காதலோடு காத்திருக்கின்றேன்.

இது கோடி பண்பலை நொறுபுழையைந்து. தேடி தேடி அலைந்தாலும் சில உணர்வுகளுக்கு மட்டும் வார்த்தைகள் கிடைப்பதில்லை. மனதை வருடும் தீஞ்சலாய்

நினைவில் மலரும் பூவாய், காதல் என்பது நம் இதயத்தில் பூக்கும் அழகான கவிதை. அந்த காதல் கவிதையை இசையால் சொல்ல வருகிறது நம் கோடி பண்பலை 100.5 கொடித்தின்றல்.

நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் ஈரோடு மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு

கோடி பண்பலை 100.5. காதல் என்பது ஒரு மலர் போல, அதில் நினைவுகள் ஒவ்வொன்றும் மனம் வீசும் மலர்கள். உன் பார்வை தீண்டும்போது இதயம் வசமாகிறது. உன் நினைவு வரும்போதெல்லாம் தனிமையும் இனிமையாகின்றது.

இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 குடித்தின்றல். மலைகளின் அழகில் பூக்கும் பூக்களை விட காதலியின் நினைவில் பூக்கும் காதல் அழகானதாம். தென்றல் வந்து தீண்டும்போது

இசையால் உங்கள் இதயங்களை வருடி சென்றது கோடி பண்பலை 100.5 குடித்தென்றல். மீண்டும் கேட்கலாம் குடித்தென்றல் நாளை இரவு 9 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் நினைவே சுகம். பாதங்கள் இல்லா ராகங்கள் பருவம் மீட்டிட ஒற்றை சிறகில்லாமல் ஒளி உலா வருகிறது. இதயம் தேடும் இசை மெட்டுக்களோடு இல்லங்களையும் உள்ளங்களையும் இதமாக்க வருகிறது இன்றைய நினைவே சுகம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் மாவட்டம் மஞ்சள் மாநகரம் என்றழைக்கக்கூடிய மாவட்டம். பகத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், கொடிக்காத்த குமரன், கணித மேதை ராமானுஜர் பிறந்த மாவட்டம். காலங்கிராயன், காவிரி, பவானிசாகர் என சுற்றி சுற்றி முப்போகம் விளையக்கூடிய மாவட்டம் தான் ஈரோடு மாவட்டம். அந்த மாவட்ட நேர்களை தான் இன்று சந்திக்க இருக்கிறோம் நிகழ்ச்சியில். அறிமுக நேர்கள் 24 24 24 வழக்கமான நேர்கள் 24 24 29 வரலாம். முன்னணிப்பிற்கு 0 4 5 4 2 சேர்த்து. இப்போது அழைப்பு காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளை கோவிந்தசாமி பேசுறேங்க.
0: வணக்கம், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாங்க?
1: வீரா பாடத்திலிருந்து மலைக்கோவில் வாசலிலே காட்சி தெய்வம் என்று அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: நன்றிங்க.

0: நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மனைவி சுகம். நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: நேயர் நெஞ்சங்களை கொள்ளையடிக்கும் கோடை பண்புடைய 100 புள்ளியுக்கு இன்பு வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவச்சினையும்பலை சோமசுந்தரம்.
0: சோமசுந்தரம் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு படிக்காதல இருந்து ஜோடி குடியங்கே கூடியூர் சுரேஷ் சுரசபதி சுதாகர் மோலூர் சிவாக்காக அழைக்க நேரில் இந்த பாடல்.
0: இனிமையான பாடல் கேட்கலாமா? நன்றிங்க.
1: நன்றி சார்.

0: நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் ஈரோடு மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா.
1: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் ஊஞ்சலூர் கத்திரி தோட்டம் பாலசுப்ரமணி.
0: பாலசுப்ரமணிய, நிகழ்ச்சியில் என்ன பால் கேட்கலாம்?
1: அரண்மனைக்கிலிருந்து ராசாவே ஒன்னத்தான் பாடுவேன் சார்.
0: இனிமையான பாடல் கேட்கலாமா?
1: நன்றிங்க சார்.
0: நன்றி.

0: நாம் இணைந்திருக்கின்றோம். நினைவே சுகம் ஈரோடு மாவட்ட நேர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
1: ஈரோடு மாவட்டம் வள்ளியம்பாளையம் பானுமதி.
0: வள்ளியம்பாளையம் பானுமதி, அம்மா நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: கோபுர தீபம் படத்திலிருந்து உள்ளமே உனக்குத்தான்.
0: இனிமே பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றிம்மா.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். இப்போது அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். நிகழ்ச்சியிலிருந்து விடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கேட்ட பாடல் நிகழ்ச்சியில் இதோ

0: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: இரவு வணக்கம் ரகு அவர்களே.
0: இரவு வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: ஈரோடு, ஈரோடு சூரம்பட்டி வளசு.
0: சூரம்பட்டி வளசு, இளங்கோ. ஐயா, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: உன்னால் முடியும் தம்பி, இதழில் கதை எழுத நேரம்.
0: இனிமையான பாடல் கேட்கலாமா?
1: நன்றிங்க.
0: நன்றி.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். இப்போது அழைப்பு காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்
1: சார். வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் பெருந்தரை வட்டம் விஜயமங்கலம் யுவர் சாய்ஸ் டெய்லர் கார்த்திக் சார்.
0: கார்த்திக்?
1: ஆமாங்க சார்.
0: கார்த்திக், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? சின்ன கவுண்டர் படத்துல இருந்து முத்துமணி மாலை சாங்ஸ் சார். இந்த பாடலை வந்து டாப் மைன் டெய்லர் கணேசன் சாருக்கு டெடிகேட் பண்றேன்.
0: கண்டிப்பா நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாமா?
1: கண்டிப்பாங்க சார்.
0: நன்றி சார். நன்றி.

இயக்குனர் சசிகுமார் பேசுறேன். நமது கொடைக்கானல் எஃப்எம் 24 மாவட்டங்களுக்கு மேல இது ஒலிபரப்பி வருகிறது. ஆசியாவில் அதிக நேர்கள் கொண்ட கொடைக்கானல் எஃப்எம் தமிழ் பாடல்கள் இருந்து கேட்கிறதும் நியூஸ் கேட்கறதும் இதெல்லாம் வந்து இதுல நாங்க அனுபவிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். இந்த எஃப்எம் ஸ்டேஷன் நான் போயிருக்கேன். சோ இதுக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் படிச்ச ஊர்ல இருக்கிற நமது கொடைக்கானல் எஃப்எம் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.

0: கோடை பண்பலையின் ஒரு பிளேனில் நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம். அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா.
1: ஈரோடு மாவட்டம்
0: நித்யானந்த ராஜா. ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஈரமான ரோஜாவே படத்துல இருந்து அதுவும் மேக ஊர்வலம் பாடல் கேட்கலாம் ஐயா.
0: இனிமையான பாடல் கேட்கலாமா?
1: நன்றிங்க.
0: நன்றிங்க. நன்றி.

0: ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர் வணக்கம்.
1: இனிமையான இரவு. வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: சார், நான் ஈரோடு அத்தானி கல்லப்பட்டிருந்து சுப்புலட்சுமி செந்தில்குமார் பேசுகிறேன் சார்.
0: சுப்புலட்சுமி செந்தில்குமார், அம்மா நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? எனக்கு திருமூர்த்தியிலிருந்து செங்குருவி செங்குருவி அந்த பாடல் போட்டுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்.
0: இனிமையான பாடல் கேட்கலாமா?
1: சரிங்க சார்,
0: நன்றி நன்றிம்மா.

0: நிகழ்ச்சியில் நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா.
1: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து.
0: பேச்சுமுத்து ஐயா, நிகழ்ச்சி என்ன பால் கேட்கலாம்?
1: மாப்பிள்ளை படத்துலேருந்து சார், மானின் இரு கண்கள் கொண்ட மானை மானை.
0: இனிமையான பாடல் கேட்கலாமா?
1: தேங்க்யூ சார், நன்றி.
0: நன்றிங்க.

இதுவரை இணைந்து ரசித்தோம் நினைவே சுகம். பிரியும் நேரம் பிரியாத இசையோடு விடைபெறுகிறேன். கொடுமுடி ரகுநாதன். நன்றி நேயர்களே.

இரவின் மடியில் இதமான அமைதி. நிலவின் முகத்தில் வெள்ளி புன்னகை. வானத்து வீதியில் வைரங்களாய் மின்னும் நட்சத்திரங்கள். தென்றலின் விரல்களில் தாலாட்டு பாடும் மரங்கள். பகலின் பரபரப்புக்கள் எல்லாம் ஒய்ந்துவிட தொலைதூரம் கேட்கும் ஒரு மெல்லிசை இப்பொழுது காற்றலையில் உங்களுக்காக கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தின் இரவு சிறகில் நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: காற்றோடு கலக்கும் இசை, இதயத்தோடு கலக்கும் ராகம். இந்த இனிமையான பொழுதை இசையால் அழகாக்கி கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 இரவு சிறகு.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் முந்தி

அழகான இரவு பொழுது, மென்மையான தென்றல் காற்று, மின்னும் நட்சத்திரங்கள், இவற்றிற்கு மத்தியில் இசையால் உங்கள் இதயங்களை வருட கோடை பண்பலை நொறுப்புழியைந்தில் இது இரவு சிறகு.

காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:10 நமது இன்றைய நிகழ்ச்சிகள், 6:25 ஆலய உலா, 6:30 அணில் முறுக்குமாவு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி, சத்யா ஏஜென்சிஸ் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்ஜிகி திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர், ஸ்ரீ வாசவி தங்கநகை மாளிகை மீக்னா சில்க்ஸ் பரமத்திவேலு துறையூர் முசிறியின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தலி நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும் புமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் தக்கமுக்கு தர்பார் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து பிரித்திவி உமன்ஸ் இன்னர்வரின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸின் மனதோடு ராகம், 8:30 திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்கநகை மாளிகையின் பொன்னான நேரம் கேட்கலாம், 8:45 ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஸின் நேரம். அதனைத் தொடர்ந்து சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் முறுக்குமாவு, திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்கநகை மாளிகை மீக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி சத்யா ஏஜென்சியின் வானவில், அதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், 10:30 மாசில்லா மருத்துவம், நண்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம், 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸின் மணமகிழ் தீபாவளி கொண்டாட்டம், ஆர்கிஜி எண்ணெய் திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ வாசவி தங்கநகை மாளிகையின் யாதுமாகி, 12:30 கேட்கலாம் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள், பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆரா சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு வென்றார் வந்தார், 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசியின் உயிரெழுத்து, 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், அதனைத் தொடர்ந்து பாட்டும் பதமும் இடம்பெறும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி சத்யா ஏஜென்சியின் வண்ணத்தூரிகை பண்பலைக்கழகமாக, 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், அணில் முறுக்குமாவு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மீக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் வண்ணத்தூரிகை பண்பலைக்கழகமாக, மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம், 5:30 வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலை

0: தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள், இதில் போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, 8 மணிக்கு இளமை பேசுகிறது, 9 மணிக்கு கொடை தேன்றல், 10 மணிக்கு நினைவே சுகம், 11 மணிக்கு இரவு சிறகு. இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நம் கோடி பண்பலை நுறுப்புழையில். நிகழ்ச்சியாவையும் ரசித்திடுங்கள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல் எண் 1200.

0: உன்மேல் அன்பில்லாத தலைவர்க்கு உன் காதலால் உற்ற நோயை சொல்லத் துடிக்கிற மனமே அதைவிட உன்னுள் ஆர்ப்பரிக்கும் காமக்கடலை வற்றச் செய்ய முயல்வாயாக. குறள் எண் 1200, அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
1: உரார்க்கு உருநோய் உரைப்பாய் கடலை சேராய் வாழிய நெஞ்சு.
0: உன்மேல் அன்பில்லாத தலைவர்க்கு உன் காதலால் உற்ற நோயை சொல்லத் துடிக்கிற மனமே அதைவிட உன்னுள் ஆர்ப்பரிக்கும் காமக்கடலை வற்றச் செய்ய முயல்வாயாக. குறள் எண் 1200, அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வரும் நேரம் இது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகள் யாவையும் இதே வளமான அலைவரிசை 100.5 கேட்டு ரசிக்கும்

புதிதாக பிறந்துள்ள இந்நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நம் கோடை பண்பலை 100.5 நல்வாழ்த்துகள். இன்று சகவருடம் 1948, அஸ்வின 23, பராபவ ஆண்டு, புரட்டாசி திங்கள் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, அக்டோபர் மாதம் 15 தேதி, வியாழக்கிழமை 2026 வருடம். நம் கோடை பண்பலையின் இனிய நிகழ்ச்சிகளை வளமையான அலைவரிசை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களும் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு மகிழலாம்.

வெளித்த வெளிகளின் பார்வையோடு, ஒளிக்கும் ஓங்கார ஒளிகளோடு, கொளிக்கும் வயல்வெளி பரப்புகளோடு, பறக்கும் வானக பறவைகளோடு, படைத்தவனை பாடி புகழ வருகிறது பார்ப்போற்றும் பைந்தமிழ் சோலையாம். நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இறை இசையோடு இந்நாளை நன்னாளாக்க துதித்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

எண்ணம் சீர்பெற்றிட, செயல்கள் யாவும் நேர்வழி கற்றிட, செவிவழி இறையருள் பெற்றிட, காற்றலையில் வருகிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இறைவனை பாடும் குரலாய் உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் பரவச் செய்து கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.